நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 19 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 26 நாள், 2026 ஆண்டு ஜூன் மாதம் 9 தேதி செவ்வாய்க்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளில் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நிறையத்தில் நேரம் இப்போது காலை 5:50 நிமிடம் 40 நொடி.

0: மாறுபட்ட மனக்கோட்பாட்டை விட்டு விலகி நடப்பது நல்லது. அதனை ஊக்கப்படுத்தி வளர்ப்பது அழிவை உண்டாக்கும். குறள் எண் 858 அதிகாரம் இகல்.
1: இகழிற்கு எதிர் சாய்தலாக்கம் அதனை மிகழூக்கின் ஊக்குமாம் கேடு.
0: மாறுபட்ட மனக்கோட்பாட்டை விட்டு விலகி நடப்பது நல்லது. அதனை ஊக்கப்படுத்தி வளர்ப்பது அழிவை உண்டாக்கும். குறள் எண் 858 அதிகாரம் இகல்.
2: குறளமுதம் பருகினோம். இன்று சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை இதில் 4 அறிவோம். டோபமைன் மகிழ்ச்சி ஹார்மோன் எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்திலாண்டவன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 9 பகுதி. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல் உங்கள் கவனத்திற்கு. பகுதியில் தியாகி பிர்சா முண்டா அவர்களின் நினைவு தின சிற்றுரை. நகர்வலத்தில் வேகத்தடை உயரமும் வாகன சேதமும். குன்றில் குமார் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் 8:02, 8:30 திரைகாணம் ஆகியவை இடம்பெறும். காலை 9 அரங்கசை நிகழ்ச்சியில் ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸில் காலை 10:02 முத்து சிதறல், முற்பகல் 11:02 தேன் செந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரல், இதில் எம் அஞ்சனா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். ஆர் சுவாதி ஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் பழங்குடி இன மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தொழில், இதில் மூத்த கல்வியாளர் டாக்டர் கிஜா சேஷாத்ரி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 திரைகானம், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. விஷ்ணு திலக சம்ஹிதத்தில் ஆகமா நிறைவு பகுதி உரை வழங்குபவர் உதவி பேராசிரியர் டாக்டர் அன்னபூர்ணா அவர்கள். 2:55 வானிலை, மாலை 5:30 செய்தி சுடர். மத்திய அரசின் 12 சாதனைகள் வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 திரைகானம், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், செல்லமே செல்வமே செல்லப்பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து தொடர் நிகழ்ச்சி 2 பகுதி. நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நலப்பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:05 திரைகானம், 8:30 சிரிப்போம் சிந்திப்போம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் முனைவர் மா கி ரமணன் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள். 9:30 அறிவியல் நேரம், பெண்களும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. 101.4 எஃப்எம் ரெயின்போ லைவ்ஸில் காலை 7:00 வணக்கம் சென்னை. 7:30 சைபாலின் நின்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது 6 மணிக்கான செய்தி

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் முன் எப்போதும் இல்லாத வகையில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களை, 101.4 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் பிற்பகல் 2:15 ரெயின்போ மெலடிஸ், 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 3:00 ஹலோ டாக்டர். உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு இரைப்பை குடல் மருத்துவர் டாக்டர் கார்த்திக் நடராஜன் அவர்களுடனான இரைப்பை குடல் ஆரோக்கியம் குறித்து மற்றும் பாதுகாப்பான உணவு முறைகள் குறித்த நேர்முகம். மாலை 4:00 ஃபன் பண்ணலாமா, 5:00 ரெயின்போ மேடை, 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ். 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் பிற்பகல் 1:10 இசைமலர், இதில் கே பாரதி அவர்களின் பாட்டு இடம்பெறும். வி மிருதுலா அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் கே ஜோத்ஸ்னா அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 7:10 சிறுவர் சோலை, தொலைபேசி நவீன வாழ்க்கையின் நெருங்கிய நண்பன், உரை வழங்குபவர் பி கஷிகா, சங்கீதம் சந்தோஷம் எஸ் வருணேஷின் தவில் இசை, நீதி கதைகள் சொல்பவர் பி ஹர்ஷிதா, நீரின்றி அமையாது உலகு எஸ் ஸ்ரவன் வழங்கும் முறை ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 11:10 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவு குறித்து பல்வேறு கருப்பொருட்களாலான சிறப்பு நிகழ்ச்சி தொடர் டெல்லியில் இருந்தஞ்சலாகும். 11:45 திரைகானம். NTD 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 8:02 உங்கள் விருப்பம், 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 12:00 ரெட்ரோ நேரம், 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ், 2:15 எங்கள் ஸ்டைல். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். எமது டெல்லி நிலையத்தில்

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: இவ்வுலகத்தில் வாழ்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மிகச்சிறந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்தார்கள். சிறு வயதிலேயே முதுமை காலத்திலும் சரிதான், காலையில் எழுந்திருச்சா பல் துலக்கிய பிறகுதான் அந்த காலத்தில் நீராரம் அருந்துவார்கள். தற்காலத்திலே பார்த்தால் பல் துலக்காமலேயே காஃபியை குடிக்கிறோம், முகம் கழுவாமலேயே, பல் துலக்காமல் முகம் கழுவாமல் எல்லா காரியத்தையும் நாம் செய்ய வருகின்றோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, காலையில் எழுந்து பல் துலக்கி முகம் கழுவி நீராடி தூய்மைப்படுத்திய பிறகுதான் மற்ற கடமைகளை எல்லாம் செய்ய துவங்குவார்கள். அப்படித்தான் சிறு கிராமங்கள் எல்லாம் இருந்தது, பெருநகரங்களும் அப்படித்தான் இருந்தது. காலையிலே பார்த்தால் இல்லத்திலே இருந்து கீத முழக்கங்கள் எல்லாம் கேட்கும், நீராடி முடித்த பிறகு அந்த கீதங்களை எல்லாம் கேட்டு அவர்கள் ஒரு நல் உணர்வை உருவாக்கி கொண்டு இந்த வாழ்க்கையை அற்றைய பொழுதிலே துவக்குவார்கள். ஆனால் இப்பொழுது நாகரீகம் என்ற பெயரால் உடலுக்கு எதுவெல்லாம் கேடு விளைவிக்கக்கூடியதோ, எந்த வழக்கங்கள் எல்லாம் நம்மை போற்றி பாதுகாக்கக்கூடியதோ அவற்றையெல்லாம் நாகரீகம் என்ற பெயரால் புறந்தள்ளி புறந்தள்ளி நம்முடைய வாழ்வை நாம் குறைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வழக்கத்தை எல்லாம் திசை திருப்பி கொண்டிருக்கிறோம், பழக்கங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படி செல்லுமையானால் நம்முடைய ஆயுள் காலம் என்பது குறைந்து கொண்டே வரும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவார்களே, நோயற்ற வாழ்வு நமக்கு இல்லாமல் போய்விடும். சிறு குழந்தையாக இருந்தாலும் தாய் தந்தையாக இருந்தாலும் அவரவர்கள் காலை எழுந்து அந்த நல்ல வழக்கங்களை எல்லாம் கடைபிடித்துத்தான் அன்றைய பொழுதையெல்லாம் துவக்குவார்கள். பெண்கள் இப்போ உடனே காஃபி போடணும்னா உடனே போய் பல் துலக்காமல் முகம் கழுவாமல் போய் அடுப்பை ஏற்றிடுறாங்க, இது வழக்கம் இல்லை. அந்த காலத்தெல்லாம் வாசலை தெளித்து கோலம் போட்டு அடுப்பு மேடையெல்லாம் கழுவி அதை சாணமிட்டு மெழுகி கோலமிட்டு அதற்கு பிறகுதான் அடுப்பை பற்ற வைப்பார்கள். பசுவினுடைய சாணம் மிகச்சிறந்த பூச்சிக்கொல்லி என்று இன்றைய அறிவியல் சொல்லுகிறது. அந்த வழக்கமெல்லாம் இப்பொழுது இல்லாமலே போய்விட்டது. அந்த மண்கலயத்துக்கு கூட மலர் சூடியெல்லாம் செய்வார்கள், இந்த வழக்கமெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. இந்த நிகழ்வை ஆசார கோவையிலே 46வது பாடல் நமக்கு காட்டுகிறது. காட்டுக்களைந்து களம் கழியேன் இல்லத்தை யாப்பீம், காட்டுக்களைந்து களம் கழியேன் இல்லத்தை யாப்பீம், நீர் எங்கும் தெளித்து சிறுகாலை நீச்சால் கரகம் நிறைய மலரணிந்து இல்லம் பொலிய அடுப்பினுள் தீப்பெய்க என்று சொல்லி நல்லது உரல் வேண்டுவோர் என்று முடிக்கின்றார். அந்த நீர்ச்சால் கரகத்துக்கு கூட மலரணிந்து அந்த அடுப்பிலே ஏற்றி சமைக்க துவங்குகின்ற அந்த அழகான காட்சியை இந்த பெண்பாவானது மிக தெள்ள தெளிவாக விளக்குகிறது நமக்கெல்லாம். ஆகவே எவ்வளவுதான் கல்வி கற்றாலும் பெண்கள் அந்த சமையல் என்ற கலையை விட்டுவிடக்கூடாது. ஆயகலைகள் 64 என்பதில் இந்த சமையல் கலை பெண்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. இது நம்முடைய உடல் நலத்தை பாதிக்கும், ஈன்று வளர்க்கின்ற குழந்தையை அது பாதிக்கும். சமையலே தெரியாத பொழுது அப்புறம் குழந்தையை வளர்ப்பதற்கான கை மருந்துகள் எல்லாம் அந்த காலத்திலே வயது முதிர்ந்தவர்கள் தாத்தா பாட்டிமார்கள் எல்லாம் கொடுத்து வளர்ப்பார்கள். அந்த கலையெல்லாம் இன்றைக்கு தெரியாமலே போய்விட்டது. எதற்கெடுத்தாலும் மருத்துவமனை நோக்கி ஓடுகின்ற காட்சியைத்தான் காண முடிகிறது. ஆகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கெல்லாம் சொல்லி தந்திருக்கின்ற வாழ்வியல் முறையை, அந்த சமையற்கலையாக இருந்தாலும் அது மருத்துவ கலையாக இருந்தாலும் எந்த கலையாக இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் சொன்ன கலைகளை எல்லாம் போற்றி பாதுகாத்து வாழ்வை செம்மையாக்க வேண்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

பாடல்கள் ஒலிக்கும் இந்த நேரம் 6:15. சென்னை மத்தியாலை 720 kHz, மதுரை கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகியவற்றில் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மகாநதி சோபனா குழுவினரோடு பாடியிருப்பது.

0: திருவுக்கு திருவை காட்டி, இனுக்கு நலம் காட்டி, திருவுக்கு திருவை காட்டி.
1: நிகழ்ச்சியின் நிறைவாக அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கும் பாடல்

0: கலாம்.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
3: கோடைக்கால பசுந்தாள் உரப்பயிர் சாகுபடி செய்து மண் வளத்தை மேம்படுத்துவீர். கோடைக்காலத்தின் தொடக்கத்தில் பெய்யும் மழையை பயன்படுத்தி தக்கை பூண்டு, சணப்பு, கொளிஞ்சி, அகத்தி அல்லது நரிப்பயிறு போன்ற பயிர்களை பசுந்தாள் உரப்பயிராக பயிரிடுவீர். கோடை மழை பெய்து நிலம் ஈரப்பதமாக இருக்கும்போது நிலத்தை சாகுபடிக்க தயார் செய்து விதைகளை தூவ வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15 முதல் 20 கிலோ விதைகள் தேவைப்படும். இந்த பயிர்கள் மிக வேகமாக வளரக்கூடியவை. சுமார் 45 முதல் 50 நாட்களில் இவை பூக்க தொடங்கும். பயிர்கள் பூக்க தொடங்கும் தருணத்தில் அவற்றை அப்படியே நிலத்தில் மடக்கி உழ வேண்டும். பூக்கும் தருணத்தில்தான் செடிகளில் அதிகப்படியான தழை சத்து இருக்கும். சுமார் 10 முதல் 15 நாட்களில் இவை முழுமையாக மட்கி உரமாக மாறும். நிலத்தின் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பசுந்தாள் உரப்பயிரை தேர்ந்தெடுப்பது அதிக பலனை தரும். பொதுவாக தக்கை பூண்டு அனைத்து மண் வகைகளுக்கும் ஏற்றது. சின்ன வெங்காயத்தில் திருகல் நோயின் அறிகுறிகள் மற்றும் மேலாண்மை பற்றி தெரிந்து கொள்வீர். தொடக்கத்தில் வெங்காய தாள்களில் வெளிர் மஞ்சள் நிற காயங்கள் காணப்படும். நாளடைவில் இவை விரிவடைந்து பரவி அடர் பழுப்பு நிறத்திற்கு மாறும். பின்னர் எண்ணற்ற கருப்பு நிற பூஞ்சாணங்கள் காணப்படும். கழுத்து பகுதியில் உள்ள தண்டுகள் தடித்து காணப்படும். நாளடைவில் இலை சற்று சுருளத் தொடங்கி மஞ்சள் நிறமாக மாறும். நோய் தீவிரமடையும் போது இலைகள் சுருண்டு கீழே விழும். இதற்கான மேலாண்மை முறையானது மழை காலங்களில் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். நோய் தாக்கம் அதிகம் ஏற்படும் வயல்களில் அடுத்த 2 பருவத்திற்கு நெல் பயிரிடுதல் சிறந்ததாகும். பயறு வகை பயிர்களை கொண்டு பயிர் சுழற்சி மேற்கொள்ள வேண்டும். நோய் தொற்று இல்லாத விதை குமிழ்களை பயன்படுத்த வேண்டும். அடி உரமாக ஏக்கருக்கு வேப்பம் புண்ணாக்கு 100 கிலோ, ட்ரைகோடெர்மா அஸ்பெரில்லம் 2 கிலோவை 50 கிலோ தொழு உரத்துடன் கலந்து பயன்படுத்த வேண்டும். பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் 80-58% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு மனையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையினை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் போது இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண்தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும்.
1: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: நாய்க்குட்டிகளை வளர்க்கறது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி தான். அது ஒரு மிக மகிழ்ச்சியான பயணம். அதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குடும்ப நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கு பிடிச்சது. ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு கூட கிடைக்குதா, அதுக்கான மனநல அழுத்தங்கள் இல்லாமல் அவை நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்களா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும்.
3: நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நல பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ

நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 26 செவ்வாய்க்கிழமை. நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி

0: அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாயிகளே, மிளகாய் பயிரில் இலைப்பெண் தாக்குதலின் அறிகுறிகள் பற்றி தெரிந்து கொள்வோம். இளம் இலைகள் மற்றும் பூக்களில் இருந்து சாற்றை உறிஞ்சுவதால் இலைகள் மேல்நோக்கி சுருண்டு படகு வடிவில் தோற்றமளிக்கும். இலைகளின் அடிப்பகுதியில் பழுப்பு அல்லது வெள்ளி நிற கோடுகள் காணப்படும். தாக்குதல் அதிகமானால் செடிகள் வளர்ச்சி குன்றி பூக்கள் உதிர்ந்து மகசூல் வெகுவாக குறையும். நாற்றுகளின் மேற்பரப்பில் தண்ணீரை தெளிப்பதன் மூலம் பேன்களின் பெருக்கத்தை வெகுவாக குறைக்கலாம். 1 கிலோ விதைக்கு இமிடாக்ளோபிரிட் 70% WG என்ற அளவில் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மருந்து தெளிக்கும் போது இலைகளின் அடிப்பகுதியில் படுமாறு நன்கு நனைய தெளிக்க வேண்டும். மண்ணில் கண்ணுக்கு புலப்படக்கூடிய பல வகையான மட்குண்ணிகள் இருந்தாலும் கழிவுப் பொருட்களை மக்க வைப்பதில் மண்புழுக்களே பெரும் பங்கு வகிக்கின்றன. ஆனால் தட்பவெப்பநிலை, இயற்கையின் எதிரிகள், மண்ணின் குணங்கள், பயிர் சாகுபடி முறைகள், ரசாயன உரங்கள், ஆலை கழிவுகள், காடுகள் அழிப்பு, பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள் மற்றும் களைக்கொல்லிகள் போன்ற பல காரணிகள் அவற்றை பாதிக்கின்றன. ரசாயன உரங்கள் இட்டு உழவு செய்வதன் மூலம் 5 முதல் 10 விழுக்காடு மண்புழுக்கள் மண்ணின் மேற்புறத்திற்கு கொண்டுவரப்படுவதாகவும், 25 விழுக்காடு மண்புழுக்கள் மிகவும் காயப்படுத்தப்படுவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அளவிற்கு அதிகமான ரசாயன உரங்களை பயிருக்கு இடும்பொழுது அவற்றின் நச்சுக்கள் மண்ணில் தங்கிவிடுகின்றன. இந்த நச்சுக்கள் மண்புழுக்களின் உடலை வெகுவாக பாதிப்பதால் மண்புழுக்கள் அவ்விடத்தை விட்டு சென்று விடுகின்றன. இவற்றின் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் புழுக்கள் இறக்கவும் நேரிடுகின்றன. எனவே விவசாயிகள் மண்புழுக்களை பாதிக்கும் காரணிகளை தவிர்க்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். அறுவடை முடிந்த சோள பயிர்களில் புதிதாக முளைத்திருக்கும் இளம் சோள பயிர்களை கால்நடைகள் தற்செயலாக மேய்ந்துவிட்டால் HCN விஷத்தன்மையினால் இறப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் கவனமாக இருக்க வேண்டும். அறுவடை முடிந்து கிடைக்கப்படும் அதிகப்படியான தானியங்களை தற்செயலாக ஆடுகள் மேய்ந்துவிட்டால் துள்ளுமாறி நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. கறவை மாட்டு கொட்டகையில் தற்போது உள்ள சூழலில் ஈக்கள் பெருகாமல் இருக்க வடிகால் வசதி அகலமாகவும் சுத்தம் செய்வதற்கு இலகுவாகவும் இருக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். பன்றிப்பட்டியில் ஈகோளை தொற்று நோய் தடுக்க இளஞ்சூடு உப்பு கரைசலை கொண்டு தரையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒருங்கிணைந்த முறையில் வளர்க்கப்படும் கோழிகளில் பேன் போன்ற புற ஒட்டுண்ணிகள் இருந்தால் 1 லிட்டர் நீரில் 1 மில்லி லிட்டர் பூட்டாக்ஸ் கரைசலை பஞ்சில் நனைத்து கண் செவி மடலில் படாதவாறு சூரிய ஒளிமிக்க நாளில் தடவி விட வேண்டும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி

0: பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். ஹைதராபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நிலக்கரி உற்பத்தி ஆண்டுக்கு 1 பில்லியன் டன்னை எட்டியுள்ளதாக தெரிவித்தார். உலகின் 2வது பெரிய நிலக்கரி உற்பத்தி நாடாக இந்தியா மாறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டில் தற்போது 5 லட்சம் பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பையும் 25 லட்சம் பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பையும் இத்துறை வழங்கி வருவதாக அவர் கூறினார். கடந்த சில ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதி குறைந்துள்ளதாகவும் இதனால் 60,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நிலக்கரித்துறையில் தொடர்ந்து சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தற்போது போதுமான அளவு நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மருந்து உற்பத்தியாளர்கள் மாநாட்டில் பேசிய அவர், இத்துறையின் உற்பத்தி தற்போது 60 பில்லியன் டாலராக உள்ளது என்றும் அடுத்த 5 ஆண்டுகளில் இது 2 மடங்காக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் கூறினார். உயர்தரத்திலான மருந்துகளை இந்தியா தொடர்ந்து உற்பத்தி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 12 ஆண்டுகளில் இத்துறை பெரிய வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் கூறினார். இந்தியா மேற்கொள்ளும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களின் மூலம் உலகளாவிய சந்தைகளில் இந்திய மருந்துகள் முக்கிய இடம் பிடிக்கும் என்று அவர் தெரிவித்தார். தடுப்பூசி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்றின் போது பல்வேறு நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி வழங்கியதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியாவில் மருந்து உற்பத்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை சர்வதேச மருந்து நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டங்களும் குறித்த காலக்கெடுவுக்குள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தில் உள்ள 25 மாநகராட்சிகளிலும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகளிலும் குடிநீர் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். சென்னை, மதுரை, கோவை, திருச்சி போன்ற முக்கிய நகரங்களில் பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு இடங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கூறினார். 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் பல்லுயிர் மற்றும் சூழலியல் பூங்காக்களை நிறுவ நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் வலியுறுத்தினார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், பேருந்துகளை குறித்த நேரத்தில் இயக்குதல், தூய்மையாக பராமரித்தல், பயணிகளிடம் கனிவாக நடந்து கொள்ளுதல், மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களுக்கு முன்னுரிமை அளித்தல் ஆகியவற்றை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். பண்டிகை நாட்கள் மற்றும் வார விடுமுறை நாட்களில் பேருந்துகளின் சீரான இயக்கத்தை உறுதி செய்யுமாறும் அவர் உத்தரவிட்டார். போக்குவரத்து ஊழியர்களின் நலன், பணி பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். 1499 என்ற போக்குவரத்துத்துறையின் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் பயணிகளிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அதிகாரிகளுக்கு திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்

0: காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
2: உலகளாவிய லெவல்ல பார்த்தீங்கன்னா பெருந்தொற்று நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. கொரோனாக்கு அப்புறம் வெளிநாட்டிலிருந்து வர பயணிகள், குறிப்பாக எவ்வளோ பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து வந்த பயணிகளை நாங்கள் ஒரு மூன்று விதமாக பிரித்து, சிம்டம்ஸ் இருந்தால் அவங்க அங்கேயே ஏர்போர்ட்லேயே அங்கே குவாரண்டைன் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ், சப்போஸ் அவங்க சிம்டம்ஸ் இல்லை பட் கான்டாக்ட் இருந்தால் ஹோம் குவாரண்டைன் அந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அனைத்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம்.
1: தமிழகத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபி சார்பில் போட்டியிட இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருச்சியில் அக்கட்சியின் இளையோர் மற்றும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இளையோருக்கு முன்னுரிமை அளிப்பதில் பிஜேபி உறுதியாக உள்ளது என்றும், அவர்களுக்கு உரிய வாய்ப்புகளும் பிரதிநிதித்துவமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக வடகொரியா சென்றுள்ளார். ஆர்மேனியா நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திரு நிகோல் பாஷினியானுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். நில எல்லைப் பகுதிகளில் அண்டை நாடுகளுடனான சரக்கு போக்குவரத்து மேலாண்மை தொடர்பான சிறப்பு தளத்தை தில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். பாதுகாப்பான தாய்மை இயக்கம் தொடர்பான திட்டத்தின் 10ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டங்களை புதுதில்லியில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இன்று தொடங்கி வைத்து சிறப்பு அஞ்சல் தலை மற்றும் நாணயத்தை வெளியிடவுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி அணையிலிருந்து இன்று முதல் 36 நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படும் என நீர்வளத்துறை கூறியுள்ளது. திண்டுக்கல்லில் அரசு திட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பான ஆய்வுக்கூட்டம் மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தலைமையில் நடைபெற்றது. தென்காசி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் ஆய்வு மேற்கொண்டார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்கான வசதிகள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூரில் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துதல் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு வீரப்பன் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா பயனாளிகளுக்கு வழங்கினார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டி நேற்று நிறைவடைந்தது. இதில் இந்தியா 102 தங்கம், 9 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தது. ஜப்பான் 2வது இடத்தையும் அர்ஜென்டினா 3வது இடத்தையும் பிடித்தன. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி பனாஜியில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55.

0: சூழல் அறிவோம்.
1: சூழலியல் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்று மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அறிவித்த மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அழகையையும் முக்கியத்துவத்தையும் பற்றி இன்று தெரிந்து கொள்வோம். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரம்பித்து கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் வரை சங்கிலி தொடர் போல் 1600 கிலோமீட்டர் தொலைவு வரை பரவி கிடக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையானது இந்தியாவுக்கு பாதுகாப்பு அரணாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையானது இமயமலையை விட பழமையானது. உலகின் வனவளங்கள் மிகுந்த 32 இடங்களில் இதுவும் ஒன்று. இந்தியாவின் 50 அணைக்கட்டுகள், 126 ஆறுகள், 29 நீர்வீழ்ச்சிகள், கொடைக்கானல், ஊட்டி, நீலகிரி, மூணாறு உள்ளிட்ட சர்வதேச கோடை வாழிடங்கள், பழனி முருகன் கோவில், சபரிமலை ஐயப்பன் கோவில் உள்ளிட்ட புகழ்பெற்ற கோவில்கள், ஆண்டு முழுவதும் மழைப்பொழிவை கொடுக்கும் முட்புதர் காடுகள், புல்வெளி பிரதேசங்கள், சோலைக்காடுகள், பசுமை மாறா காடுகள் உள்ளிட்ட இயற்கை எண்ணெயின் அனைத்து அதிசயங்களையும் பெற்றுள்ளது. 35 சிகரங்களை கொண்ட இம்மலைத்தொடரில் இந்தியாவிலேயே அதிக அளவில் யானைகள் உள்ளன. இது தவிர புலி, சிறுத்தை, ஆடு உள்ளிட்ட 139 வகை பாலூட்டி விலங்குகள் உள்ளன. 7402 பூக்கும் தாவரங்கள், 1814 பூக்காத தாவரங்கள், மூலிகை செடிகள், 10 வகையான காட்டு தேனீக்கள், 6000 வகையான பூச்சிகள், 508 வகையான பறவை இனங்கள், 179 வகையான நீர் நில வாழ்வன, 288 வகையான மீன் வகைகள் உள்ளன. 14 தேசிய பூங்காக்கள், 44 வன உயிரின சரணாலயங்கள், 11 புலிகள் காப்பகங்கள் கொண்ட மேற்கு தொடர்ச்சி மலையின் கனிம வளம் கொட்டி கிடக்கிறது. இத்தகைய மேற்கு தொடர்ச்சி மலையை 2012 ஆண்டு ஜூலை மாதம் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது யுனெஸ்கோ. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரை விட மிக பழமையான கிழக்கு தொடர்ச்சி மலைத்தொடரை பற்றி நாளை அறிந்து கொள்ளலாம்.

0: மலையால் பாடலும் மழையும் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ உள்ளது. நம்மால் உருவாக்கவே இயலாத மலையை தகர்ப்பது நியாயமா? சிந்திப்போம்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவு.

வானிலை அறிக்கை. தமிழ்நாடு வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடற்கரை பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில், அவ்வப்போது 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.5 டிகிரி அதிகம். குறைந்தளவு 30.7 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.6 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 70%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 39.7 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.7 டிகிரி அதிகம். குறைந்தளவு 31.4 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3.9 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 50%. சென்னைக்கும் அந்த சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஆங்காங்கே மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பம் மற்றும் ஈரப்பதம் நிறைந்த சூழல் உலவக்கூடும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஆகும். நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் ஆகியவற்றில் இப்போது ரசிக்கலாம்.

0: உண்மையை புரிந்து கொள்ள அல்ல, அதை ஏற்றுக்கொள்ளத்தான் மனிதர்களுக்கு சிரமம் உள்ளது. உண்மையை புரிந்து கொள்ள அல்ல, அதை ஏற்றுக்கொள்ளத்தான் மனிதர்களுக்கு சிரமம் உள்ளது. இந்த இனிய சிந்தனையோடு 19 காலை உங்களை நாடி இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம் டோபமைன் மகிழ்ச்சி ஹார்மோன். தகவல்கள் வழங்குகிறார் எம் கஸ்தூரி அவர்கள். டோபமைன் என்பது மூளையில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு நரம்பியல் கடத்தியாகும். இது நினைவகம், இயக்கம், உந்துதல், மனநிலை, கவனம் மற்றும் பல உடல் செயல்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கிறது. டோபமைன் என்பது மூளையில் உற்பத்தியாகும் ஒரு ரசாயனம். இது நமது மனநிலையை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள உதவுகிறது. ஆற்றலுடன் செயல்பட துணை நிற்கிறது. டோபமைனை இயற்கையாக அதிகரிக்கும் முறைகளும் உள்ளன. நம் உடல் செயல்பாடுகள் பலவற்றிலும் டோபமைன் முக்கிய பங்கு வகிக்கிறது. உடற்பயிற்சி செய்வது உடல் நலத்துக்கு மட்டுமல்ல, டோபமைன் அதிகம் சுரக்கவும் உதவுகிறது. எதுவும் செய்ய நேரமில்லை என்றாலும் குறைந்தபட்சம் நடைப்பயிற்சியை செய்யலாம். உடற்பயிற்சியைப் போலவே உணவு பழக்கங்களும் நமக்கு உதவும். புரதச்சத்து நிறைந்த உணவு வகைகளில் டைரோசினை அதிகமாக இருக்கிறது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவு வகைகளை சேர்த்து கொள்ளும் பொழுது டோபமைன் சுரக்குகிறது. நாம் உற்சாகமாக இருக்க வேண்டுமென்றால் தூக்கம் முக்கியமல்லவா? சரியான தூக்கம் இருந்தால் டோபமைன் சரியாக வேலை செய்யும். இரவில் குறைந்தது 7 மணி நேரம் தூங்க வேண்டும் என்ற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். தியானம் செய்தால் டோபமைன் அளவு அதிகரித்து கவனத்தை மேம்படுத்தும். முதலில் 5 நிமிடங்களில் ஆரம்பித்து பின்பு கால அளவை அதிகரிக்கலாம். நாம் செய்யும் வேலை எத்தனை சிறியதாக இருந்தாலும் இலக்கை அடையும் போது டோபமைன் அதிகரிக்கிறது. ஆகையால் பெரிய திட்டங்களை சிறிய கையாளக்கூடிய பணிகளாக பிரித்து சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாட தயாராகுங்கள். படைப்பாற்றல் டோபமைன் உற்பத்தியை தூண்டுகிறது. உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு கலையை கற்றுக்கொள்ளுங்கள். டோபமைனை குறைக்கும் செயல்களிலிருந்து உங்களை தள்ளி வைத்துக் கொள்ளுங்கள். அதிகப்படியான சமூக வலைத்தளங்களில் உலாவுவது, காணொளிகளை பார்ப்பது, வீடியோ கேம்கள் விளையாடுவது போன்ற செயல்கள் இதில் அடங்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவு செய்யுங்கள். குடும்பமாக சுற்றுலா செல்வது, நண்பர்களோடு சேர்ந்து பிடித்த விஷயத்தை செய்வது போன்றவை டோபமைனை அதிகரிக்கும். இயற்கை ஒளி, இயற்கையுடன் செலவிடும் நேரம் டோபமைன் அளவை அதிகரிக்க கூடுகிறது. புதிய திறன்களை வளர்ப்பது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது டோபமைனை அதிகரிக்கும். வாழ்நாள் முழுவதும் கற்றலில் ஈடுபடுவது டோபமைனை அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த மூளையின் ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்துகிறது என்று ஆராய்ச்சியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். டோபமைனை உருவாக்க நமது உடலுக்கு டைரோசின் என்கிற அமிலோ அமிலம் தேவைப்படுகிறது. இது மீன், தானியங்கள், பால், பீன்ஸ், சோயா போன்றவற்றில் அதிகம் உள்ளது. இந்த உணவுகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் டோபமைனை அதிகரிக்க செய்யலாம். வாழ்வியல் மாற்றங்களும் டோபமைனை அதிகரிக்க செய்யும். எப்படிப்பட்ட வாழ்வியலை நாம் அமைத்துக் கொள்கிறோமோ, ஒரு இலக்கை கொண்டு உழைத்து அதில் வெற்றி காணும் போது நமது உடல் டோபமைனை வெளிப்படுத்துகிறது. மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் கடவுளுக்கும் நன்றி சொல்லும் போது டோபமைனை மூளை அதிக அளவில் வெளியிடுகிறது. எனவே சிறிய அளவு நன்மை கிடைத்தாலும் அதற்காக நன்றி சொல்வது உங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். டோபமைனை நம் உடலில் அதிகரிக்க செய்து நாம் நலமுடன் வாழ வழிவகை செய்வோம். நன்றி, வணக்கம்.
2: நாளும் அறிவோம் டோபமைன் மகிழ்ச்சி ஹார்மோன். தகவல்கள் வழங்கினார் எம் கஸ்தூரி அவர்கள்.
0: சலனமின்றி மனமிருந்தால் எப்போதும் சந்தோஷம் சாத்தியமே.

0: கே ஜே யேசுதாஸ் பாடியிருந்த அந்த பாடலின் படம் வசந்தி.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: சங்கப்பாடல்கள் தமிழ் கவிதை கருவூலம் எனலாம். சிறந்த ஓமை கூறும் இயல்புடைய புலவர்கள் சிலரேயாவர். வள்ளல் அதியமான் மிகச்சிறந்த வீரன், ஒப்பற்ற வீரன். அவன் வீரத்தை நம்மால் அவ்வளவுதான் கூற முடியும். ஆனால் ஔவையார் கூறுகின்ற ஓமை அவனை இமய புகழுக்கே உயர்த்துகின்றது. ஒரு தச்சன் நாள் ஒன்றிற்கு 8 தேர்கள் செய்யும் வல்லமை பெற்றவன். ஆனால் அவனே கலை நுணுக்கமும் தன் அறிவுத்திறமும் சேர ஒரு தேரினை செய்ய முடிவு செய்து வேலையைத் தொடங்கினான். 1 மாத காலமாகியும் ஒரே ஒரு தேர்ச்சக்கரம் மட்டுமே உருவாகியிருந்தது. அவ்வாறு செய்த அச்சக்கரம்

0: மிகப்பெரிய வலிமையும் கலைச்சிறப்பும் தொழில் நுணுக்கமும் நிறைந்ததாக இருந்தது. அத்தகைய தேர்ச்சக்கரம் போன்றவனாம் அதியமான். களம்புகள் ஓம்புமின் தவிர் போர் எதிர்ந்து எம்முளும் உளன் ஒரு பொருணன் வைகள் எண்டேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலன்னோனே என்பது புறப்பாட்டு. ஒரு திங்கள் முயற்சி செய்து உருவாக்கிய தேர்ச்சக்கரத்தை அதியமானுக்கு ஓமை கூறியதால் அவனுடைய உடல் வலிமை மன வலிமை எப்பேற்பட்டது என்பதும் போர்க்கலையில் வல்லவன் என்பதும் அறிய கிடந்து ஔவையாரின் கவிச்சிறப்பை மேம்படுத்துகின்றது. அதியமான் ஔவையாரிடம் அளவு கடந்த அன்பு பொழிந்து வந்தான். அவரது பாடல்கள் அவனுக்கு செவிக்கு தேனென தித்திக்கும். பிள்ளைகளின் மழலை சொற்கள் எவ்வளவு மேன்மையுடையன என்பதை ஔவையார் தன் பாடலின் மூலம் விளக்குகின்றார். யாழொடும் கொள்ளா பொழுதொடும் புணரா பொருளறிவாரா ஆயினும் தந்தையர்க்கு அருள் வந்தனவால் புதல்வர்தம் மழலை என்வாய்ச் சொல்லும் அண்ண நெடுமான் அஞ்சி நீ அருளன்மாரே என்பது புறப்பாட்டு. இசையோடு பொருந்தாமலும் நேரங்காலம் இல்லாமலும் பேசப்படும் பேச்சு மழலைகள் பேச்சு. ஒப்பற்ற கவிதை பாடும் ஔவையார் தம்முடைய கவிதை எவ்வாறு இருப்பினும் என்வாய்ச் சொல்லும் அண்ண என்று மிகவும் அவையடக்கமாக கூறுகின்றார். அப்பாடல்களை அதியமான் அன்போடு ஏற்று அருள்கின்றான். அதியமானின் கொடைத்திற மாண்பை விளக்கும் இன்னொரு ஓமையும் காட்டுகின்றார் ஔவையார். அதியமானிடத்தில் என்றைக்கு சென்றாலும் எத்தனை முறைகள் சென்றாலும் பலனால் பயின்று பலரோடு சென்றாலும் பரிசில் தர தவறவே மாட்டானாம். வெறுப்பில்லாமல் விருப்பத்தோடு தருவானாம். எனவே அவரிடம் பரிசில் பெறுவது தவறாது என்று கூற வந்த ஔவையார் பயன்படுத்துகின்ற ஓமை மிகச்சிறப்பு வாய்ந்ததாகும். ஒரு நாட் செல்லலம் இரு நாட் செல்லலம் பல நாள் பயின்று பலரொடு செல்லினும் தலைநாட் போன்ற விருப்பினன்மாதோ அணிபூன் அணிந்த யானை இயல்தேர் அதியமான் பரிசில் பெருவுங்காலம் நீட்டினும் நீட்டாதாயினும் யானை தன் கோட்டிடை வைத்த கவலம் போல கையகத்ததுவே பொய்யாகாதே அருந்த ஏமாந்த நெஞ்சம் வருந்த வேண்டா வாழ்க அவன் தாளே என்பது பாடல். இப்பாடலில் கொடைப்பொருளை பரிசில்களை பெறுவதற்கு காலம் தாழ்த்தாலும் தாழ்க்கலாமே தவிர அதியமான் கொடுப்பதில் தாழ்ப்பதிலன் என்பது தோன்ற பரிசில் தருங்காலம் என்னாது பெருங்காலம் என்பதும் சிறப்பு. யானை தன்னுடைய கொம்புகளிடையே வைத்த உண்ணுகின்ற கவலம் அதன் வாய்ப்படுதலில் தவறாது. அதுபோல அதியமானது கொடையினை பெறுதல் தவறாது என்றதற்கு யானை தன் கோட்டிடை வைத்த கவளம் போல கையகத்ததுவே பொய்யாகாதே என்று அழகான ஓமையைக் காட்டி உலகியலில் யானை உண்கின்ற முறையைக் கண்டு தமிழ் இன்பத்தை ஊட்டுகின்றார். மேலும் யானைக்கு ஒரு முறை அதன் கொம்புகளிடையே வாயில் வைத்த உணவு வாயிற் செல்லாமல் தப்புவதில்லை என்றதில் சிறிது பொறுத்து உண்டாலும் உடனே உண்டாலும் அதன் உணவு அதற்கே பயன்படும். அதுபோல வள்ளல் அதியமான் தரும் பரிசில் தப்பவே தப்பாதாம் என்று கூறுகின்ற பொழுது ஓர் உண்மையும் புலப்படுகின்றது. பரிசில் அதியமான் விரும்பித் தருவது என்பதை மறுத்து தன் விருப்பம் போல அவன் தருகின்றான் என்ற உண்மையை அவனது மேன்மையாகச் சொல்கின்ற பாங்கும் போற்றுதலுக்கு உரியதல்லவா?
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
4: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கை.

மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். மேற்குவங்கத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை தொடங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் நேற்று கையெழுத்தானது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு ஜே பி நட்டா, மேற்குவங்கமும் இத்திட்டத்தில் இணைந்திருப்பதன் மூலம் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இது செயல்படுத்தப்படுவதாக கூறினார். இது மேற்குவங்கத்திற்கு மட்டுமல்லாமல் நாட்டின் சுகாதார பாதுகாப்பில் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்று அவர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 12 கோடிக்கும் அதிகமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் 182,000 கோடி ரூபாய் மதிப்பில் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, மாநிலத்தில் இத்திட்டத்தால் 1,24,00,000 குடும்பங்கள் பயனடையும் என்று கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்குவங்கத்திற்கு அண்மையில் 527 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்ததை சுட்டிக்காட்டிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழு ஆதரவு அளித்து வருவதற்கு நன்றி தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து புதுதில்லியில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை திரு சுவேந்து அதிகாரி சந்தித்து பேசினார். மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்துவது குறித்து நிதியமைச்சருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேச அரசுகள் இணைந்து பணியாற்றி இந்த நதியின் சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கழிவுகள் கலப்பதை தடுக்க உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தில்லி, ஹரியானா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை 129 கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டுக்குள் மேலும் 59 சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். யமுனை ஆற்றின் மறுசீரமைப்பு திட்டம் தொடர்பான முன்னேற்றம் குறித்து 20 நாட்களுக்கு ஒருமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு மனோகர்லால், திரு சி ஆர் பாட்டீல், தில்லி துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் பங்கேற்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். லக்னோவில் புதிய மண்டல வானிலை ஆய்வு மையத்தை நேற்று திறந்து வைத்து அவர் பேசினார். 2014 ஆண்டுக்கு முன்பு நாட்டில் 17 டாப்ளர் ரேடார்கள் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது அது 50 அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். வானிலை இயக்கத்தின் கீழ் அடுத்த 2 ஆண்டுகளில் நாட்டில் மேலும் 50 டாப்ளர் ரேடார்கள் நிறுவப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். வானிலை முன்னறிவிப்புகளில் கடந்த 12 ஆண்டுகளில் துல்லியம் அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ளூர் அளவில் தயார்நிலை மற்றும் திட்டமிடலுக்கு ஏற்ப வானிலை முன்னறிவிப்புகள் வழங்கப்படுவதாக அவர் கூறினார். மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்க மேலும் பல மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திடீர் வெள்ளம், மேக வெடிப்பு, மின்னல், கடும் வெப்பம், பனிப்பொழிவு உள்ளிட்ட தீவிர வானிலை நிகழ்வுகள் குறித்து முன்கூட்டியே துல்லியமான தகவல்களை வழங்கவும் பேரிடர் அபாயத்தை குறைக்கவும் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக திரு ஜிதேந்திர சிங் கூறினார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். இந்த ஆலையின் ஒரு பிரிவில் வார்ப்பு பணிகள் நடைபெற்றபோது திடீரென தீ பிடித்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக எஃகு அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து பொதுத்துறை நிறுவனமான ராஷ்டிரிய இஸ்பத் நிகம் லிமிடெட் விசாரணையை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள மத்திய எஃகு ஆணையத்தின் 3 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமரின் தேசிய

0: நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் மத்திய எஃகுத்துறை அமைச்சர் திரு குமாரசாமி, சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆகியோர் விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எஃகு அமைச்சகத்தின் சார்பில் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்படும் என்று திரு குமாரசாமி அறிவித்துள்ளார். உயிரிழந்தோர் குழந்தைகளின் கல்வி செலவை எஃகு அமைச்சகம் ஏற்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விபத்து குறித்து ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, மாநில தலைமைச் செயலாளர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைய அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பிரிவின் வடக்கு மண்டல மாநாட்டை சண்டிகரில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். உள்ளூர் அளவிலான திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு முக்கியமானது என்று அவர் கூறினார். மாநில சட்டப்பேரவைகளில் இயற்றப்படும் சட்டங்கள் வருங்கால தலைமுறையினரின் நலனுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா வலியுறுத்தினார். மும்பை தாராவி பகுதி மறுசீரமைப்பு திட்டத்தில் மக்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், அப்பகுதி மக்களின் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். 2028 முதற்கட்டமாக 10,000 வீடுகளை கட்டி பயனாளிகளுக்கு வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதானம் உகாண்டா சென்றுள்ளார். அங்கு எபோலா தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டின் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். உகாண்டா அதிபர் திரு யோவேரி முசுவேனியையும் திரு டெட்ராஸ் அதானம் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். தாக்குதல்களை நிறுத்துவதாக இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பரம் அறிவித்துள்ளன. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விடுத்த அழைப்பை ஏற்று இரு நாடுகளும் சண்டை நிறுத்தம் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் மீதான ராணுவ நடவடிக்கையை மீண்டும் தொடங்கப்போவதாக ஈரான் எச்சரித்துள்ளது. நாட்டின் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் இன்று கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, கேரளா, மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் சார்பில் பி.வி. சிந்து, மால்விகா பன்சோத், லக்ஷயா சென் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி துருக்கியில் இன்று தொடங்குகிறது. வரும் 14 வரை நடைபெறும் இப்போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 300 அதிகமான வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் சார்பில் ஜோதி சுரேகா வின்னாம், தீபிகா குமாரி, யஷ்தீப் சஞ்சய், தீரஜ் பொம்மதேவரா, அதானுதாஸ் உள்ளிட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்தியா ஏ, இலங்கை ஏ அணிகளுக்கு இடையேயான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தம்புலாவில் இப்போட்டி காலை 10 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். விசாகப்பட்டினம் எஃகு ஆலையில் நேரிட்ட தீ விபத்தில் 8 உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

நேரம் இப்போது 7:25. சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகியவற்றில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கிறது.

0: வேலை செய்கிற இடங்களில் எப்படிலாம் யோகா பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரே மாதிரி உட்காந்தே வேலை பார்க்குற மாதிரி இருக்குது உங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படின்னா, சிம்பிளான காஃப் மசில் ஒர்க் அவுட்டை நீங்கள் உட்காந்த நிலையில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் பிளேஸில் நீங்கள் உட்காந்துட்டு உங்களுடைய குதி கால்களை அப்பப்போ உயர்த்தி இந்த பயிற்சிகளை பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்கள் காஃப் மசில்ஸ் ஆக்டிவாக வச்சுருக்கக்கூடிய இந்த பயிற்சி மூலயமா உங்கள் ஹார்ட் ஹெல்த்து பாதுகாக்கப்படுகிறது. ஸோ இது எப்பெல்லாம் பண்ணலாம், நீங்கள் ஸ்டாண்டிங் பொசிஷனில் இருக்கும்போது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு தண்ணி குடிக்க போகிறீங்க, தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அங்கே அந்த வாலில் டச் பிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் குதி கால்களை உயர்த்தி ஏற்றி இறக்கலாம். சீட்டிங் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல கூட உங்க குதிகால்களை உயர்த்தி ஒரு 20 முறை உயர்த்தி கீழே இறக்கிறது, இந்த மாதிரியான பயிற்சிகள்ல ஈடுபடலாம். இதை தாண்டி நீங்க இப்போ ஒரு சேர்ல உட்காந்துருக்கீங்க, அங்க உட்காந்துருக்கும் போது உங்களுடைய உள்ளங்கைகளை வந்து உங்க முட்டிக்கு மேல வச்சிருந்துட்டு அப்படியே எக்ஸேல் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணி பின்புறமா பார்க்கலாம். அப்புறம் நேராக வரும்போது இன்ஹேல் பண்ணிட்டு நேராக பார்க்கலாம், திருப்படியும் எக்ஸேல் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணி லெஃப்ட் சைடு பார்க்கலாம். இப்படி ரைட் சைடு லெஃப்ட் சைடுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணி பார்க்கறதன் மூலயமா உங்களுடைய ஸ்பைனல் கார்டை வந்துட்டு நம்ம வந்து நல்லாவே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் தினமும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து கையில் ஒரு துப்பட்டா வச்சுருக்கிறீங்க, ஒரு டவல் வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் டைம் கிடைக்குது, கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கீங்க, அப்போ எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவல் இல்லைனா ஒரு துப்பட்டாவை இப்படியே மேல் நோக்கி எடுத்துட்டு போயிட்டு பேக்கு கொஞ்சம் ரொட்டேஷ்னலாக பின் பக்கமாக எடுத்துட்டு வரலாம். திருப்படியும் அங்கேருந்து அப்படியே ஃப்ரண்ட்ல எடுத்துட்டு வந்து இறக்கலாம். முன்னாடி இருந்து தூக்கி பின்பக்கமாகவும், பின்பக்கமாக இருந்து முன்பக்கமாகவும் இதை கொண்டு வந்துட்டு இந்த ரொட்டேஷ்னல் எக்ஸசைஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் என்ன ஒரு பெரிய பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி உட்காந்து வேலை செய்யறதன் மூலயமா மேல்புறம், அதாவது ஷோல்டர்ல இருந்து கழுத்து சார்ந்து மேலே போற பகுதி வரைக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், ஷோல்டர் டீஃபர்மேஷனை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கப்புறமா முக தௌத்திங்கிற ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு, அதாவது மூக்கு வழியா காத்த உள்ளிழுத்து வாயில நிரப்பி வச்சுக்கணும், அதுக்கப்புறமா வலது புறமோ இடது புறமோ திரும்பி வாயில ப்ளோ பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் பண்றதன் மூலயமா உங்களுக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இந்த முகதௌதி ப்ராக்டிஸ் நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கார்பனேட்டட் ஏர் வந்துட்டு ஈஸியா பாடியில இருந்துட்டு வெளியேறும். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்றதன் மூலயமா நாம வந்து ரொம்பவே கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் ஒர்க் பிளேஸ்ல. சரி, கான்சென்ட்ரேஷனை அதிகரிக்கும். எனக்கு வந்து ஒர்க்ல வந்து என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, எனக்கு பயங்கர ப்ரெஷரா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஆதி முத்ராங்கிற முத்ராவை ப்ராக்டிஸ் பண்ணலாம். கைகளில் கட்டவரலை உள்ள வச்சு அந்த கட்டவரலை மீதி 4 விரல்களையும் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறது தான் ஆதி முத்ரா. இந்த முத்ராவை வச்சுட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் கண்ணை மூடி உட்காந்துருக்கும் போது என்ன ஆகும்னா, இந்த முத்ரா வந்து பிளாக் ஆகிருக்க எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணும். இது மூலயமா உடம்புல பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். அதனால எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவாக ஃபேஸ் பண்ணுற தைரியத்தையும் ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டியும் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் இந்த ஆதி முத்ரா பயிற்சி வந்து கொடுக்கும். இதை தாண்டி நீங்க வந்துட்டு ஒரு பிரேக் எடுக்கலாம். இப்போ வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க, பிரேக்னா எந்திரிச்சு போய் ஒரு காஃபி குடிக்கிறது டீ குடிக்கிறதுன்னு இல்லாம, அதுக்கு பதிலா நீங்க வந்துட்டு ஒரு பிரேக் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வந்து ஒரு 5 to 10 minutes நீங்க யோக பயிற்சி பண்ணலாம். அந்த யோக பயிற்சியில வந்துட்டு பாத்தீங்கன்னா தாடாசன பயிற்சி பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு வால் சப்போர்டட் புஷ்அப்ஸ் நீங்க கொஞ்ச நேரம் பண்ணலாம், கொஞ்ச நேரம் வந்து சம்மணம் போட்டு உட்காந்து சுகாசனால உட்காந்துட்டு சின் முத்ராவை கையில வச்சு ஒரு மெடிடேஷன்ல ஈடுபடலாம். இல்ல, என்னால வந்து தரையில உட்காந்து இந்த பயிற்சி பண்ண முடியாது, உங்களோட ஆபீஸ் சேர்லயே உட்காந்துட்டு கையில ஒன்னு ஆதி முத்ரா, அப்படி இல்லைன்னா சின் முத்ரா வச்சிருந்து முக்கியமா முதுகு தண்டு வந்து வளைவில்லாம நேரா இருந்து இந்த பயிற்சியை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஹோல் பாடியில ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கிறதையும் அண்ட் ரெஜினுவேட் ஆகிறதையும் நீங்களே உணர்வீங்க.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் இன்று ஒரு தகவல்.
3: அந்த ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷன்ல அவன் எதிர்த்து நின்னவன் சார் என்ன, அவங்ககிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாரான் ரொம்ப கோபமாக இவர். சரி, அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட

0: பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க, தேர்தலில் ஒருத்தர் ஒருத்தர் கண்டா பேசிக்கிறதில்ல. ஆனால் இங்கெல்லாம் அதில் எப்படி தெரியுமா, அங்கே ஒரே மேடையில் போட்டி போடுற ரெண்டு வேட்பாளர்களும் பேசுவாங்களாம், பட்டிமன்றம் மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவர் சொல்லுவார், நான் வெற்றி பெற்றால் இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு உட்காருவார். ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க, மக்கள் ரெண்டு பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்கே உள்ள பழக்கம், இங்கே அப்படி இல்லை. இங்கே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே வெளிநாட்டில் தான், நேரத்துக்கு சரியாக ஒரு வேட்பாளர் வந்து சேரலை. இது இங்கிலாந்தெல்லாம் நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து சேரலை. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார், அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாகவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரலை, நான் அவர் சார்பாக வந்து நான் பேசிடுறேன், அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்கே நடந்துதான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்கள். அதனால் இன்னொரு விஷயம், இப்போ இங்கிலாந்துலாம் ஓட்டு கேட்குறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சு விடலாமா. இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்கிறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகளில் வாசலில் நின்று சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேறு சில வீடுகளில் எப்படின்னா, வேட்பாளரை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு காஃபி சாப்பிட சொல்லி உபசரித்து அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமாக. இதில் எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா, வாசலில் நின்று வழி அனுப்பி வச்சுட்றாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ளே கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புகிறாங்க பாருங்கள், அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா. சரி, அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க, அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையாக, ஐயோ பாவம் நாம் இவருக்கு ஓட்டு தான் போட போகிறதில்ல, இதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமாக. இப்படி அந்த ஊர் பழக்கம். ஆக அந்த ஊரில் நிறைய காப்பி சாப்பிடணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டால் தேர்தலில் தோற்று போகிறதுக்கு தயாராக இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊரில் தேர்தல் நடந்துதான், ஒரு தொகுதியில் நின்று தோற்று போன ஒருத்தர் கையில் ஒரு துப்பாக்கியோட ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாராம். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார், அதனால் அவரை தடுத்து நிறுத்தி என்ன இது துப்பாக்கியோட சுற்றுறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில் மொத்தம் 100,000 வாக்காளர்கள், அதில் எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில் 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில் நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாமல் நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்கள். நம்ம ஊரில் சில பேர் ஓட்டு கேட்குற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போகிறாருன்னு வச்சிங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்ச நேரம் செய்வாராம், அவருக்கு ஒத்தாசையாக. அதுக்கப்புறம் மெதுவாக பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷனில் நிற்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி இவர் ஒரு தடவை இவர் போனப்போ அங்கே வந்து அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டைகளில் பால் கறந்துக்கிட்டு இருக்கார் ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டில் இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிராக உட்காந்துட்டுருக்காரு அவர், இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்கார். கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்த ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இவர் மெதுவாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம், இது மாதிரி நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், நீங்கள் ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டிருக்கார், நான் இந்த வீட்டுக்காரன் இல்லை, நானும் உன்ன மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன்தான் அப்படின்னாராம் அவர்.
1: தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். எந்த தருணமும் வெற்றியோ தோல்வியோ சலனப்படாமல் மனம் இருந்தால் துன்பமில்லை, ஏனெனில்

0: நெற்றிக்கண் படத்திற்காக சித் ஸ்ரீராம் கிரீஷ் ஆகியோர் பாடியிருந்த பாடலை கேட்டோம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: Work from home, high salary, ஒரு கிளிக்லயா? ஆஹா,
5: மாட்டிக்கிட்டீங்க.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது,
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா

0: அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: சேவை செய்தி. இன்று மாலை 5 மணிக்கு சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கத்தில் தமிழ்நாடு காவல்துறையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடக்க விழா நடைபெறும். இடம்பெற்றது சேவை செய்தி. இனி உங்கள் கவனத்திற்கு தியாகி பிர்சா முண்டா அவர்களின் நினைவுதின சிற்றுரை.
4: ஆங்கிலேயர்களின் படைபலத்தை கண்டு சற்றும் அஞ்சாமல் தன் இன மக்களையும் அவர்களது கௌரவத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கில் தன்னிடம் வில் அம்புகளை மட்டுமே வைத்துக் கொண்டு போரிட்ட படைகளை விரட்டியடித்தவர் பிர்சா முண்டா அவர்கள். இவர் இனத்தலைவர் மட்டுமல்ல, அவரது மக்களால் வழிபடும் தெய்வமாகவே மனங்களில் வாழ்ந்து வருகிறார். பிர்சா முண்டா அவர்கள் இன்று பழங்குடியின சீர்திருத்தவாதி, மத தலைவர் மற்றும் விடுதலை போராட்ட வீரராக அறியப்படுகிறார். இவர் முண்டா என்ற பழங்குடியின மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காக போராடினார். ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்தார். 19ஆம் நூற்றாண்டில் அப்போதைய வங்க மாகாணத்தில் பழங்குடியின மக்களுக்கு அவர்களது உரிமைகளை எடுத்துரைத்து ஆங்கிலேய அடக்குமுறைகளுக்கு எதிராக அவர்களை ஒன்று திரட்டினார். மக்களின் அறியாமையை பயன்படுத்தி கட்டாய மதமாற்றத்தை நிகழ்த்தியதனை கடுமையாக எதிர்த்தார். பிர்சா முண்டா அவர்கள் 1875ஆம் ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி ஜார்க்கண்டின் உலிஹத்தா கிராமத்தில் பிறந்தார். அங்கிருந்த காடுகளில் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்து கொண்டிருந்த பழங்குடியினர்களையும் ஆதிவாசிகளையும் சுய லாபத்திற்காக கொன்ற ஆங்கிலேய அதிகாரிகளின் அதிகார துஷ்பிரயோகம் பிர்சா முண்டா அவர்களின் மனதில் விடுதலை வேள்வியை ஏற்றியது. 1880களில் அவர் சர்தாரி லாராய் இயக்கத்தினை உண்டாக்கினார். பழங்குடியின மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் அஹிம்சை போராட்டமாகவே இது காணப்பட்டது. நில உரிமையாளர்களாக இருந்த பெரும்பாலான பழங்குடியினர்கள் ஆங்கில அடக்குமுறைகளால் தொழிலாளர்களாக மாற்றப்பட்டனர். இந்த வேதனை பிர்சா முண்டா போன்றவர்களுக்கு தாங்கொன்னா துயரத்தை தந்தது. அதற்காக இழந்த கௌரவத்தை மீண்டும் பெற வேண்டும் என வெகுண்டு எழுந்த பிர்சா முண்டா அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தீவிரமாக களமிறங்கினார். ஓர் இனத் தலைவராக தெய்வமாக கருதப்படும் பிர்சா முண்டா அவர்கள் முண்டா, ஓராவுன், ஆதிவாசி மக்கள் போன்றோர்களின் மனதில் விடுதலை தீயை மூட்டினார். இது பின்னாளில் உல்குலன் கலவரத்திற்கு மக்களை ஒன்று திரட்ட வழி செய்தது. பெரும் ஆயுதங்கள் ஏதும் இல்லாத போதும் இருக்கும் வசதிகளை கொண்டு வில் அம்புகளால் மட்டுமே ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போரிட்டனர். இது ஆங்கிலேயர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. 25 வயதான பிர்சா முண்டா அவர்களை ஆங்கிலேயர்கள் சிறைப்படுத்தினார்கள். எதற்கும் தளராத பிர்சா முண்டா அவர்கள் 1900ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி சிறையிலேயே உயிர் நீத்தார். இவரது எழுச்சி காரணமாக சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் 1908 நிறைவேறியது. அதன்படி பழங்குடியின நிலங்களை பழங்குடி அல்லாதவர்களுக்கு மாற்றவோ வழங்கவோ இயலாது. இது பழங்குடியின உரிமைகளை பாதுகாக்கும் இந்த சட்டம் ஒரு மைல்கல் என வர்ணிக்கப்பட்டது. இன்று வரை பிர்சா முண்டா அவர்களை தர்த்தி அப்பா, அதாவது பூமியின் தந்தையாக வழிபடுகின்றனர். ஒவ்வொருவரும் தங்கள் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் மறக்காமல் வாழ கோரிக்கை விடுத்தார் பிர்சா முண்டா அவர்கள். பிர்சா முண்டா அவர்களின் நினைவாக 2000ஆம் ஆண்டு அவரது பிறந்த தினமான நவம்பர் 15ஆம் தேதி அன்று ஜார்க்கண்ட் மாநிலமாக தோற்றுவிக்கப்பட்டது. 2001ஆம் ஆண்டிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி ஜன்ஜாத்திய கௌரவ் திவஸ் என்று பழங்குடியினர்களின் கௌரவ தினமாக மத்திய அரசு அறிவித்து கொண்டாடி வருகிறது. பிர்சா முண்டா அவர்களின் நினைவாகவும் அவரது வீரத்தை பறைசாற்றும் வகையிலும் ராஞ்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். பிர்சா முண்டா அவர்களின் நினைவு தினமான இன்று அவரது வீரத்தையும் துணிச்சலையும் போற்றுவோம்.
3: உங்கள் கவனத்திற்காக உலா வந்தது தியாகி பிர்சா முண்டா அவர்களின் நினைவு தின சிற்றுரை. இனி
5: நகர்வலம்.
6: வேகத்தடை உயரமும் வாகன சேதமும்.
7: சாலையில் இயங்கும் வாகனங்களின் எண்ணிக்கை தினமும்

0: அதிகரித்துக் கொண்டே இருப்பது பெருமையாக இருந்தாலும் அதனால் விபத்துகளும் அதிகமாகிக் கொண்டே இருப்பதுதான் கவலை அளிக்கிறது. பெரும்பாலான விபத்துகளுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அதிவேகமாக வாகனங்களை இயக்குவதுதான். இவ்வாறு சீறிப்பாயும் வாகனங்களுக்கு கடிவாளம் போடும் வகையில் அதிக விபத்துக்கள் நடக்கும் இடங்களை கண்டறிந்து அங்கே வேக தடைகள் அமைக்கப்படுகின்றன. எனினும் முறையான அளவீடுகள் இல்லாமல் வேக தடைகள் அமைக்கப்படுவதால் நிறைய எதிர்பாராத விபத்துக்கள் நடைபெறுவதும் தவிர்க்க முடியாததாகிவிட்டது. வேக தடைகள் அமைப்பதற்கு என்று பல விதிகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கின்றன. பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகளின் அருகிலும், குறுகிய வளைவுகள், பாலங்களை நெருங்கும் இடங்கள், மக்கள் அதிகமாக சாலையை கடக்கும் இடங்கள் போன்றவற்றில் குறிப்பிட்ட அகல உயரத்தில்தான் வேக தடைகள் அமைக்க வேண்டும். சாலைகளின் வகையை பொறுத்து வேக தடையின் உயரம் நிர்ணயிக்கப்படுகிறது. அரசு மற்றும் போக்குவரத்து விதிகளின்படி சாலைகளில் வாகனங்களின் வேகத்தை மணிக்கு 25 கிலோமீட்டர் அளவுக்கு கட்டுப்படுத்த வேக தடையின் உயரம் 10 சென்டிமீட்டர் மட்டுமே இருக்க வேண்டும். 3.7 மீட்டர் அகலத்தில் மென்மையான வளைவு வடிவத்தில்தான் வேக தடை அமைந்திருக்க வேண்டும். வேக தடை அமைப்பதற்கு 10 மீட்டர் முன்பாகவே வெள்ளை நிற எச்சரிக்கை கோடுகள் வரையப்பட்டிருக்க வேண்டும். அத்துடன் ஓட்டுநர்களுக்கு தெரியும் வகையில் எச்சரிக்கை பலகைகளும் பொருத்தப்பட வேண்டும். இவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தை விட அதிக உயரமாக அமைக்கப்படும் வேக தடைகளால் வாகனங்களின் அடிபாகம் உரசி வாகன ஓட்டிகள் நிலை தடுமாறி விபத்துகளில் சிக்குவதற்கு காரணமாகிவிடுகின்றன. மேலும் விதிமுறைகளை மீறி உயரமாகவும் தொடர்ச்சியாகவும் பல இடங்களில் வேக தடைகள் அமைக்கப்படுகின்றன. இதனால் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. இந்திய சாலை விதிமுறைகளின்படி அமைக்காமல் பல இடங்களில் மிக உயரமாகவும் அடுத்தடுத்தும் வேக தடைகள் அமைக்கப்பட்டிருப்பதால் வாகன ஓட்டிகள் அதிக இன்னல்களை அடைகின்றனர். மேலும் பல இடங்களில் வேக தடைகளின் மீது வண்ணங்கள் கூட பூசப்படாமல் காணப்படுகின்றன. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பல இடங்களில் சாலைகள் புதுப்பிக்கப்படுகிற போது வாகன ஓட்டிகள் புதிய சாலை என்றதும் அதிக வேகத்துடன் ஓட்டுவது இயல்பு. இதனால் விபத்துக்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கையில் உரிய விதிமுறைகளை பின்பற்றாமல் வேக தடைகள் அவசர அவசரமாக அமைக்கப்படுகின்றன. அத்துடன் நெரிசல் மிக்க ஒரு சில இடங்களில் அவசரத்திற்கு பிளாஸ்டிக் வேக தடைகள் பொருத்தப்பட்டுள்ளன. இவை வேகத்திற்கு மட்டுமல்லாமல் மெதுவாக செல்லும் வாகனங்களுக்கும் விபத்தில் சிக்கிக்கொள்ள காரணமாக அமைந்துவிடுகிறது. சீரான விதிமுறையை பின்பற்றாமல் வேக தடைகள் அமைக்கப்படுவதால் பெரும்பாலான சாலைகளில் உள்ள வேக தடைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவிலும் உயரத்திலும் காணப்படுகின்றன. ஒரு சில வேக தடைகள் விதிமுறையை பின்பற்றி அமைக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான வேக தடைகள் அவ்வாறு அமைக்கப்படாமல் இருப்பது வருத்தமளிக்கிறது. சில இடங்களில் தொடர்ச்சியாக வேக தடைகள் அமைக்கப்பட்டிருப்பதால் வாகனம் குதித்து குதித்து செல்ல வேண்டிய சிரமமான நிலை காணப்படுகிறது. இவ்வாறு ஒருவர் பயணிக்கும் போது குறைந்தபட்சம் 5 முறை வேக தடையால் பாதிக்கப்பட்டால் அவருக்கு முதுகு தண்டுவட பிரச்சினை கட்டாயம் ஏற்படும். சில பல வேக தடைகள் அமைக்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்படும் பட்சத்தில் 2க்கும் இடைவெளி 100 முதல் 120 மீட்டர் தூரம் இருக்க வேண்டும். வேக தடையின் இருபுறத்திலும் 10 மீட்டர் தூரத்திற்கு முன்பாக வாகன ஓட்டிகளுக்கு தெரியும் வகையில் வெள்ளை நிற வண்ணத்தால் எச்சரிக்கை கோடு வரைய வேண்டும். வேக தடைகள் மீது கருப்பு வெள்ளை வண்ணம் பூசப்பட்டிருக்க வேண்டும். அதன் சரிவு தொடங்கும் இடத்தில் இரவிலும் பிரகாசமாக தெரியும்படி ஒளிர்பட்டை விளக்கு பொருத்தப்பட்டிருக்க வேண்டும். வேக தடைகள் இருக்கும் இடத்துக்கு 40 மீட்டர் தூரத்துக்கு முன்னால் வாகன ஓட்டிகள் அறியும் வகையில் அறிவிப்பு பதாகைகள் அமைக்க வேண்டும். மேலும் வேக தடைகள் அமைக்க வேண்டும் என்றால் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் அனுமதி பெற வேண்டும். 10 சென்டிமீட்டருக்கு மேல் உயரமாக அமைக்கப்படுவதால் பெரும்பாலான கார்களின் அடிபாகங்கள் அதில் உரசுவதால் பெரும் சேதத்தை சந்திக்கின்றன. வேகமாக வரும் வாகனங்கள் மலைச்சிகரம் போல் அமைக்கப்படும் வேக தடைகளை தாண்டும் போது நிலை தடுமாறி விபத்துக்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடுகிறது. இதுபோன்ற விபத்துக்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு வேக தடைகள் அனைத்தும் விதிமுறைகளை பின்பற்றி அமைக்கப்பட்டுள்ளனவா என்பதை ஆய்வு செய்து நெறிமுறைப்படுத்தினால் ஒழுங்கற்ற வேக தடுப்புகள் முறைப்படுத்தப்பட்டுவிடும்.
1: வேகத்தடை உயரமும் வாகன சேதமும். எழுதியவர் குன்றில் குமார், வாசித்தவர் ஆர். கனகவல்லி.
2: காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. தாம்பரம் அனகாபுதூரைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் தனது மகள் ஆர். பவித்ரா என்பவரை மே மாதம் 31ஆம் தேதியிலிருந்து காணவில்லை என்று தெரிவித்துள்ளார். காணாமல் போனவர் பற்றிய விவரங்கள், வயது.

0: பதினேழு, உயரம் 5 அடி, தாய்மொழி தமிழ், அடையாளம் மாநிறம். காணாமல் போன அன்று மஞ்சள் நிற சுடிதார் மற்றும் கிரே நிற லெகிங்ஸ் அணிந்திருந்தார். காணாமல் போனவர் பற்றிய தகவல் தெரிந்தால் தெரிவிக்க வேண்டிய முகவரி, தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள்: தாம்பரம் காவல் கட்டுப்பாட்டு அறை 8525007100, T4 ஷங்கர் நகர் காவல் நிலையம் 9498100054, T4 ஷங்கர் நகர் காவல் ஆய்வாளர் 9840599875756. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.
1: நேரம் இப்போது 7:52. நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம்பது காலையில் அடுத்து வருவது அறிந்து மறியாமலும் படத்திற்காக சத்யன் சின்மையி ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்.

0: மழை வந்தால் ஆனந்தமாக நனையலாம், ஆடலாம், பாடலாம்.
1: ஆனால் எப்போது மழை வந்தால் என்ன குறிப்பை தருகிறது இயற்கை? அறிந்து கொள்வோமா? மடல் மாணிக்கம் உங்களுக்காக.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
3: அன்புள்ள ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். பருவ காலங்களின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். சித்திரை மாதம் கோடை, வைகாசி மாசத்துல விவசாய அன்பர்கள் வேளாண் பணிகளை ஆரம்பிப்பாங்க. அதோடு இந்த மாசத்துல பருவமழையும் பெய்யும். இதன் தொடர்ச்சியா ஆனி மாசத்துலேயும் பல வேலைகளை செய்வாங்க. பொதுவா மழை பெய்தால் எல்லா வேலைகளையுமே சுறுசுறுப்படையும். இருந்தாலும் தட்பவெப்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நமது வேலைகளை திட்டமிடணும். இதை நினைவில் கொள்ளவே நம்முடைய மூத்தோர் அந்த காலத்தில் பழமொழிகளாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆணி ஆறில் இடி இடித்தால் 6 மாதத்திற்கு மழை இல்லை, ஆணி குமுறினால் 60 நாளைக்கு மழை இல்லை, ஆணி மாதம் கொரடு போட்டால் அடுத்த மாதம் மழை இல்லை. இந்த பழமொழிகள்லாம் ஆணி மாத மழை நிலவரத்தை காட்டுகின்றன. ஆணி அடிகோலாதே

0: இன்னும் ஒரு பழமொழியும் இருக்கு. அதாவது, புதிய வேலைகளை ஆணி மாசத்துல துவக்காதேன்னு பொருள். ஜெயக்குமார் ஐயா, சொல்லப்பட்ட பழமொழிகள்லாம் அந்தந்த மாதத்துல நிலவும் பருவநிலை வானிலையை ஒத்து இருக்கின்றன. பருவம் பார்த்து பயிர் செய், பட்டம் பார்த்து பயிர் செய்யணும், பட்டம் தவறினால் நட்டம், இதுவும் தட்ப வெப்ப சூழ்நிலையை கோடிட்டு காட்டும் முதுமொழிகள். ஆனா இன்னைக்கு இதிலெல்லாம் நிறைய மாற்றங்கள் வந்துவிட்டன. வருடம் முழுக்க பயிர் சாகுபடி மேற்கொள்ளும் சூழலை விஞ்ஞானிகள் உருவாக்கிட்டாங்க. அதை விவசாயிகளும் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கட்டுப்படுத்தப்பட்ட சூழலை கொண்டு வந்துட்டாங்க. இந்த பயிர் சாகுபடி செய்ய இவ்வளவு வெப்பம் தேவை, இவ்வளவு தண்ணீர் தேவை, இவ்வளவு ஈரப்பதம் தேவை, இவ்வளவு சத்துக்கள் தேவை, இவற்றையெல்லாம் அளந்து அந்தந்த நேரத்துக்கு கொடுக்கற மாதிரி கணினி வழியா திட்டமிடுறாங்க. அவற்றை எடுத்துக்கிட்டு பயிர் வளருது, விளைச்சல் கொடுக்குது. டன் கணக்கில் விளைச்சல் பார்க்குறாங்க. இதை ஒரு வகையில் வளர்ச்சின்னு நாம் எடுத்துக்கிறோம். விஞ்ஞான வளர்ச்சி தான். ஆனால் எதற்கும் ஒரு எல்லை உண்டு. லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. எல்லை கோடு, அதை தாண்டக்கூடாது. அடுத்தவரை நோக்கி நம் கை நீளலாம். எது வரைக்கும்? அவரது முகத்தில் உள்ள மூக்கின் நுனியில் படாதவாறு நீளலாம். பட்டுடுச்சுன்னா நாம் நமது எல்லையை தாண்டி விட்டோம்னு அடுத்த கட்ட நடவடிக்கையே எடுப்பாங்க. ஜெயக்குமார் ஐயா, பயிர்களுக்கு சத்து பற்றி கடுதாசில எழுதணும். இயற்கை செயற்கை பற்றி நிறைய பேசுகிறாங்க, பேசுகிறோம். அந்த காலத்தில் சாணி குப்பை தான் இயற்கை உரம். இப்போ மண்புழு கம்போஸ்ட்டு, கோழி எரு, தென்னைநார் கழிவு பற்றிலாம் பேசுகிறோம், பயன்படுத்துகிறோம். பயிர் கழிவுகள் பற்றியும் நிறைய விவாதிக்கிறோம். குயானோன்னு ஒரு கழிவு இருக்குது. அது என்ன குயானோ? வவ்வால்கள் பார்த்துருக்கோம், மேலே வீட்டு கூரையில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், அதுவும் தலைகீழாக தொங்கிக்கிட்டு இருக்கோம். வவ்வால்கள் மூலமாக தான் சில வியாதிகள் கூட பரவி இருக்கு. வவ்வால்கள் பழங்களை சாப்பிடுவதால் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெற பெரிதும் துணையாக இருக்கின்றன. மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கும் வண்டு, பூரான், தேள், பல்லி, எலி போன்றவற்றை பூச்சித்தின்னி வவ்வால்கள் உணவாக உட்கொள்கின்றன. வவ்வால்கள் தன் வாய் வழியாக உண்ட உணவு செரித்த பின் அதே வாய் வழியாகவே கழிவை வெளியே தள்ளும். வவ்வாலின் கழிவுக்கு பேர் தான் குயானோ. இதுவும் ஓர் அருமையான இயற்கை எரு. இதையும் அதிக விலை வைத்து விற்பனை செய்கிறார்களாம். நிறைய சத்துக்களை உள்ளடக்கியது குயானோ. கழிவிலிருந்து காசு பார்க்க முடியும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கினார் பி. சரவணன் அவர்கள்.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசையில் ரஞ்சினி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.
1: மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின்,
0: கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம்,
1: எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங்.
0: இந்நிகழ்ச்சியின் 100.1 FM கோல்ட் அலைவரிசையிலும் இடம்பெறும்.
1: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 9 மணிக்கு இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டில் சுகாதார சேவைகளை வலுப்படுத்த மத்திய அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளை விரைவுபடுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு

0: அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் தேவையான மின் விளக்குகள் அமைத்தல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் ஆய்வு மேற்கொண்டார். பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சிட்னியில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நேரம் 8:02. சென்னை மத்திய அலை 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான், ஸ்ரேயா கோஷல் பாடியுள்ள பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திரைக்கானத்தில் தொடர்ந்து அபய் ஜோத்பூர்கர் சைந்தவி பாடியுள்ள பாடல் தெகிடி திரைப்படத்திற்காக.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: திரைக்கானத்தில் அடுத்து வருவது ஹரிச்சரன், ஸ்ரேயா கோஷல் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல். பாடலின் படம் ஐ.

தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு இது. 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு

பிபிஎஸ்சி உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17ஆம் தேதி மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் அடுத்த மாதம் அதாவது 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: திரைக்கானத்தில் நிறைவாக வருவது நந்தினி சேகர் பாடியிருக்கும் பாடல் ரெக்க. இந்த படத்திலிருந்து

இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய புத்தம் புது காலை நிகழ்ச்சி. அரிய தகவல்களோடு இனிய பாடல்களோடு மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு உங்களுக்காக புலரும்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங். முதலில் கோபாலக பாகிமாம் ஸ்வாதித்நாள் கீர்த்தனை, ராகம் ரேவகுப்தி, மிஸ்ரசாப்பு தாளம்.

நேரம் இப்போது 9:26. அரங்கிசை நிகழ்ச்சியில் ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியில் அடுத்து கல்யாணி ராகத்தில் ஏதா உணரா தியாகராஜர் கீர்த்தனை ஆதி தாளம்.

கல்யாணி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக நவநீத சோரா ராகம் நவ்ரோஜ் மிஸ்ரஜாப்பு தாளம் தியாகராஜர் கீர்த்தனை.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை ரஞ்சனி சிவகுமார் அவர்களின் பாட்டு கேட்டோம். மேலக்காவேரி கே தியாகராஜன் அவர்கள் வயலின், கும்பகோணம் கே சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம், எம் ஜி சுமந்தா அவர்கள் மோர்சிங்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்கள் நலனுக்காக தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய ஆட்சியில் வளர்ச்சியின் பலன்கள் அனைவரையும் சென்றடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விடுதலை போராட்ட வீரர் பகவான் பிர்சா முண்டா தேசபக்தி மற்றும் பழங்குடியினரின் பெருமைக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் நிலக்கரி உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதாக மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். மருந்து உற்பத்தி துறையில் முன்னணி நாடாக இந்தியா வளர்ந்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் வானிலை முன்னறிவிப்பு கட்டமைப்புகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாக புவி அறிவியல் துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநகராட்சி பகுதிகளில் 24 மணி நேரமும் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் பாதுகாப்புக்கான சிங்கப்பெண் அதிரடிப்படையின் தொடக்க விழா இன்று சென்னையில் நடைபெறும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளின் சேவை தரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் எபோலா வைரஸ் தடுப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். வெள்ளப்பெருக்கு குறைந்ததை அடுத்து குற்றாலத்தில் 5 அருவி, சிற்றருவி மற்றும் புலி அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 35 அதிகரித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 114 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 10:02. ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் மனோ சித்ரா பாடிய பாடல் படம் எங்க ஊரு பாட்டுக்காரன்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: பேர் சொல்லும் பிள்ளை திரைப்படத்தில் கமல்ஹாசன் குழுவினர் பாடியுள்ள பாடல்.

0: തീർത്ഥക്കരയിനിലെ തിരപ്പെടുത്തിൽ എസ് പി ബാലസുബ്രഹ്മണ്യം പാടിയ പാടലെ കേട്ടോ. இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடிய பாடல் படம் நினைவே ஒரு சங்கீதம்.
2: முந்தி முந்தி விநாயகரே, 30 முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறேன். சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: நாய்க்குட்டிகளை வளர்க்குறது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி தான். அது ஒரு மிக மகிழ்ச்சியான பயணம். அதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குடும்ப நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கு பிடிச்சது. ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு கூட கிடைக்குதா, அதுக்கான மன நல அழுத்தங்கள் இல்லாமல் அவை நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்களா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும்.
2: நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நல பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: ஒரு தாயின் சபதம் திரைப்படத்தில் கே.ஜே. யேசுதாஸ் எஸ். ஜானகி பாடிய பாடல்.

0: இதுவரை முத்துச்சிதறல் கேட்டீர்கள். தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகள் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமது அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். கடந்த 2024ஆம் ஆண்டு இந்நாளில் பிரதமர் பொறுப்பினை திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக ஏற்றுக்கொண்டது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும், தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அவரது செயல்பாடு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். மக்களின் நம்பிக்கையை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். வரி சீர்திருத்தத்தின் சிகரமாக சரக்கு மற்றும் சேவை வரி செயலாக்கம் திகழ்கிறது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்திற்கு உரிய நிதியை மத்திய அரசு முன்கூட்டியே விடுவித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கான முதலீடுகள் தொடர்ந்து ஆந்திர மாநிலத்திற்கு செல்வதாகவும், இதில் தொழில்துறை அமைச்சர் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப் போகிறார் என்றும் அஇஅதிமுக வினவியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களின் நலன்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனித் தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோர்ஜிவிக் யாகோபவை வென்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. இலங்கையில் இன்று தொடங்கிய முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணிக்கு எதிராக இந்தியா ஏ அணி முதலில் பேட் செய்து வருகிறது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன், நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கார் சரஸ்வத் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.

நேயர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதல் பாடல் மூன்றாம் பெரிய திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியிருப்பது.

நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். இனி கேட்கலாம் வாழ்வே மாயம் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டீர்கள். நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். தொடர்ந்து கேட்கலாம் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை.

மலேசியா வாசுதேவன் குரலில் ஒலித்த அந்த பாடல் புது கவிதை திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. இனி கேட்கலாம் போக்கிரி ராஜா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல்.

பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டீர்கள். தொடரும் பாடல் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திற்காக ஜென்சி குழுவினர் பாடிய பாடல்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். இனி தொடர்ந்து கேட்கலாம் மலையூர் மம்பட்டியான் திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடலை.

காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு, தம்பி ராமகிருஷ்ணா கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

மலேசியா வாசுதேவன் குழுவினரோடு பாடிய அந்த பாடல் கோழி கோவது திரைப்படத்திலிருந்து ஒலித்தது. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாய் ஒலிக்கவிருக்கிறது நிரந்தரம் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடிய பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 12:45. ஆகாஷ்வாணி.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
5: என்னங்க
1: ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பணிரெடுப்பத்துக்கு சங்கீத சாரல் எம் அஞ்சனா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் பழங்குடி இன மேம்பாட்டு திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி மூத்த கல்வியாளர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாவதி அவர்கள். 2:15 துறைகானம் கேட்கலாம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் விஷ்ணு திலக சம்ஹிதத்தில் ஆகமா நிறைவு பகுதி, டாக்டர் அன்னபூர்ணா அவர்களின் உரையினை கேட்கலாம். 2:55 வானிலை. 5:30 செய்தி சுடர் மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் வரிசையில் நிதி சீர்திருத்தம் பற்றி பட்டய கணக்காளர் சென்னை ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் நேர்முகம். 6:10 பொன்னியின் செல்வங்கள்.
6: வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் 6:10 விவித் பாரதி தமிழ் பண்பலையில், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்கலாம். 6:40 மனதில் நின்றவை, 7:00 திரைகானம், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் செல்வராஜ், 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம், செல்லமே செல்வமே செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில்நுட்ப வாய்ப்புகள்,

0: people were missing. Philippine President Ferdinand Marcos Jr. has said agencies were coordinating the disaster response. Benchmark domestic equity indices were trading moderately up in the forenoon session today. The Sensex gained 144 points to reach 73,668, while the Nifty advanced 60 points to 23,183 when reports last came in. In men's cricket, India A were 129 for 3 in 28.3 overs against Sri Lanka A in the opening match of the Tri-Nation A series at the Rangiri Dambulla International Stadium in Sri Lanka when reports last came in. Earlier, India A won the toss and opted to bat first. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். எம் அஞ்சனா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சிறையாறும் மடக்கிளியே, திருஞான சம்பந்தர் தேவாரம்.

இதுவரை சங்கீத சாரலில் எம் அஞ்சனா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில்

0: கே பாரதி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி மிருதுளா அவர்கள் வயலின், கே ஸ்ரீதர் பாண்டியன் அவர்கள் மிருதங்கம். 1:10 இசை மலரில் மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில்
1: தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி,
0: கே ஜோத்ஸ்னா அவர்களின் பாட்டு கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளாக இளையோர், மகளிர் மற்றும் விவசாயிகளின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். மக்களின் ஆதரவுடன் நாட்டு நலனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரை மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்களை பிரதமர் பட்டியலிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு தமது அரசின் பயணம் தொடரும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக கடந்த 2024 இதே நாளில் பொறுப்பேற்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏழைகளின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 80 கோடி பேருக்கு இலவச உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 145,000 கிலோமீட்டர் நீள சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். 3,000 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன விரைவு சாலைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். திரு நரேந்திர மோடி கடந்த 12 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் நாட்டின் வளர்ச்சிக்காக பணியாற்றி வருவதாகவும், இதன் காரணமாக அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பினரையும் எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரதமராக திரு நரேந்திர மோடி தொடர்ந்து 3வது முறையாக பொறுப்பேற்றது நாட்டின் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு கட்டமைப்புகளை வலுப்படுத்தியது, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியது, புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கமளிப்பது போன்றவை மத்திய அரசின் சாதனைகளாகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ள திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். பிரதமரின் மக்கள் மருந்தகங்கள் ஏழைகளின் மருத்துவ செலவுகளை வெகுவாக குறைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சேவை, நல்லாட்சி என்ற அர்ப்பணிப்போடு பிரதமர் செயலாற்றி வருவதாகவும் திரு J.P. Nadda கூறியுள்ளார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் 94 கோடிக்கும் மேற்பட்டோரின் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகிலேயே அதிக எண்ணிக்கையில் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்தியாவில்தான் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீண்டகாலம் பணியாற்றி வரும்

0: பிரதமர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கோடு அர்ப்பணிப்புடன் பிரதமர் பணியாற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். சிறந்த நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் திரு மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழக அரசு கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்வது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த புத்தகம் ஒன்று வெளியிடப்பட உள்ளதாக கூறினார்.
1: பேரிடர் மேலாண்மை துறையின் மூலமாக புத்தகம் வெளியிட இருக்கிறோம். 2026 வெப்ப செயல் திட்டங்கள் என்ற முறையில் இயற்கை சீற்றங்கள் வருகிற போது அதை எப்படி நாம் நேரடியாக அதிலே நிவாரணப் பணிகளை ஆற்ற வேண்டும் என்ற அனைத்து நிலைமின்றி அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக வெளியீடுகளை வெளியிடுகிறோம். இயற்கை சீற்றங்கள் வருகிற போதும் சரி, வறட்சிகள் வருகிற போதும் சரி, வெள்ளங்கள் எங்கே தேங்குகிறதோ அதை எப்படி நாம் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக இன்றைக்கு ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயற்கை சீற்றங்கள் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்ந்து ஆங்காங்கே உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சமூக ஆழ்வர்கள், பள்ளிகள், கல்லூரிகள், இதற்காக யார் தயார் நிலையில் இருக்கிறாரோ அந்த பகுதியில் அவர்கள் மூலமாக அந்த பணிகளை விரைந்து நிறைவேற்றுவதற்கு நாம் அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையான பேரிடர் மேலாண்மை துறைக்கு 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு வழங்கி இருக்கிறது. ஆகவே நாம் கேட்கின்ற போதே மத்திய அரசு நமக்கு வழங்க வேண்டிய நிதிகளை முன்னெச்சரிக்கையாகவே வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரைக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். வருவாய் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பான விரிவான ஆய்வினை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். யாத்ரீகர்களுக்கு தேவையான தங்கும் வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி போன்றவை குறித்து இவர்கள் ஆய்வு மேற்கொண்டதாக அவர் மேலும் கூறுகிறார். 57 நாட்கள் அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. மகாராஷ்டிராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். ஜல்கான் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் வேகமாக சென்ற கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பஞ்சாபில் அம்மாநில அமைச்சர் திரு சஞ்சீவ் அரோராவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். லூதியானா, ஜலந்தர், தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக அதிகார வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. மொபைல் போன் விற்பனையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக 100 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடைபெற்று வருகிறது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த பேச்சுகள் ஈரானில் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து ஓரிரு நாட்களில் தெரியவரும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. கஸ்கஸ்தானில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர், மகளிர் மற்றும் கலப்பு குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. புக்கெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷிகர் ராலன் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 18-21, 21-19 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரஜ்போல் ஸ்ரீதாங்கை வென்றார். இதர ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று நுமைர் ஷேக், பிரணய் கட்டா, சன்ஸ்கர் சரஸ்வத் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சனி தயானந்த் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று ஆட்டங்களில் அவர் வெற்றி பெற்றார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. கால்பந்து போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 139வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் அர்ஜி

0: எரிகைசி உஸ்பெகிஸ்தானின் நோட்ரிவிக் யாக்குபை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழகம் கோரும் நிதியினை மத்திய அரசு முன்கூட்டியே வழங்கி வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. ஈரானுடனான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 6 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் எம் அமிர்தா பாடியுள்ள பாடல், மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன்.

மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி மாதம் 12 வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும், மன்னார் வடகுடா குமரி கடற்பரப்பு தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும், கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியும் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும், கர்நாடகம் கேரளம் கடலோர பகுதிகள் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு மத்திய அரபிக் கடற்பரப்பு தென்கிழக்கு அரபிக் கடற்பரப்பு மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகள் தெற்கு வங்க கடற்பரப்பு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மெல்லிசை பாடல்களில் அடுத்து பாவேந்தர் பாரதிதாசன் இயற்றிய பாடல், எம் அமிர்தா பாடியது, இசை டி கே ஜெயராமன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் ஒரு மணி, ஆகாஷ்வாணி.
1: நேர்களை இனி கேட்க இருப்பது ஆதி ஆதாஷ் கிராம யோஜனா பற்றிய சிற்றுரை.
2: ஊரக வளர்ச்சித்துறை மூலம் கிராமங்களில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஒரு புதிய திட்டமாக அரசால் 2014 தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் விவசாயம், கைத்தொழில் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் கிராமங்கள் மேம்படுத்தப்படும். மார்ச் மாதம் 2019 3 ஆதாஷ் கிராமங்களை உருவாக்குவதே இலக்காக இருந்தது. அதில் ஒன்றை 2016 அடைய வேண்டும் என இருந்தது. 2024 அத்தகைய 5 ஆதாஷ் கிராமங்கள் உருவாக்கப்படும். சன்சத் ஆதாஷ் கிராம யோஜனாவின் முக்கிய நோக்கங்கள் என்னவென்றால், அடையாளம் காணப்பட்ட கிராம பஞ்சாயத்துகளின் முழுமையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் செயல்முறைகளை தூண்டுதல், அனைவரின் வாழ்க்கை தரத்தையும் கணிசமாக மேம்படுத்துதல், மேம்படுத்தப்பட்ட அடிப்படை வசதிகள் வழங்குதல், மேம்பட்ட மனித வளர்ச்சிக்கு ஊக்குவித்தல், சிறந்த வாழ்வாதார வாய்ப்புகள் வழங்குதல், சில புதிய முயற்சிகள், உள்ளூர் சூழலுக்கு ஏற்ப கிராமத்துக்கு கிராமம் மாறுபடும். ஒவ்வொரு ஆதாஷ் கிராமத்திற்கும் ஒரு கிராம மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கிராமமும் அதன் சொந்த வளங்கள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய செயல்பாடுகளின் பட்டியலை உருவாக்கும் அதே வேளையில், இத்திட்டத்திற்கான வழிகாட்டுதல்களில் சாத்தியமான நடவடிக்கைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினரின் முக்கிய பொறுப்புகள் என்னவென்றால், ஆதாஷ் கிராமத்தை அடையாளம் காணுதல், திட்டமிடல் செயல்முறையை எளிதாக்குதல், கூடுதல் நிதி திரட்டுதல், திட்டத்தை கண்காணிப்புதல். இத்திட்டத்தை பற்றி மேலும் விவரங்களை அறிய www.sanji.gov.in என்ற இணையதளத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம்.
1: நேரில் இதுவரை கேட்டது ஆதி ஆதாஷ் கிராம யோஜனா பற்றிய சிற்றுரை.
0: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
3: அன்பு நேயர்களே, வணக்கம். தன்வந்திரி பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். கோடை வெயிலில் பல பிரச்சனைகள் நமக்கு வருவதுண்டு. சிறுநீரக பாதை தொற்று, உடல் வறட்சி எனப்படும் டீஹைட்ரேஷன், வறண்ட சருமம், சித்தத்தினால் வரும் தலைவலி, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். இது கோடையினால் வருகிறதோ இல்லையோ, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆயுர்வேதத்தில் எப்படி தீர்வு காணலாம் என்று இன்று பார்க்கலாம். தன்வந்தர தைலம் அல்லது திருவலா தைலம் என்று சொல்லக்கூடிய தைலத்தை உடம்பில் தடவிக்கொண்டு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை ஊறி நல்ல வெந்நீரில் தினமும் குளிக்கலாம். இதையே தலைக்கு தேய்த்துக் கொள்வதாக இருந்தால் வாரத்துக்கு 1 முறையோ அல்லது 2 முறையோ மட்டுமே செய்ய வேண்டும். அதுவும் சைனசைட்டிஸ் இல்லாதவர்கள் செய்யலாம். வாரத்துக்கு 2 நாள் 2 டீஸ்பூன் விகிதம் விளக்கெண்ணெயை கால் டம்ளர் வெந்நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து உறங்கும் முன் உட்கொள்ளலாம். இதை தவிர நம் எல்லோருக்கும் தெரிந்த நன்னாரி சர்பத்து, மண்பானை குடிநீர், நுங்கு, இளநீர், நீர்மோர் போன்ற விஷயங்கள் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். ஏன், பசு நெய் கூட உணவில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். இதை தவிர 1 கைப்பிடி பிடி புதினா எடுத்து 2 டம்ளர் நீர் சேர்த்து அதை இள நெருப்பில் நன்றாக காய்ச்சி 1 டம்ளர் ஆகும் வரை காய்ச்சி விட்டு அந்த 1 டம்ளர் கஷாயத்தை காலையில் 1/2 டம்ளரும் மாலையில் 1/2 டம்ளரும் உட்கொள்ளலாம். இந்த கஷாயத்திலே கஷாயம் செய்த பிறகு பெரிய நெல்லிக்காயின் ஜூஸ் எடுத்து 1/20 மில்லி சேர்த்தும் குடிக்கலாம். இந்த பெரிய நெல்லிக்காயில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து உள்ளது. இதே பெரிய நெல்லிக்காயை ஜூஸ் செய்து 1/20 மில்லி எடுத்துக்கொண்டு அதில் 10 மில்லிகிராம் தேனும் கலந்து கொஞ்சமாக கல்லுப்பும் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளலாம். இதனாலும் உடல் சூடு குறையும், கோடையில் வெயிலை தாங்கக்கூடிய ஒரு திராணி ஏற்படும். இதை தவிர உடல் பூச்சுக்கு

0: coordinating the disaster response. Benchmark domestic equity indices were trading around 0.3% up in afternoon trade today. The Sensex advanced 215 points to 73,739, while the Nifty added 80 points to 23,203 when reports last came in. In men's cricket, India A were 210 for 3 in 42.4 overs against Sri Lanka A in the opening match of the Tri-Nation A series at Sri Lanka when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Neram Orumani Patanimidam
2: Akashvani. என்னுயிர் தோழி,
1: இன்றைய நிகழ்ச்சியில் ஆசிரியரும் முதுபெரும் கல்வியாளருமான முனைவர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள்.
3: சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்வாங்க. ஒரு ரூபாயில என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த ஒரு ரூபாயில நீங்க பண்ண அந்த சாதனை, அதை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க.
4: அதுக்கு மோட்டிவேஷனே நம்ம பிரதமர் தான். மன் கி பாத்ல அவர் சொன்னார், எப்படி சொன்னார்னா ரொம்ப அழகா அவர் பேசுறதே வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். அதாவது உங்க மனசை கவரும். அவர் வந்து அதுல ஒவ்வொன்றும் எவ்வளவு அக்கறை இந்த தேசத்தோட வந்து ஒரு என்வரான்மெண்ட் சுற்றுப்புற சூழ்நிலையை பற்றியும் இந்த இராணுவ வீரர்களுக்காக வந்து உருகியிருக்கா, போய் அவளோட பண்டிகைகளை கொண்டாடியிருக்கா, அதெல்லாம் வந்து இவர் ஒருத்தர் தான் பண்ணி. ஒரு மாடல் லீடர் யாருன்னா நம்மளோட பிரதமர் தான். இவ்வளோ வருடங்களுக்கு அப்புறம் நமக்கு கிடைத்திருக்கிறது அது பெரும் பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் மன் கி பாத் எல்லாருமே ஸ்கூலில் கேட்போம், சில சமயம் வீட்டில் கேட்போம், அப்புறம் வந்து பேசுவோம். அந்த வாட்டியும் நான் கேட்குற பொழுது அதில் என்ன சொன்னார்னா, இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தாலே போதும், நம்ம இராணுவ வீரர்களுக்காக நம்ம வந்து நிறைய செய்யலாம். அவர்களுக்கு வந்து என்னக்கா இந்த கார்கில் வார் எதுக்காக நடந்ததுன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். அந்த இடத்துல போய் நீங்கள் நின்னீங்களா, நான் போயிருக்கேன் குஞ்சிங்கிற இடத்துல இமயமலைக்கு போகிற பொழுது அந்த லிப்புலே பாஸ்ன்னு இருக்கு, அது வந்து நம்மளுடைய நேபாளம் சைனா இந்தியா மூணுத்துக்கும் கனெக்ட் பண்ற இடங்கள். அதெல்லாம் அந்த இடங்கள்ல பனியை பார்க்கணும். நீங்க நம்ம தென்னிந்தியாவில் நம்ம வீட்டுக்குள்ள இடம் இருக்குமே தவிர வெளி உலகமே யாருக்குமே தெரியாது. நார்த் எப்படிப்பட்ட இடம், சவுத் எப்படிப்பட்ட இடம், நம்ம இங்க ஒரு சின்ன மார்கழி மாச குளிர்க்கே எல்லாரும் தள்ள கட்டின்னு போறோமே, நார்த் குளிரை பார்த்தா அவங்களுக்கு எல்லாம் பசங்கள்ட்ட சொல்லுவேன் நான், நார்த் எப்படி குளிர் இருக்கு, எப்படி பனி இருக்கு, எப்படி பனி பொழியின்றது, அது ஏன் அந்த இடத்துல பனி பொழிகிறது, வாட் இஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த ரீசன், அதெல்லாம் சொல்லிட்டு அந்த இராணுவ வீரர்கள் நான் பார்த்துருக்கேன், அவளோட முழங்கால் வரைக்கும் இறங்கிடுவா. அதில் ஒரு குத்தி எடுத்து காலை வச்சு ஒன்று தூக்கி வைக்கிறதுங்கிறது பெரிய காரியம். அப்போ அவளுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் வேணும், நல்ல ஷூஸ் வேணும், அதெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலையில் இருந்தான். அவன் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி கம்பளியெல்லாம் போகும், இதெல்லாம் போகும், சில சமயம் நல்ல இது இருக்கும், சில சமயம் இருக்காது, பாவமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தபோது அவன் இந்த ஒரு ரூபாய் நம்ம இப்போ கொடுத்தோம், நமக்கு இன்னைக்கு எவ்வளோ இருக்குது உலகத்தில், சைனாக்கு அடுத்த வந்து ஜனத்தொகை இருக்கிற நாடு நம்ம தான். இவ நிஜமாவே கொடுத்தா அவளுக்கு எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிரெஸ்ஸஸ் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பூட்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் அதுக்கான கருவிகள் கொடுக்கலாம் எல்லாம் நினைச்சு அவர் சொன்னார். அப்புறம் நாங்க நினைச்சோம், 25 முடியறச்ச நமக்கு 50 வருஷம் முடிஞ்சு விடுறது, அப்போ இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும், இந்த ஒரு ரூபாவை இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதுன்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க, நாங்களும் கொடுக்குறோம்னு. அப்போ எங்களோட நான் டீச்சிங்க நாங்கள் என்னமா பண்ணோம் பாவம், எங்களால் 365 ரூபாய் கொடுக்க முடியாதா, அவ்வளோ எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டோம். கணக்கு டெய்லி 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. ஸோ அது பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகள் இருக்காங்க, 600-690 டீச்சர்ஸ், இருநூறு இரநூத்தம்பதுக்கு மேல நான் டீச்சிங் ஸ்டாஃபு இவெல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டு 40 லட்சம் வந்தது. அதை வந்து வாங்கி வச்சுட்டு

0: அது வந்து ரெண்டு மூணு மாசமா லெட்டர் மேல லெட்டர் எழுதி எழுதி பண்ண போது திடீர்னு ஒரு நாள் பேப்பர்ல பார்த்தேன், இவர் வந்து திருச்சிக்கு வரப்போறார், அதுக்கு அடுத்து நாகர்கோவில் வரப்போ. ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ், அவங்க வந்து மேடம் நீங்க வந்து இதுக்கு கொடுத்துருக்கீங்க இல்லையா, நீங்க அங்க மீட் பண்ண முடியுமா? ஆமா நிச்சயமா கொடுக்குறேன், நான் கொடுக்க முடியும் அப்படின்னு. அப்போ வந்து நான் சொன்னேன், அப்ப என்னோட அப்பாயின்மெண்ட் ஃபைனலைஸ் ஆயிடுதா அப்படின்னு. நாட் எட்டு மேடம், உங்கள்ட்ட கேட்டுக்கிறோம் எல்லாம் அப்படின்னு. பட் அப்புறம் நான் லெவன்த் அன்னைக்கு கிளம்பி போயிட்டேன். போறதுக்கு முன்னாடி நான் வந்து தாம்பரம் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வந்தேன்னு என்னோட டிரைவர்கிட்ட சொன்னேன், நேரம் பூம்புகார் போப்பா அப்படின்னு. பூம்புகாருக்கு போன உடனே அங்க வந்து சிவனும் பார்வதியும் ரிஷபத்துல பிரதோஷ காலத்துல இருக்கிற பியூட்டிஃபுல்லா ஒரு டேஞ்சூர் பெயிண்டிங் இருந்தது. அதை பார்த்த உடனே இதுதான். ஆக்சுவலா அதே மாதிரி படத்தை நான் வந்து வாஜ்பாய்க்கு எங்களோட சில்வர் ஜூப்ளிக்கு அவர் வந்திருந்தார். அப்ப கார்கிலுக்கு வந்து 4.75 லட்சம் கொடுத்தோம் கார்கில் வார்க்காக. எனக்கு இது எதேச்சியா அமைஞ்சதா என்னன்னு எனக்கு தெரியாது. என்ன பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் மேடம் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வந்திருக்கு. நாங்க அவரோட குருவே வந்து வாஜ்பாய் தான், அதனால நிச்சயமா இது சக்சஸ் ஆகும் சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போன உடனே 12ஆம் தேதி 13ஆம் தேதி ஆபீஸ்ல இருந்து கேட்டாங்க, ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகும், நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு. இல்ல செக்கு கொடுக்க போறோம், அப்புறம் வந்து ஏதானு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அதை கொடுக்கறதே அவர் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டார். அது எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அது அப்புறம் வந்து நான் சொன்னேன், உங்களை நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி முரளி மனோகர் ஜோஷி வந்து அவரோட யாத்திரையை கிளம்பினது கன்னியாகுமரி கோவில்லேருந்து. அந்த கன்னியாகுமரி கோவிலுக்கு பக்கத்தில் எங்களுக்கு ஒரு பில்டிங் இருக்கு, ஒரு வேத பாடசாலை இருந்து. ஆமா அப்படின்னார். அப்போ நான் அங்க இருந்தேன், நீங்க ரொம்ப பிஸி, என்ன யூ ஆர் த ஆர்கனைசர் அப்படின்னு. எஸ் எஸ் ஐ வாஸ் ஹூ வெரி குட் ஐ ரிமெம்பர் நவ் அப்படின்னு. ஐ ரீகால்டு ஹிஸ் மெமரி அச்சா அப்படின்னார். ரொம்ப நம்ம வீட்டில் இருக்க வந்து நம்மளோட அண்ணா நம்மளோட அப்பா நம்ம பேசுற மாதிரி பழகினது வந்து என் மனதை ரொம்ப தொட்டது.
1: தந்தே மாதரம் என்போ

எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் குண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தார்.

0: அந்த உணர்வு அவர் கொடுத்தது ரொம்ப இதுவா இருந்தது. குழந்தை எல்லாம் கூட சொல்லுது, ஒரு குழந்தை வந்து யோகா June 21st அது வந்து அன்னைக்குதான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொன்னேன், அச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணார். எல்லா குழந்தைக்கும் சாக்லேட் கொடுத்தார். அதெல்லாம் ரொம்ப அருமையான தருணங்கள்.
1: வெறும் ₹1 அப்படின்னு நம்ம ரொம்ப அசட்டையா நினைக்கிற ஒரு விஷயம், 40 லட்சமா ஒரு பெரிய தொகையா மாறி நம்முடைய ராணுவத்தினருக்கு போய் சேர்ந்தது உண்மையிலேயே பாராட்டத்துக்குரிய விஷயம் மேம். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் யுவர் ஸ்கூல் மேம்.
0: தேங்க்யூ சோ மச்.
1: இப்ப குழந்தைங்களுக்கு இந்த பள்ளி கல்வியை தாண்டி வேற என்ன விஷயங்கள்லாம் உங்க பள்ளியில சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க மேம்?
0: கைவேலை சொல்லி கொடுப்போம். ஒவ்வொரு 3rd class இருந்தே சின்ன சின்ன இது பண்றது, கர்சீஃப் தைக்கிறது, சின்ன இப்படி பட்டன் தைக்கிறது, இதெல்லாம் சொல்லி கொடுப்போம். எல்லாமே சொல்லி கொடுத்து பெரிய வரும்போது பெரிய பெரிய ஹேண்ட் ஒர்க் ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் இப்படி ஒரு காஃபி போடவும், ஒரு யாரான வந்தால் ஒரு பன்னோ பிரெட்டோ இப்படி பண்ணணும் என்னென்று 11th 12th கொஞ்சம் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் உண்டு. இன்டகிரேட்டட் இன்டூ த கரிக்குலம், அதாவது நம்ம கரிக்குலத்திலேயே இது தனியாக போய் கற்றுக்க வேண்டாம், சாயங்காலம் வெயிட் பண்ணி கற்றுக்கலாம் வேண்டாம். ஆனால் வாரத்தில் 2 நாள் கர்நாடிக் மியூசிக், பரதநாட்டியம், தபேலா, மிருதங்கம், ஃப்ளூட், வயலின், ஹார்மோனியம், டிராயிங் அண்ட் பெயிண்டிங், சிலம்பம், அப்புறம் வந்து யோகா. ஸோ இந்த மாதிரி 10 ஆக்டிவிட்டி எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு 20-22 டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களும் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதனால இந்த குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப அழகான பிரச்சனை இல்லாத பள்ளிக்கூடம் நான் சொல்லுவேன். குழந்தைகள் நல்ல குழந்தை, ஏன்னாக்கா அவர்களுடைய சோ மச் ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா குழந்தைகள்ட்ட, அதை சேனலைஸ் பண்ணிட்டோம்னா அவங்கள போல ஒரு அருமையான கெட்டிக்கார குழந்தைகள் கிடையாது.
1: இப்ப நீங்க உங்க பள்ளிகள்ல நிறைய விஷயங்களை வந்து மாணவர்களுக்காக செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்களுடைய பள்ளி பருவத்துல உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்த விஷயங்கள் பத்தி சொல்லுங்க.
0: ஏன்னா நான் படித்த பள்ளிக்கூடம் வந்து லேடி சிவசுவாமி ஹையர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், அதுல வந்து ஹோம் சயின்ஸ் உண்டு. ஹோம் சயின்ஸ்ல ஒரு நாளைக்கு அங்கெல்லாம் சமையல் பண்ணணும், இத்தனை மணி டைமுக்குள்ள என்னெல்லாம் நீ பண்ற ஐட்டம்ன்ட்டு. அது எனக்கு என்ன நிறைய இந்த இதெல்லாம் வந்து என்னை பாதித்தது என்னோட பள்ளிக்கூடம். ரொம்ப உம்மனதான் இருக்கும் எங்க பள்ளிக்கூடத்துல. அது அதுல வந்து பெரிய ஸ்போர்ட்ஸ் டே கொண்டாடுவோம். அப்பா அப்பா என்னமா ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. மேபி டுடே ஐ ரிஃப்ளெக்ட் தோஸ் திங்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி வந்து பெரிய பெரிய பொம்மைகள் வைத்து எல்லாருமே உங்களுடைய நவராத்திரி வந்து இவ்வளவு நல்லா இருக்கே, இவ்வளவு பெரிய பெரிய பொம்மை வாங்கியிருக்கே அப்படின்னு. சோ கான்செப்ட் ஃபார்மேஷனுக்கு அது நிச்சயம் முக்கியம்ன்றது இது பண்ணும். அப்ப தீபாவளி வந்து நிறைய குழந்தைகள் வீட்டுல வந்து பட்டாசு வாங்க முடியாது வாழ்க்கை ஏலாம. அதனால நான் என்ன பண்ணுவேன், பட்டாசுன்னு வாங்கி கொடுப்பேன் நிறைய. அதை நாங்கள் வெடிப்போம், நல்லா கொண்டாடுவோம். நான் கையிலேயே சில சில பிடிச்சி இப்படி போடுவேன், ஆனால் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். அவளை ரொம்ப நல்லா குழந்தைகளோட இது பண்ணுவேன், நல்ல முறுக்கு சீடை எல்லாம் பண்ணி கொடுப்பேன். அப்புறம் வந்து திருவண்ணாமலை தீபம் ஏற்றுவோம், அதுக்கு பொறி உண்டை கொடுப்போம். அதாவது நம்ம ஊரில் வந்து ஒவ்வொரு சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி தின்பண்டங்கள், அது யாரையும் புரிஞ்சிட்டு பண்ணுறாங்களா இல்லையான்னு. ஏன்னாக்கா மழைக்காலங்களில் வரும், அதனால் கடுக்கு முடுக்குன்னு சாப்பிட்றதுக்காக தான் சீடை முறுக்கு இதெல்லாம் வச்சாங்க. அதே பொறி உருடா, அவல் உருடா, அது ஈவினிங் இதுவா இருக்கும். அது வந்து சமயத்துல வந்து மழை இருக்கும் அந்த காலத்துல. இப்போ வந்து நான் சிறுபொழுதுல பார்த்த மழை இப்ப கிடையாது. அப்பெல்லாம் இப்ப பருவம் தவறாம மழை வரும், இப்ப கொஞ்சம் தவறிக்கு வரிதான் வருகின்றது. ஆனா அந்த அதுக்கு இந்த சீதோஷ நிலையை ஒட்டிய பட்சணங்கள் தான் நம்ம ஊர்ல, அதெல்லாம் நினைத்து பார்ப்பார்களா என்று எனக்கு தெரியாது.
1: நம்ம கொண்டாடுற ஒவ்வொரு பண்டிகைகள், நம்ம கடைபிடிக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ஆழமான கருத்து இருக்கு. அதை நம்ம யோசிக்காம மெருமனே மேலனே கடைபிடிச்சிட்டு அதுல ஒண்ணுமே நினைக்க கூடாது. நீங்க சொன்ன மாதிரி நம்ம சீதோஷ நிலைக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு உணவு பண்டங்களை தயாரிக்கிறோம், ஒவ்வொரு விழாக்களை கொண்டாடுறோம், மக்களை ஒன்றிணைக்கிறதுக்கு அந்த விழாக்கள் எல்லாம் பயன்படுது.
0: ஆனா நான் அதெல்லாம் என் பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு சொல்லி இதுதான் பெருமை, நம்ம நாட்டோட பெருமை, நம்ம பண்பாடுன்னா இதுதான். இந்தியா இஸ் ஆல்வேஸ் ஸ்பெஷல்.
1: உங்க வெளிநாட்டு பயண அனுபவங்கள், அங்க நீங்க கத்துக்கிட்ட விஷயங்கள் பத்தி சொல்லுங்க.
0: உலகத்துல இருக்க நிறைய நாடுகள் வந்து நான் டிராவல் பண்ணியிருக்கேன், அதனால அங்கெல்லாம் போகும்பொழுது நான் இந்தியாவோட நாகரிகத்தை வந்து ஒப்பிட்டு பார்ப்பேன். அங்கேருந்து எழுதுவேன் குழந்தைகளுக்கு மெயில்ல, இங்க என்ன இப்படி இருக்கு எது இருக்குன்னு. அதுல ஒரு நிகழ்வு வந்து அமெரிக்கால இருந்து எழுதினேன், ஒரு நிகழ்வு வந்து ஜப்பான்ல நான் போயிருந்த போது எழுதினேன். அதாவது ஒண்ணு என்னன்னா, நான் அவங்களுக்கு வந்து இந்த 4th July வந்து இண்டிபெண்டன்ஸ் டே, அவங்க வந்து அது வந்து லீவு தான் அவங்களுக்கு. அப்போ சம்மர் ஹாலிடேஸ் அவங்களுக்கு அப்பதான். அந்த சம்மர் ஹாலிடேஸ்ல இங்க என்ன நம்ம ஸ்கூல் இருக்கோம், நம்ம எல்லாரும் வரோம் இல்லையா, அவளுக்கு ஸ்கூல் கிடையாது. அப்புறம் எப்படி கொண்டாடு

0: உண்மையிலே பிரதமர் அப்படிங்கிறப்போ அவங்க அவங்களுக்குரிய அந்த நிலைப்பாட்டில இருந்தா பேசுவாங்கன்னு நினைச்சிட்டு போவோம். ஆனா இயல்பா நம்மோட கலந்து அவங்க பேசும்போது நமக்கான மகிழ்ச்சியே வேறையாதான் இருக்கும்.
1: நம்மள ஒருத்தருங்கிற ஃபீலிங் வந்தது இல்லையா?

0: வா அப்படின்றத பார்த்து எப்படி ஒவ்வொரு வீடும் கொண்டாடினாங்க. நமக்கும் அவளுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன, எப்படி இருக்குது, நமக்கு இன்னும் எப்படி சுதந்திர உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். இன்னொன்று வந்து ஜப்பானில் வந்து நமக்கும் ஜப்பானுக்கும் என்னென்னாக்கா டாய்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வெஸ்டர்ன் டாய்லெட் கிடையாது, நம்ம இந்தியன் டாய்லெட் மாதிரி தான் ஜப்பானில். ஏன்னா அதுதான் சுத்தம்னு அவங்க நினைக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்மளும் அவளும் இருக்கும். அவளுடைய அரண்மனையில் வந்து கதவுகள் வந்து இப்படிதான் திறக்கும்,
1: அதாவது உள்நோக்கி திறக்கும்.
0: ஆமா, அது வந்து நம்மளுடைய அரண்மனைகள் எல்லாமும் அப்படிதான் இருக்கும். அப்புறம் வந்து மரத்தாலேயே இருக்கும். ஏன்னாக்கா எதிரி வரும்போது கடகடகடன்னு சத்தம் வரும், அந்த சப்தம் வந்து இவா நடக்கிறது எப்படி எதிரி நடக்கிறது எப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல அனுபவங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் எழுதுவேன் குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி அனுபவங்கள் பொழுது எல்லாமே குழந்தைகள் வந்த உடனே கேட்பாங்க எப்படி இருந்ததுன்னு. அப்புறம் ஹவாயில வந்து எப்படி தீபகற்பம் உண்டாகுகின்றது, எப்படி எரிமலைகள் வந்து விழிச்சு சிதறது, பக்கத்துல போய் நின்று அதெல்லாம் பார்த்து அந்த குழம்பு அப்படி ஓடி வந்து தண்ணியில அப்படியே சீல வரும், அது அப்படியே வந்து ஆற ஆற ஆற அந்த திட்டுகளாக அங்க அப்படியே ஃபார்ம் ஆறதெல்லாம் எப்படின்னு யூஸ்வலா எழுதுவேன். ஆனா இதெல்லாம் பார்த்தாலும் பாரதம் பாரதம் தான். நம்ம நாட்டு நாகரிகமோ நம்மளுடைய இடங்களோ நம்ம கோவில்களோ நம்மளுடைய சீதோஷ்ண நிலையோ எங்கேயுமே வராது. இந்த ஒண்ணு வந்து குளிர் பிரதேசம் இல்லைன்னா ஒரேடியா ஹாட்டு பிரதேசம், மத்திய தரைக்கடல் நாடுகள் மட்டும்தான் வந்து கொஞ்சம் நம்ம இந்தியா மாதிரி இருக்கும். ஆனா இந்தியாவோட சீதோஷ்ண நிலை எங்கேயுமே கிடையாது. ஒரு அருமையான சீதோஷ்ண நிலை, அருமையான தீபகற்பம் நம்மளோடது. அந்த நாட்டுக்கு வந்து நம்ம பிறந்திருக்கோங்கிறது நான் பெரும் பாக்கியமா நினைக்கிறேன். எத்தனை பிறவி எடுத்தாலும் எத்தனை இது இருந்தாலும் இந்த நாட்டில் தான் பிறக்கணும், இங்கதான் இருக்கணும். எனக்கு
1: இப்ப இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கும் முன்ன இருந்த பள்ளி குழந்தைகளுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த காலத்து பள்ளி குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: நிறைய இருக்கு சவால். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்டா எல்லாமே பருவ நிலையிலேருந்து எல்லாமே மாறிடுது. கண்டுபிடிப்புகள் மாறிவிட்டன, உலக சூழ்நிலைகள் மாறிவிட்டன. ஒவ்வொரு நாட்டிற்காக அவரவர்களுக்கு என்ன வேண்டுமோ என்று பார்க்கிறோம். அதோட இந்த விஞ்ஞான உலகத்துல எதுவும் கம்ப்யூட்டர் வந்திருக்கு பாருங்க, அது உங்களை எங்கேயோ இழுத்துன்னு போயிடும். ஒரு அஞ்சு நிமிஷம் பாக்குறோம்னு பார்த்தா ஒரு ரெண்டு மணி நேரம் போயிடும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்கிற நடுவில் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்துறதும் அதுல எந்த அளவுக்கு குழந்தை கத்துண்டா போறோம்னு நினைக்கிறதோ அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டாவது வந்து நமக்கு மேல அறிவு படைத்த குழந்தைகளாக இன்றைய குழந்தைகள் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்க வர எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சது நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. இன்னொன்னு ரொம்ப இன்டெலிஜென்டாவும் இருக்கு குழந்தைகள், கண்டுபிடிக்கிறாங்க அவங்களே டப்ப டப்ப டப்ப டப்பன்னு. அந்த மாதிரி அந்த காலத்துல கிடையாது, குரு சொன்னா பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்த இது. அந்த காலத்துக்கு நானே கொஞ்சம் ரெபல்லி நினைப்பேன். ஆனா இப்ப இருக்கிற குழந்தைகள் படிச்சுட்டி, சோ அதுல ஆபத்தும் இருக்கிறது, அதுல வந்து மகிழ்ச்சியும் இருக்கிறது, அதுல வந்து முன்னேற்றத்திற்கான வழிகளும் இருக்கின்றது. அதை எந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணி அப்பப்போ நம்ம கொடுக்கணுங்கிறது தான் ஆசிரியர்களோட பெரிய கடமைன்னு நான் நினைக்கிறேன். சோ எவ்வளவு தூரம் போகலாண்டா, நீ எவ்வளவு தூரம் போகக்கூடாது, எப்ப நீ போகலாம், எப்போ உன் மனதுல திடமான மனது இருக்குன்னு. அதுக்கு நிச்சயமா யோகா வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தது பெரிய காரியம். அது வந்து உங்களை வந்து நெறிப்படுத்தும். யோகா வந்து பண்ற பொழுது அது வந்து உன்னுடைய உடல் மனம் எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைக்கின்ற ஒரு செயல் அது வந்து பண்ணும்னு நான் நினைக்கிறேன்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. சவால்களை கடந்து சாதிக்கணுங்கிற எண்ணத்தை குழந்தைங்க மனசுல பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கண்டிப்பா விதைக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளும் அதை வைராக்கியத்தோட கடைபிடிக்கணும்.

0: குழந்தைங்க நிறைய திறமையோட இருக்காங்க, ஆனா வாழ்க்கை எதிர்கொள்ளும் போது அந்த ஒரு தோல்வியை பார்த்துட்டாலே உடஞ்சு போயிடுறாங்க. ஸோ தைரியம் குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க?
1: தைரியம் நிச்சயம் வேணும். முதல்ல இருந்தா நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். சிறு வயது முதலே ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கணும். அதை சொல்லி தர, இது இல்லைன்னா என்ன உன்னால இது பண்ண முடியும், இந்த திறமை உங்ககிட்ட இருக்கு. நம்ம ஊக்குவிக்கின்ற தன்மை ஆசிரியர்கள் கிட்டயும் இருக்கணும், பேரண்ட்ஸ் கிட்டயும் இருக்கணும். இந்த குழந்தைகிட்ட என்ன சக்தி இருக்கு, இந்த குழந்தைகிட்ட என்ன திறமை இருக்கு, இந்த குழந்தையால என்ன செஞ்சாக்கா அது முன்னுக்கு வரும்ன்ற நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும். சில சமயம் அந்த மாதிரி குழந்தைகள் வரும், 40 மார்க் தான் வாங்குவாங்க, இது பண்ண பேரண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க, அது மாதிரி இல்ல நல்ல ஃபைன் ஆர்ட்ஸ் வருது, அது நீங்க சொல்லி கொடுங்களேன். அதாவது நமக்கு வந்து இன்ஜினியரா வந்தா தான் இது, இல்லைன்னா இது வேற எதுவுமே நம்ம பண்ண முடியாது, வேற எந்த தொழிலும் மட்டும் அப்படின்னு எல்லாம் ஏற்படுத்திடுது. அந்த மாதிரி இது கிடையவே கிடையாது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்ன இருக்கு, நீ பண்ண முடியும் உன்னால, நீ செய்யின்னு சொல்லி நம்ம ஊக்கப்படுத்தி பண்ணி கொடுக்கறது வந்து ஆசிரியர்களோட வேலை. அதை வந்து கொஞ்சம் பெற்றோர்களும் எடுத்துக்கொண்டு செய்யலாம். இந்த வேலை இன்ஜினியரா தான் ஆனாதான் வாழ்க்கை வாழ முடியுமா? இல்லையே. எத்தனையோ வழிகள் இருக்கு. உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கு, நீ வந்து நல்ல ஜெராக்ஸ் தெரியும், உனக்கு எப்படி இது பண்ண முடியும், கம்ப்யூட்டர்ல வரைய முடியும், இது பண்ண முடியும்னா அதெல்லாம் பண்ணலாமே. எத்தனையோ இருக்கு வேலைகள். அந்த மெயின் சப்ஜெக்ட ஒட்டின நிறைய இது இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்தியாவில் யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போதான் இருக்கு 1000 சப் டைட்டில்டு கோர்சஸ் ஆர் தேர். அந்த கோர்சஸ்க்கெல்லாம் யாரும் போக மாட்டேங்கிறா. இப்போதான் கொஞ்சம் போறாங்க இல்லையா.
0: இப்ப
1: நான் ஒரு வாட்டி நர்சிங் ஆரம்பிச்சேன், யாருமே வந்து சேரல 12th. ஏன் நர்சிங் வந்து மட்டமா இல்லையே? அதே கேரளாலேருந்து நிறைய பேர் அதுக்கு போறாங்க. அந்த சமுதாயம் எப்படி அதை சொல்லி கொடுத்தது? ஏன் நமக்கு வரல? ஸோ நமக்கு வந்து அதாவது ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது படிப்புகளில். எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான். எனக்கு முதல்ல வந்து நான் ஆர்மிக்கு போகணும், அந்த மாதிரி சேவையில் இருக்கணும்னு நினச்சேன். பட் ஆசிரியர் ஆக போகிறேன்னு என்னுடைய தலை எழுத்து இருக்கலாம். ஆனால் அதை நான் எடுத்துக்கொண்டேன். எடுத்துட்டு இவ்வளோ குழந்தைகளை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம், இவ்வளோ செய்யலாங்கிற ஒரு எண்ணம் மனதில் வந்தது. அப்போ அந்த குழந்தைகளோடு நான் பழகும்பொழுது எனக்கும் என் குழந்தை மனதாகவே இருந்தது. இன்றைய வரைக்கும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு என்ன வயசுன்னு. என் வயசு நீங்கள் சொல்லுங்க கொஞ்சம். Because I am forever a student and a child in me. Now, எனக்கு வயதானதாக நான் நினைக்கவே இல்லை.
0: இப்ப நான் உங்களை நேர்ல பார்த்து நேர்வுகள் எடுத்துட்டு இருக்கேன். நேர்களுக்கு பார்க்க முடியாது, நான் சொல்லணும். உண்மையிலேயே ஒரு குழந்தை மாதிரி, ஒரு சுட்டி குழந்தை மாதிரி தான் என்னுடைய பேசிட்டு இருக்காங்க கிரிஜம்மா.
1: குழந்தைகளோட குழந்தை நம்மளும் இருந்தோம்னா தான் அவன் நம்ம சொல்றதை கேட்பான்.
0: நிறைய பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிங்க.

0: பேரண்ட்ஸே அதான் பண்ணுறாங்க. பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க, நீ ஒன்று டாக்டர் ஆகு, இல்லை இன்ஜினியர் ஆகு, இல்லையா ஒரு சிஏ ஆகு, இல்லைனா நீ வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போ. அதை தாண்டி வேற எதையுமே பெற்றோர்கள் சொல்கிறதும் கிடையாது. அந்த குழந்தைகள் போனாலுமே அவங்களை என்கரேஜ் பண்ணுறதும் கிடையாது, உனக்கு அதில் ஸ்கோப் கிடையாது, நீ போகாத, எடுக்காதன்னு நிறைய
1: படிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஏ, அதில் படித்தா முன்னாடி வர முடியாதா, செய்ய முடியாதா, அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல.
0: எந்த ஒரு படிப்பும் சரி, எந்த ஒரு தொழிலும் சரி, எதுவுமே மட்டமும் கிடையாது, உயர்வும் கிடையாது. எல்லா தொழிலும் சமந்தான், எல்லா படிப்பும் சமந்தான். நமக்கு எது நல்லா வருதோ அதை எடுத்து படிச்சு ஷைன் பண்ணோம்னா இந்த சமூகத்துக்கும் நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்.
1: நிச்சயமாக, நீங்க ரொம்ப அழகாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள்.
0: ஆர்மி பத்தி எல்லாருமே பேசுவோம், நீங்களே சொன்னீங்க சின்ன வயசுல நான் கூட ராணுவ வீரரா ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. ஆனா நீங்க ஒரு ஆசிரியரா மாறி இன்னொரு ஒரு குழந்தைய ராணுவ வீரரா மாத்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ராணுவ வீரர்களுக்கான உதவிகள் செய்யறதுக்காக உங்களுடைய மாணவர்களையும் ஊக்கப்படுத்திருக்கீங்க. சோ இந்த மாதிரி சமூக சேவையை சின்ன வயசுல இருந்தே பள்ளிக்கூட பருவத்துல இருந்தே ஆரம்பிக்கிறது எந்த அளவுக்கு அவசியம்?
1: கொடுக்கணுங்கிற எண்ணமும் ஷேர் பண்ணிக்கிறோங்கிற எண்ணமும் எல்கேஜில இருந்தே வரணும், நடுவில் எல்லாம் வர முடியாது. ஆக்சுவலா இந்த 1 ரூபாய் நாங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க நிர்மலா சீதாராமன் அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க தானே டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க. அவங்க பாரத் கி வீர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. 15 லட்சம் ரூபாய் ஒரு சோல்ஜர் இதுல இறந்துட்டான்னா அந்த குடும்பத்துக்கு என்ன கொடுப்பீங்க? அவன் நாட்டுக்காக வந்தான். ஸோ அந்த 15 லட்சம் ரூபாயை வந்து கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது வந்து அவங்க இருந்தபோது ஃபிக்கியில் இங்கே ப்ரோக்ராம் நடந்தது. அந்த ஃபிக்கி ப்ரோக்ராமுக்கு அவங்க வந்தபோது நான் போயிட்டு 15 லேக்ஸ் கொடுத்தேன். என்னோட 10th, 12th, 10th, 12th ஆஃப் ஆல் த 15 ஸ்கூல்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து 15 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் நான். ஃபர்ஸ்ட் இதுவே அதுதான். ஏன்னாக்கா அந்த கொடுக்கணுங்கிற மனது சின்ன எல்கேஜி குழந்தையிலேருந்து எங்கள் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருவோம். அதனால ஈஸியாக இருந்து இந்த 1 ரூபாய் மாத்திரம் அன்னன்னைக்கு 1 ரூபாய் கொடுத்தாங்க குழந்தைய.
0: ஆனால் 1 ரூபாயோட முக்கியத்துவத்தை நீங்கள் இந்த நாடே உணர்ற மாதிரி பண்ணிட்டீங்க.
1: எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி வந்து பிரதமர் வந்து இவ்வளோ அழகாக வந்து சொல்லுவார்னு நான் எதிர்பார்க்கலை. 30 வருடத்துக்கு முன்னால் அவரை நான் மீட் பண்ணத ஞாபகம் வச்சுக்கிறது தான் வச்சோ, என்ன தீட்சண்யமான ஞாபக சக்தி அவருக்கு. ஆமா, ஐ மெட் ஹர் பிஃபோர் 3 டிகேட்ஸ் அப்படின்ன போது எனக்கு பெருமை ஒரு பக்கம், ஆச்சரியம் ஒரு பக்கம், அதிர்ச்சி ஒரு பக்கம். எப்படி இவரால் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியறது, எப்படி பண்ண முடியறது? வாராது வந்த மாமணியை தோற்போமோன்னு வந்து பாரதியார் பாடின மாதிரி ஒரு மாமணிதான் நமக்கு கிடைச்சிருக்காங்க, அது நம்ம பிரதமர்.
0: நிச்சயமா, நிச்சயமா. நம்ம வந்து பணத்தை நோக்கி தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஓடிட்டே இருக்கு. நம்ம படிக்கிறது கூட ஒரு வேலைக்கு போறதுக்காக, அப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். ஆனா அந்த பணம் ஈட்டக்கூடிய வழியும் அறம் சார்ந்து இருக்கணும். நம்ம பணம் சம்பாதிச்ச பிறகு அதை எப்படி பயன்படுத்துறோம், எப்படி மற்றவங்களுக்கு உதவிகரமா அதை செய்யறோங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியன்றது. நீங்க ரொம்ப அழகா பள்ளி குழந்தைகளுக்கு மூலமா சமூகத்துக்கு எடுத்து சொல்லிருக்கீங்க.
1: நன்றி. எனக்கு அது வந்து நீங்க புரிஞ்சின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அழகா வந்து அதை நீங்க எடுத்து சொல்றீங்க. எனக்கு கூட தெரியல, பட் நீங்க ஒரு குட்டி ஆசிரியராவே மாறிட்டீங்க. நன்றி, நன்றி, நன்றி.
0: ஒரு ஆசிரியர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவங்களுடைய அறிவு நமக்கும் கொஞ்சம் ஒட்டிக்கும்னு சொல்லுவாங்க.
1: அப்படியா இல்ல வித்யா, நீங்க ரொம்ப அழகாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். அது ஐ ரியலி அப்ரிசியேட் யூ. என்னுடைய வாழ்த்துக்கள்.
0: நன்றிமா, நன்றி. ஒரு ஆசிரியருடைய உண்மையான வெற்றி நீங்க எதை பாக்குறீங்க?
1: உண்மையான வெற்றி ஆஸ் ஏ ஆசிரியர் என்னுடைய குழந்தைகள் தான், என்னோட மாணவ செல்வங்கள் தான். அவர்கள் வந்து ஒரு வேலையில் போயிட்டு இன்னி வரைக்கும் அந்த குழந்தைகள் ஒருத்தர் கூட சோட போகல. 15 ஸ்கூல்லையுமே ஒவ்வொரு குழந்தையுமே முத்து முத்தாக தான் வெளியில் வந்திருக்காங்க. இந்த பையன் இங்கே கெட்டு போயிட்டா அங்கே கிட்டோன்னே இதையும் நான் கேட்கலை. இதை விட இன்னொரு மனசில் வந்து சந்தோஷமும் என் கண்களில் நீர் நிறைகின்றது என்னன்னா, ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து என் பையன் நிறைய சம்பாதிக்கிறான் மேடம், அப்பா அம்மான்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக இருக்கான், வீடு வாங்கி தந்திருக்கான், கார் வாங்கி கொடுத்துருக்கான், என் உடம்புக்கெல்லாம் வந்ததுன்னா எல்லாம் பண்ணுறான், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நல்ல குழந்தைகளாக வளர்த்து கொடுத்துருக்கேள் அப்படின்னு அவங்க சொல்கிறது என் மனதை ரொம்ப வந்து தொட்டிருக்கு. கண்களில் நீரும் வரும் எனக்கு அப்போ.
0: அதாவது ஒரு மாணவன் நல்ல மார்க் வாங்கிட்டான்றது மட்டுமே ஒரு ஆசிரியருடைய குறிக்கோள் கிடையாது, அவன் ஒரு நல்ல மனிதனா வந்திருக்கான் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசிரியருடைய உண்மையான வெற்றின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க மேம். பெண்கள் முக்கியமா அவங்களுடைய வீட்டில் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்னமா?
1: நிறைய நேரம் அவங்க வந்து முதல்ல குழந்தைகளோட செலவிடணும். நிச்சயமா நான் வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், ஆனா நான் வந்து 1 மணி நேரம் என் குழந்தையோட நான் உட்கார்ந்து இன்னைக்கு என்ன நடந்தது, ஏது நடந்தது, உன் மனசுல சந்தோஷம் இருக்கா இல்லையா, ஏதானு நடந்ததா, உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு, என்ன பண்ணி இன்னைக்கு தெரிந்து கொள்ளணும்.

0: இந்த மாதிரி ஒரு பந்தம் வந்து அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் தந்தைக்கும் அந்த குழந்தைக்கும் இருந்தாதான் குழந்தைகள் பாதை மாறி போக மாட்டார்கள். என்னை பற்றி அக்கறை கொள்வதற்கு என் தாயும் தந்தையும் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை நம்ம உருவாக்கணும். அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது பள்ளிக்கூடம். அந்த வீடு சரியாயிடுதுன்னா நாடுதான் வீடு, ரெண்டும் நன்னாயிடும். பள்ளிக்கூடம் தான் நாடு, அதுல இருந்து பெரிய நாட்டுக்கு போயிடலாம்.
1: பள்ளிக்கூடம் அப்படிங்கறது பின்னாடி நம்ம வாழ போற சமூகத்துடைய பிரதிபலிப்பு அப்படிங்கறது ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க மேம். எங்களுடைய நிலையத்துக்கு வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்க நேயர்களுக்காக இங்க சொல்ல விரும்புற ஒரு விஷயம் மேம்,
0: நாடு அதை நாடு நாடாவிட்டால் ஏது வீடு. இதுதான் தேசம் முக்கியம், தேசபக்தி முக்கியம். நம்ம வாழ்கின்ற இந்த தேசம் வந்து உலகிலேயே ஒரு அபூர்வமான தேசம் என்று நான் நினைக்கிறேன். என்னுடைய அனுபவங்களின் பேரில் இந்த தேசத்தை வந்து நம்ம பாதுகாப்பது நமது முக்கியம். வேணான சண்டைகளோ இதுவோ நமக்கு வரக்கூடாது. இந்த தேசத்தை உலகத்திலேயே ஒரு சிறந்த பாரதமாக கொண்டு வர வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம வந்து எல்லாருக்கும் எல்லாவும் கிடைத்திட வேண்டும், அதில் இருக்கணும், ஒரு நல்ல ஆட்சி இருக்கணும்ன்றது வந்து ஒரு பெரிய என்னோட அபிலாஷை. நமது நாடு வந்து உலகத்திலேயே வந்து ஒரு முன்மாதிரியான நாடு. அது அதை வந்து இன்னும் நம்ம பெருமைப்படுத்துறது நம்ம கையில இருக்கு. நம்ம அனைவரும் அதை தான் உணர வேண்டுமே தவிர வேற எந்த வேறுபாடுகளும் நம்ம மனசுல வரக்கூடாது. நாம் இந்தியன் என்ற ஒரு இதுதான் வரணும், அது இருக்க வேண்டும் என்று அனைத்து மக்களிடையே அந்த எண்ணங்கள் வளர இறைவனை பிரார்த்தித்து இன்றைக்கு உங்களை சந்தித்தது மிகவும் நன்றி.
1: நன்றிமா.

0: இதுவரை ஆசிரியரும் முதுபெரும் கல்வியாளருமான முனைவர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் டாக்டர் கே வித்யாபதி அவர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aircennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தவேக அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்கள் மகளிர் விவசாயிகளின் ஆளுமையில் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 140 கோடி மக்களின் விருப்பங்கள் மற்றும் தேச உணர்விற்கு உயர் முன்னுரிமை வழங்கப்பட்டு நம்பிக்கை வளர்ச்சி பொதுநல பாதையில் அரசு உறுதியுடன் முன்னேறி செல்வதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். மத்திய அரசின் அயரா தொடர் முயற்சிகளால் கட்டமைப்பு தொடங்கி டிஜிட்டல் புரட்சி வரையான பல்வேறு தளங்களில் சர்வதேச அளவில் நம் தேசம் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்வதாகவும் அவர் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். நல்லாட்சி, வளம், மக்கள் சேவை என்ற குறிக்கோளுடன் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இலக்கை எட்ட மத்திய அரசு அயராது தொடர்ந்து செயலாற்றும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். பிஜேபி தலைவர் திரு நரேந்திர மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதமராக பதவியேற்று 2 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் அவரது கடந்த 12 ஆண்டுகளாக இந்தியா மாபெரும் வளர்ச்சியை கண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்தார். தேச பணியில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் பிரதமரின் ஆட்சியில் ஏழை எளிய மக்களின் நலன்களும் வாழ்வாதாரமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் எடுத்துரைத்தார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்த செய்தியில் சமூகத்தின் அனைத்து தரப்பிலும் வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் இந்தியா பயணிக்கும் இத்தருணத்தில் பிரதமரின் சீரிய தலைமைக்கு கடந்த 12 ஆண்டு சாதனைகள் சான்றாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். எல்லைப் பகுதிகளில் சரக்கு போக்குவரத்தை கையாள வகை செய்யும் நிலவழி மேலாண்மை புதிய அமைப்பை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுடெல்லியில் இன்று பிற்பகல் துவக்கி வைக்கிறார். எல்லைப்பகுதி போக்குவரத்தை மின்னணு தொழில்நுட்பம் மூலம் திறம்பட கையாண்டு வெளிப்படைத் தன்மையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்து மக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்க இந்த புதிய தொழில்நுட்பம் வழிகோலும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நாட்டின் வெளியுறவுக் கொள்கை கடந்த 12 ஆண்டுகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை சந்தித்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் விநியோகம், ஆவண சான்றொப்பம் போன்றவை தடையில்லாமல் நடைபெறுவதால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக சமூக வலைதள பதிவில் அமைச்சர் கூறியுள்ளார். இது தவிர பொதுமக்கள் தங்கள் குறைகளை தெரிவிப்பதற்காக டிஜிட்டல் இணையதளம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலம் குறைகள் நிவர்த்தி செய்யப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார். உலகளாவிய பணியிடங்களுக்கு இந்திய மக்கள் செல்வதற்கான வசதிகளை மத்திய அரசு செய்து கொடுத்திருப்பதோடு நாட்டின் வர்த்தகத்தை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்நடவடிக்கைகளால் ஏற்றுமதி அதிகரித்து இந்திய உற்பத்தி பொருட்கள் சர்வதேச சந்தைகளில் நுழைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 44 தூதரகங்களும் துணை தூதரகங்களும் திறக்கப்பட்டதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் சீரிய முயற்சிகளால் நம் நாட்டு மக்கள் வெளிநாடுகளுக்கு நம்பகத்தன்மையுடனும் மதிப்புடனும் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை திகழ்கிறது என்று உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அகமதாபாத்தில் வேளாண்மை சார்ந்த 2 நாள் நிகழ்வில் இன்று துவக்க உரையாற்றிய அவர் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் உணவு பதப்படுத்துதல் துறையின் முக்கியத்துவத்தையும் சுட்டிக்காட்டினார். அறுவடைக்கு பிந்தைய வேளாண் இழப்புகளை குறைத்து விவசாயிகளின் வருவாயை பெருக்கி வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து செல்வதிலும் இத்துறை முக்கிய பங்காற்றுவதாக அவர் கூறினார். உலகளாவிய உணவு பதப்படுத்துதல் மையமாக இந்தியா வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் திரு சிராக் பாஸ்வான் குறிப்பிட்டார். நாட்டில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று பரிசீலிக்கப்படுகின்றன. இதன்படி தமிழகத்தில் காலியாக உள்ள 1 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடத்திற்கு தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி தாக்கல் செய்த வேட்புமனு இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின்

0: மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளை தடுத்தல், குற்றங்கள் நிகழும் பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து நடவடிக்கை எடுத்தல், பொது இடங்களில் கண்காணிப்பு, அனைவரையும் ஒருங்கிணைத்து பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட பணிகளை இப்படையினர் மேற்கொள்வார்கள். தாவேகா அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவளித்த 21 அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் பரிந்துரையின் பேரில் தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதர 4 உறுப்பினர்கள் மீதான நடவடிக்கை தொடங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
1: இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். 25 உறுப்பினர்களில் 21 பேருக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மீதமுள்ள 4 உறுப்பினர்கள் தொடர்பான மனுக்கள் மீது நடவடிக்கை தொடங்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: தமிழக அரசு கோரியிருந்த 1000 கோடி ரூபாய் பேரிடர் மேலாண்மை நிதியை மத்திய அரசு வழங்கியுள்ளதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் இணைய வழியாக விண்ணப்பிக்கும் மனுக்கள் மீது உடனடி தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். தமிழ்நாட்டில் மின்வெட்டு பிரச்சினை உடனுக்குடன் களையப்படுவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சமூக ஊடகங்கள் மூலம் பெறப்படும் மின் விநியோகம் தொடர்பான குறைபாடுகளும் சரி செய்யப்படுவதாக தெரிவித்தார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்கத்தொகையை மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா சென்னையில் இன்று வழங்கினார். இதன்படி பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும், பாரா துப்பாக்கி சுடுதல் வீரர் மனோஜ்குமாருக்கு 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் 15,65,000 ரூபாயும் அமைச்சர் இன்று வழங்கியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அலைபேசி செயலி மூலம் போதைப் பொருட்கள் சம்பந்தமான தகவல்களை தெரிவிக்கலாம் என்றும், தெரிவிப்போர் குறித்த தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரதீப் கூறியுள்ளார். சேலம் ரயில்வே கோட்டத்தில் லெவல் கிராசிங்கில் விபத்துகளை முற்றிலும் தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் தெரிவித்தார். கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதி நிறைவடைய உள்ள நிலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் மீனவர்கள் கடலுக்குள் செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழகத்தில் மீன்பிடி தடைகாலம் வரும் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மீனவர்கள் 15ஆம் தேதி அதிகாலை மீன்பிடிக்க செல்ல உள்ளனர். விசைப்படகுகளில் உள்ள சிறிய சிறிய பழுதுகளை சரி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி வலைகளை சரிபார்த்தல், மீன்பிடி உபகரணங்கள் அனைத்தையும் தயார் செய்யும் பணிகளில் மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: திருப்பூர் மாவட்டம் திருபூர்த்தி அணையிலிருந்து பாலாறு படுகை பாசன பகுதிகளுக்கு இன்று தண்ணீர் திறக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருமூர்த்தி அணையின் மூலம் முதலாம் மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக இன்று முதல் வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும். திருமூர்த்தி அணையிலிருந்து சபரிஷ்.
0: தம்புலாவில் நடைபெறும் முத்தரப்பு ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை ஏ அணி வெற்றி பெற 278 ரன் என்ற இலக்கை இந்திய ஏ அணி நிர்ணயித்துள்ளது. முன்னதாக முதலில் பேட் செய்த இந்திய ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்திருந்தது. ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் சிட்னியில் இன்று தொடங்கின. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் 12 ஆண்டு கால மேம்பாட்டு திட்டங்களால் நம் தேசம் உலக அளவில் தனித்துவ அடையாளத்துடன் திகழ்கிறது என்று

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் பாலமாக உணவு பதப்படுத்துதல் துறை உருவெடுத்துள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று மாலை சென்னையில் துவக்கி வைக்கிறார். தாவேகா அரசுக்கு ஆதரவளித்த அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என்று சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்திக்கு விரைவில் புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: இன்றிரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில்
5: இருப்பாங்க. ஏதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ், அது பழைய தகவலையும் நமக்கு கொடுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிசல்ட்ஸ், எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ஸ், இப்ப TNPSC, IIT, NEET அந்த மாதிரி எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ஸும் அந்தந்த கரண்ட் சோர்சஸ்லயே நம்ம போய் வெரிஃபை பண்றதுதான் சேஃப்.
1: இன்னொரு, பெண்களும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில்
5: சர்ச் பேப்பர்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு ரெஃபரன்ஸ் கொடுக்கும். அப்ப நம்ம அந்த லிங்க் கிளிக் பண்ணி டைரக்டா அந்த ரிசர்ச் பேப்பர்லயும் நம்ம போய் பார்க்கலாம். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த கேள்வியா இருந்தா, இந்த நோய்க்கு என்ன மருந்து சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து சாட் ஜிபிடியோ இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையோ நம்புறது கண்டிப்பா தப்பான விஷயம்.
1: விரிவாக அறிந்து கொள்ளுங்கள். இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியை கேட்டு
6: வா கிருத்திகா. என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
7: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
6: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
7: அப்படியா?
6: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
7: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
6: அது மட்டும் இல்ல,
7: வேற என்ன?
6: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
7: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
6: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
7: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாற போறேன்.
1: 101.4 சென்னை FM ரெயின்போவில் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு இறைப்பை குடல் மருத்துவர் டாக்டர் கார்த்திக் நட்ராஜன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். இறைப்பை குடல் ஆரோக்கியம் மற்றும் பாதுகாப்பான உணவு முறைகள் குறித்து அறிந்து கொள்ளலாம். 3:02 101.4 சென்னை FM ரெயின்போவில். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
8: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news.

0: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும்.

0: ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகும். திரைகானத்தில் தொடர்ந்து மதுபாலகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல் படம் சிவப்பதிகாரம்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் 2:40.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ஆகமத்தில் விஷ்ணு திலக சம்

0: கீதையின் சிறப்புகள் நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் சொற்பொழிவாளர் டாக்டர் எஸ் அன்னபூர்ணா அவர்கள்.
1: மண்ணின் வகைகளை மட்டுமே சொல்லாமல் மண்ணின் லட்சணங்களையும் சொல்லித் தருகிறது ஆகமம். சுபத்மா சாந்திதா பிரம்மன் பத்ராத்து சுகதா சதா ஜெகதாம் புஷ்டிதா பூர்ணா தூம்ராத்து க்ஷயகாரிணி என்று சொல்லிவிட்டு அந்த மண்ணின் லட்சணங்களை இவ்வாறாக கூறுகிறது. புஷ்பகா பலவருஷாட்யா நாரிகேல சமாவிரதா குஷ பத்ம துலா சாட்யா பிராக உதக் சவனா சதா ஏஷா சுபத்மா விஹிதா என்று சுபத்மா எனும் மண்வகை இருக்கும் இடத்தில் நல்ல மரங்களும் தென்னை போன்ற நீண்ட ஆயுள் உள்ள மரங்களும் சூழ்ந்து இருக்கும் தாமரைகள் பூக்கக்கூடிய நீர்நிலையும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி செல்லும் நீர் ஓடை அல்லது ஆறு போன்றவைகள் இருக்கும் என்கிறது. அடுத்து பத்ரகா என்னும் வகையான மண்ணிற்கு லட்சணம் இவ்வாறு கூறுகிறது. பத்ரகா லட்சணம் சுணு பலக்ஷீர துருமயுதா நதி சாகர பார்ஸ்வகா உத்யான உபவனோபேதா வ்ரீஹி கோதூமசாலினி அந்தர்ஜலாச்ச கதிதா பத்ரகா கமலாசன என்று பால் வடியும் மரங்கள் நதி கடல் ஆகியவற்றுக்கு அருகில் தோட்டங்கள் சூழ்ந்த இடம் நெல் கோதுமை போன்ற பயிர் வகைகள் வளரும் பூமி மற்றும் நீர் ஊற்று உள்ள பூமியை பத்ரகா என்பர் என்று கூறி அடுத்து பூர்ணா என்கிற வகையான மண்ணின் லட்சணத்தை ஷாமாகா கோத்ரவயுதா பூரி நிஷ்பாவக குங்குமா கிரிம்கதா பிரபூத அம்புகு பூர்ணேதி கலு வக்ஷதே. மலை அடிவாரம் நீர் ஊற்று அதிகமாக உள்ள இடம் இந்த இடத்தை பூர்ணா என்கிறது. அடுத்து மண் பரீட்சை சாயில் டெஸ்ட் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறது ஆகமம். பூமியில் முழங்கால் வரை பள்ளம் தோண்டி அதில் மண்ணை போட்டு மூட முயற்சிக்கும் போது பள்ளம் மூடிய பிறகும் மண் மீதம் இருக்க வேண்டும். அதாவது தோண்டிய இடத்திலிருந்த மண்ணை அங்கேயே போடும்போது அந்த மண் மீதம் இருக்க வேண்டும். அப்படி இருப்பது நல்ல பூமி அதாவது உத்தமமானது என்கிறது ஆகமம். அடுத்து யோக விஞ்ஞானம் என்ற யோகத்தை பற்றிய விவரங்களையும் இந்த ஆகமம் தருகிறது. யோக யுக்தோ ச விஜ்ஞேயா சுன்விதோ யோக லட்சணம் அவ்வக்தாகுலசிய மனசோ பந்தனம் விஷயே யதி என்று மனதை அடக்குவது அவ்வியாகுலசிய மனசோ பந்தனம் அலைப்பாயும் மனதை அடக்கி ஆள்வது யோகம் என்று கூறி யோக தத் யத்யோகம் விஜானீகி ச யோகோ த்விதோ பவேத் கர்த்தவ்யம் விஹிதம் கர்ம இது யத் பந்தனம் ரிணாம் ச கர்மயோகா கதிதா ஞான யோகம் இதஸ்ருணும் ஆர்த்தே ஸ்ரேயசி சித்தஸ்ய சததம் யத் நிபந்தனம் என்று யோகம் த்விதம் இரண்டு வகையான யோகங்கள் என்று சொல்லி சகா கர்மயோகா கர்த்தவ்யம் விகிதம் கர்ம கொடுக்கப்பட்ட செயல்களை செய்வது கர்மயோகம் மனதை கட்டுப்படுத்துவது யோகம் என்று கூறி செய்ய வேண்டிய கர்மங்களை செயல்களை செய்வதனால் நாம் வினைக்கு கட்டுப்படுகிறோம் அது கர்மயோகம். ஞான யோகம் என்பதில் சித்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்கிறது. மேலும் அஷ்டாங்க யோகம் என்று சொல்லப்படுவதை இங்கு விஷ்ணு சலக சம்ஹிதை பத்தாக காட்டுகிறது. யமஸ்ச நியமஸ்தௌபௌ யோகாங்கௌ சுணு வச்சியாம் யகம் யம நியமங்களை முக்கியமாக கொண்டு யமத்தில் மட்டும் தனியாக பத்து நியமத்தில் தனியாக சிலவென்று அங்கங்களை மாற்றி கூறுகிறது இந்த சம்ஹிதை. பிரம்மச்சரியம் தயா சத்தியம் அஹிம்சாச்ச ஆர்ஜவம் க்ஷமா மிதாஹாரோ த்ருதி சௌச்சம் அக்ரோதம் ச யமதசா என்று யமத்தில் பத்து வகையான தர்மங்களை கூறுகிறது. பிரம்மச்சரியம் தயா உலகத்தின் மீது கருணை, சத்தியம் உண்மை சொல்வது, அஹிம்சா நான் வயலன்ஸ், ஆர்ஜவம் நேர்மை, க்ஷமா பொறுமை, மிதாஹாரோ மிதமான உணவு, த்ருதி உறுதி, சௌச்சம் கிளனின் சொல்லுவோம் அதாவது தூய்மை, அக்ரோதம் கோபப்படாமல் இருக்கிறது, தச இந்த இப்பத்தும் யமத்தின் அடியில் வருகிறது. அடுத்து நியமத்தில் வாசுதேவார்ச்சனம் துஷ்டிகி ஆஸ்திக்யம் ச ஜபகா தபகா சித்தாந்த சிரவணம் தானம் இத்தியாதி நியமஸ்மிருதாக என்று வாசுதேவ அர்ச்சனம் கடவுளை வழிபடுவது, ஆஸ்திக்யம் ஆன்மீகத்தில் இருப்பது, ஜபம் செய்வது, தவம் செய்வது, சித்தாந்த சிரவணம் உபனிஷத்து பிரம்மசூத்திரங்கள் இந்த மாதிரி வேதாந்தத்தை கேட்பது, தானம் கொடுப்பது, இவையெல்லாம் நியமத்திற்கு

அங்கங்களாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த சமயத்தை உடலில் உள்ள அக்னிஸ்தானங்களை பற்றியும் நாடிகளை பற்றியும் விரிவாக கூறுகிறது. 10 வித பிராணங்கள், பிராண அபான உதான சமான வியான என்கிற இது, மற்றும் நாக கூர்ம கிருக்கஷ என்ற 5, இவற்றை பற்றியும் விரிவாக கூறுகிறது. ஆனால் இந்த சமயத்தையில் பொதுவாக மற்ற இடங்களில் 10 வித பிராணங்களை மட்டுமே சொன்னால், இங்கு அந்த பிராணங்களின் வேலைகளையும் அது இருக்கும் இடத்தையும் சொல்லுகிறது இந்த ஆகமம். தேஷு பிராணோ பவேத் சேஷ்டகா ஜீவாத்மானம் விவர்த்தியத்து அசி நாசிகையோர் மத்தியே ஹிருதயம் நாபிமண்டலம். தேஷு பிராணோ பவேத் சேஷ்டகா ஜீவாத்மானம் விவர்த்தியத்து அசி நாசிகையோர் மத்தியம் ஹிருதயம் நாபிமண்டலம். பாதாங்குஷ்டௌ பிராணஸ்தானானி கமலாசன அபானஸ்ச பிரம்மன் குதமேஷ்டோர் ஊரு ஜானுஷு சமான சர்வகாத்ரேஷு சர்வவியாபி வியவஸ்திதா உதான சர்வசந்திஸ்தா பாதையோர் ஹஸ்தையோரபி வியான ஸ்ரோத்ரயோர் ருக் கட்யாம் ச குல்ப ஸ்கந்த கலேஷு ச என்று பிராணனை பவேத் சேஷ்டகா ஜீவாத்மானம் விபர்த்தியத். பிராணன் என்பது ஜீவனை காக்கும் ஒன்று. இது நாசி ஹிருதயம் நாபிமண்டலம், மூக்கிலிருந்து ஆரம்பித்து ஹிருதயம் நாபி வரைக்கும் தொப்புள் கொடி வரைக்கும் இதனுடைய இடமாக சொல்லப்படுகிறது. அதோட பாதாங்குஷ்டே பிராணகஸ்தானானி பிராணன் இருக்கும் இடங்கள் நாசிக மத்தியம் ஹிருதயம் நாபிமண்டலம் பாதாங்குஷ்டம் என்று 5 இடங்களை கூறுகிறது இந்த சம்ஹிதை. அபானஸ்தரதி பிரம்மன் குதமேஷ்டோர் உஜானேஷு அபானன் என்கிற வாயு இடுப்பிற்கு கீழே மர்ம உறுப்புகளில் இருப்பது. சமான சர்வகோத்ரேஷு சர்வவியாபி வியவஸ்திதா சமானன் என்கின்ற வாயு உடல் முழுவதும் பரவி எங்கும் இருப்பது. உதானகா சர்வசந்திஸ்தகா உதானன் என்கிற வாழ்வு எல்லா சந்திகளிலும் அதாவது ஜாயின்ஸ் அங்கே இருக்கிற மாதிரியா. பாதையோர் ஹஸ்தையோர் அப்பி கால் கை இருக்கிற ஜாயின்ஸ்ல. வியானகா ஸ்ரோத்ர ஊரு கட்டியாம் வியானன் என்கிற காற்று ஸ்ரோத்ரம் காது இடுப்பு மற்றும் குல்ப ஸ்கந்தம் ஸ்கந்தம்ங்கிறது தோள்பட்டை இந்த இடங்கள்ல இருக்கு இப்படின்றது. நாகாதி வாயவகா பஞ்ச துவகாதி ஸ்தாதிஷு சம்சிதாக நாகாதி மற்ற 5 நாடிகள் நாக கூர்ம கிருக்கர என்பதானவை இவை துவக் தோல் அஸ்தி எலும்பு மஜ்ஜை இந்த இவ்விடங்களில் இருப்பது மற்ற 5 வாயுக்கள் என்று சொல்கிறது. இவ்வாறாக இல்லாமல் இந்த பஞ்சராத்திர சம்ஹிதையில குறிப்பாக சொல்லப்பட்ட வேறொரு விஷயம் பரகாய பிரவேசம் என்பது. இந்த பரகாய பிரவேசத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். சங்கரரின் வாழ்க்கையிலும் கூட அவர் பரகாய பிரவேசம் செய்துள்ளார். அந்த காசி ராஜாவுடைய உடல்ல போய் இல்லறத்தை பற்றி அறிவதற்காக அப்படின்னு சங்கரோட விஜயத்துல நமக்கு தெரியறது. அந்த பரகாய பிரவேசத்தை பற்றிய விவரத்தையும் இந்த பாஞ்சராத்திர ஆகமம் குறிப்பாக மிகவும் விசேஷமாக சொல்வது இதனுடைய சிறப்பம்சம். மேலும் இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தில் கோவில் கட்டுவது மட்டுமன்றி விழாக்கள் மற்றும் பிராயஷ்சித்தங்கள், அதாவது கோவில் உள்ள அந்த நைவேத்தியங்கள் பண்ணுற இடத்துல நாய் போயிடுத்து வேற ஏதாவது போயிடுத்து அப்படின்னாக்கா அதுக்கு பிராயச்சித்தங்கள் உண்டு அப்படின்னு, என்ன விதமான பிராயச்சித்தங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஆகமம் சொல்கிறது. மேலும் ஆண்களுக்கு உண்டான நெறிமுறைகள் பெண்களுக்கு உண்டான நெறிமுறைகள் என்று காலையிலிருந்து ஆரம்பித்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்னென்ன மாதிரியான நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் இந்த ஆகமம் தெளிவாக சொல்கிறது. அடுத்து கும்பாபிஷேகம் எனப்படும் ஒரு முக்கியமான விஷயம் கோவில்களில் நடப்பது. முதல் முதலில் நடப்பது கும்பாபிஷேகம் என்றும், 12 வருடங்களுக்கு ஒரு முறை செய்வது புனரோத்தாரணம் என்றும், அந்த கும்பாபிஷேகம் செய்யும் நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளையும் இந்த ஆகமம் குறிக்கிறது. மேலும் மூர்த்தி அதாவது கடவுள் சிலை எங்கிருந்து அந்த கல்லை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்கறது. அந்த கல்லுனால என்னென்ன பலன்கள், கல்லின் வகைகள், அதோட தர்பை சமித் பழங்கள் இவற்றின் வகைகளையும் கூறி விவரமாக இதை செய்வதனால் இந்த பயன், இதை செய்வதனால் இந்த பயன் என்பதை பொருள் அதன் பயன்களையும் கூறுவது இந்த கிரந்தத்தின் ஒரு விசேஷம். மேலும் இந்த கிரந்தத்தில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் நைவேத்தியங்கள் பொதுவாக

0: ஏற்கனவே சொல்வார்கள், அபிஷேக பிரியகா சிவகா, அலங்கார பிரியகா விஷ்ணுகோ என்று. சிவன் கோவிலில் விபூதி மட்டுமே பிரசாதம், விஷ்ணு கோவில்களில் பிரசாதங்கள் வகை வகையாக இருக்கும். ஆக விஷ்ணு கோவில்களில் செய்யப்படும் பலவிதமான பிரசாதங்கள், அதாவது நைவேத்தியங்கள், இது ஒரு 15 லிஸ்டாக போட்டு அதை எப்படி தயார் செய்யணும், அதுக்கு உண்டான வகைகள் என்னென்ன, அதையும் ரொம்ப சுலபமாகவும் இனிமையாகவும் சொல்வது இந்த கிரந்தத்தின் அடுத்த ஒரு விசேஷம். அடுத்து யார் எந்த வகையான பாவங்கள் செய்வார்கள் என்பதையும் சொல்லி, அதனுடைய பலனையும் சொல்லி, அடுத்து இன்னொரு மந்திரங்களை கொள்வது. மந்திர சாஸ்திரம் அப்படிங்கிறத இங்கே கோட் வேர்டில் சொல்லியிருப்பாங்க. எல்லா மந்திரங்களும் கிட்டத்தட்ட 20 மந்திரங்கள் இந்த கிரந்தத்தில் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லும்போது இதுதான் இந்த மந்திரம் அப்படின்னு டைரக்டாக சொல்லிடாமல், இன்றைக்கி எல்லாரும் டிவிலேயே காயத்ரி மந்திரம் சொல்கிற மாதிரியாக இல்லாமல் கோட் வேர்டாக சொல்லி பலவிதமான மந்திரங்கள் இதில் சொல்லப்பட்டுள்ளது. மேலும் இந்த மந்திரத்தின் வாயிலாக என்ன செய்யலாம் அப்படின்றதையும் இது சொல்கிறது. அதாவது வசீகரணம் அப்படிங்கிற ஒன்று, அதுக்கப்புறம் உச்சாட்டனம் என்றது ஒன்று, அப்படின்னு ஒரு 20 விஷயங்கள் பொதுவாக நம்ம சொல்லுவோம். எதிரிகளாக இருந்தாக்க வேதத்துலேயுமே எதிரியை கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லி, அதாவது ராஜாக்களுக்கு இது தர்மமாகவும் சொல்லியிருந்தது. இது எத்தனை விதமான இருக்கோ அது அத்தனையும் வசியம்லேருந்து ஆரம்பித்து ஒரு 25 ஐட்டம்ஸை சொல்லி, இந்த மந்திரத்தினாலே இந்த மாதிரி பிரயோகம் பண்ணி இந்த மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையுமே எப்படி சொல்லியிருக்காங்கனாக்கா மறைமுகமாக சொல்லியிருக்கார்கள். பொதுவாக ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் அந்த படிச்சிங்கனாக்கா அது என்னன்றது உங்களுக்கு புரியாது. குருமுகமாக அறிஞ்சு அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றது அவங்க சொல்லி அது தகுந்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி இங்கேயுமே ஸ்லோகத்தில் கடைசியில் குறிப்பிட்ட நபர்களுக்கு குறிப்பிட்ட நபர்களால் மட்டுமே செய்யக்கூடியது, மற்ற யாரும் இதை தொடப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவில்களில் உருவ வழிபாட்டு முறை என்பதை சொல்லும்போது, உற்சவங்களை பற்றி சொல்லும்போதும், எத்தனை வகையான உற்சவங்கள் உள்ளன, அதாவது தின உற்சவம், மாச உற்சவம், விசேஷ உற்சவம் அப்படின்னு பலவிதமான உற்சவங்கள், 12 மாசங்களுக்கு 12 உற்சவங்கள், அது தனியா, அது இல்லாத நம்முடைய பண்டிகைகள்லாம் எப்படி இருக்கோ அதுக்கு பண்ணும்போது கோவில்ல அதை எப்படி பண்ணணுங்கிறத பத்தியும். பொதுவா கூட்டு வழிபாடு என்பது பலனை அதிகமாக தரும் என்பதால் இந்த நாம சங்கீர்த்தனம் பண்றது அந்த மாதிரி விஷயங்களையும் மிகவும் தெளிவாகவும், யார் யார் எந்த இடத்துல இருந்து அதை செய்யணும் அப்படிங்கறதும் சொல்றது இதுல ஒரு விஷயம். அடுத்தது ஒரு தினச்சரியால, ஒரு நாளுக்கு தினமும் பூஜை பண்ணும் போது, ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பூஜை என்பது இருவருக்கும் ஒன்று. அந்த பூஜைக்கு நம்ம என்னெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கறதுனால, பூ பறிக்கணும், எந்த மாதிரியான பூ இருக்கணும், அது எங்கேருந்து பறிக்கணும் அப்படின்னு, அப்புறம் பழ வகைகள். அடுத்தது வந்து காலையில 4:30 மணிக்கு எழுந்ததுல இருந்து ஆகமத்தை சொல்ற மாதிரி பூஜையை பண்றதுன்னாக்கா இன்னைக்கு காலத்துல நம்ம எந்த வேலையுமே பண்ண முடியாது. ஏன்னா 8 மணி நேரம் பூஜை பண்ணுங்கிறது, 4 மணி நேரம் ஜபம் பண்ணுங்கிறது, சாயங்காலம் சந்தியாவந்தனம் பண்ணு, தினமும் கோவிலுக்கு போ, தினமும் கோவிலுக்கு போய் கோவில இத்தனை தடவை சுத்தி வரணும், அதுக்கப்புறம் கோவில்ல நம்ம செய்ய வேண்டிய சேவைகள், இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கையில அன்றாடம் எப்படி இருக்க வேண்டும், ஒழுங்குமுறை என்ன, அடுத்தவர்களை எப்படி சார்ந்து இருக்க வேண்டும், எல்லோரும் ஒற்றுமையாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த கோவில் வழிபாடு, இந்த ஆன்மீக முறையில ஆகமங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. ஆக ஆகமம் என்பது வேதத்திலிருந்து வந்து, வேதத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லி, அன்றாட வாழ்வில் நாம வந்து இந்த அளவு உருவம் இருந்தா இந்த அளவுக்கு சாப்பாடு கொடுக்கணும்ன்ற மாதிரி மெஷர்மெண்ட்டையும் கொடுத்து நமக்கு சொல்லி இருக்கிறது இந்த ஆகமம். ஆக இந்த பாஞ்சராத்திரம் என்கிற வகையைச் சேர்ந்த ஆகம கிரந்தம் இந்த விஷ்ணு திலக சம்ஹிதை ஆகமத்தின் அனைத்து விஷயங்களையும் மிகவும் விரிவாக சொல்லுகிறது. ஆகமம் என்பதை தனி ஒரு மனிதரால் தனிப்பட்ட முறை படிக்க முடியாது, குருவின் மூலமாக மட்டுமே படித்து புரிந்து தெளிந்து அதன்படி நாம் வாழ்க்கையில் அதை அனுசரிக்க வேண்டும் என்பதை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ஆகமத்தில் விஷ்ணு திலக சம்ஹிதையின் சிறப்புகள் நிறைவு பகுதி. உரை வழங்கியவர் சொற்பொழிவாளர் டாக்டர் எஸ் அன்னபூர்ணா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 12 சென்டிமீட்டர், உப்பாசி 11 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் 4 முக்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா வால்பாறை ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், ஊத்து

முள்ளையாறு ஆகியிடங்களில் 8 சென்டிமீட்டர், காக்காச்சி 7 சென்டிமீட்டர், பாபநாசம் 5 சென்டிமீட்டர், மாஞ்சோலை வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் பெரியாறு வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குண்டாரணை சித்தாறு சிறுவாணி அடிவாரம் பாலமோர் எமரால்டு சூரலக்கோடு பேச்சிப்பாறை முள்ளங்கினா விளை தேக்கடி விண்ட்வர்த் பார்வுட் மேல்கூடலூர் குடலூர் பசார் அடையாமடை ஹாரிசான் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கோழிப்போர் விளை உட்பிரையர் மேல்பவானி குழித்துறை நாகர்கோவில் பெருஞ்சாணி அணை கொளைச்சல் சிவலோகம் பூதபாண்டி புத்தனணை மாம்பிழத்துறையாறு மயிலாடி தேவாலா களியல் செங்கோட்டை ஆணைக்கிடங்கு கொட்டாரம் நடுவட்டம் கன்னிமார் திருப்பரப்பு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், திருப்பதி சாரம் தக்கலை முக்கூடல் அணை தென்காசி கொடுமுடியாறு அணை குருந்தன்கோடு சேர்வலாறு அணை கன்னியாகுமரி கருப்பா நதி அணை கெடாய் வீரபாண்டி அடவி நயினார் கோவில் அணை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் கரூர் மதுரை திருச்சிராப்பள்ளி நீலகிரி மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர் சென்னை கடலூர் நாகப்பட்டினம் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. ஈரோடு திண்டுக்கல் மதுரை நீலகிரி மாவட்டங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை நீலகிரி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை பலத்த காற்றுடன் தேனி கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. 11ஆம் தேதியன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கான வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்பு உண்டு. அவ்வப்போது மழை தூறலும் விழக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் சற்றே பலத்த மழை பொழிவு இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. வெப்பநிலை அதிகளவு 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் குறைந்த அளவு வெப்பநிலை 22.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30க்கு ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. தொடக்கமாக கேட்போம் குரல் அமுதம்.

0: மாறுபட்ட மனக்கோட்பாட்டை விட்டு விலகி நடப்பது நல்லது. அதனை ஊக்கப்படுத்தி வளர்ப்பது அழிவை உண்டாக்கும். குறள் எண் 858 அதிகாரம் இகல்.
1: இகழிக்கு எதிர் சாய்தலாக்கம் அதனை மிகழூக்கின் ஊக்குமாம் கேடு.
0: மாறுபட்ட மனக்கோட்பாட்டை விட்டு விலகி நடப்பது நல்லது. அதனை ஊக்கப்படுத்தி வளர்ப்பது அழிவை உண்டாக்கும். குறள் எண் 858 அதிகாரம் இகல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 5:30.
3: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
4: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் வரிசையில் நிதித்துறையில் சீர்திருத்தங்கள் குறித்த நேர்காணலின் 2வது பகுதி இன்று இடம்பெறுகிறது. இதுகுறித்து நம்முடையே பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் பட்டய கணக்காளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். வணக்கம் சார்.
5: வணக்கம்.
4: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நிதி சீர்திருத்தங்கள்ல ஆதார், ஜன்தன், யுபிஐ இதெல்லாம் எந்த அளவு முக்கிய பங்கு வகிக்குது, இது எந்த அளவு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்குது அப்படின்னு முதல் பகுதியில நம்ம பார்த்தோம் சார். அடுத்ததா ஜிஎஸ்டி வரிமுறை செயலாக்கம். சார், இது ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. முந்தைய வரிமுறைக்கும் இப்ப உள்ள சரக்கு மற்றும் சேவை வரிமுறைக்கும் என்ன சார் வித்தியாசம்?
5: பழைய வரிமுறை அப்படிங்கிறது சேல்ஸ் டாக்ஸ். சேல்ஸ் டாக்ஸ் ஒரு மாநிலத்தினுடைய உரிமை. அதை அவர்கள் எந்தெந்த பொருள்களை எந்தெந்த விகிதம்னு சொல்லி வாங்குவாங்க. ஒரு மாநிலத்தில் ஒரு பொருள் உருவாகி இன்னொரு மாநிலத்தை போய் விற்கப்பட்டால் அந்த மாநிலத்திலையும் ஒரு விற்பனை வரி உண்டு. இங்கிருந்து அங்கே போகின்ற பொழுது மத்திய அரசுக்கும் ஒரு வரியை செலுத்த வேண்டி வரும். 3 வரிகளுக்கு உட்படும். உற்பத்தி செய்த மாநிலத்தின் வரி, விற்கப்படுகின்ற மாநிலத்தின் வரி, மத்திய அரசின் வரி. இதில் ஒரு சின்ன சலுகை, மத்திய அரசினுடைய வரியை விலக்குவதற்கு ஒரு வழிமுறை இருந்தது. கொஞ்சம் சிக்கலான வழிமுறை. இந்த 2 வரியும் அந்தந்த மாநிலத்தினுடைய தேவைக்கேற்ப உருவாக்கப்பட்டதால் அது நுகர்வோர் தலையில் போய் விழுந்தது. ஆனால் ஜிஎஸ்டி என்பது இந்தியாவை மொத்தமாக ஒரே பார்வையில் பார்ப்பதனால் ஒரு மாநிலத்தில் வரி வசூலித்தாலும் இன்னொரு மாநிலத்தில் வரி வசூலிக்கின்ற பொழுது முந்தைய வசூலில் கழித்து கொள்ளக்கூடிய வசதியை கொடுத்தார்கள். எளிய உதாரணத்தை புரிந்து கொள்ளலாம். நான் ஒரு பொருளை உற்பத்தி செய்து விற்கிறேன், மூலப்பொருளை வாங்குகிறேன், 100 ரூபாய்க்கு

ஆகுகிறேன், அதற்கு 10 ரூபாய் வழி செலுத்துகிறேன். பொருளை உற்பத்தி செய்து விடுகிறேன், அதை ஏதோ ஒரு விலைக்கு விற்கிறேன், 16 ரூபாய் வரி வசூலிக்கிறேன். சட்டத்தின்படி நான் வந்து 10% 16 ரூபாய் என்பதெல்லாம் சதவீதம் கிடையாது, புரிவதற்காக எளிமையான தொகையை சொல்கிறேன். முன்பு இந்த 10 ரூபாயும் நான் அரசாங்கத்துக்கு கட்டுவேன், 16 ரூபாயும் அரசாங்கத்துக்கு கட்டுவேன். இப்போது 10 ரூபாயை கட்டிவிட்டதால் 16 ரூபாயில் நான் ஏற்கனவே கட்டிய 10 ரூபாயை

0: இப்போது 10 ரூபாயை கட்டிவிட்டதால் 16 ரூபாயில் நான் ஏற்கனவே கட்டிய 10 ரூபாயை கழித்து கொண்டு 6 ரூபாயை செலுத்துகின்ற பொழுது பொருளின் விலையில் 16 ரூபாய் தான் ஏறும். இதுதான் ஜிஎஸ்டியினுடைய தாத்பரியம். ஸோ ஒரு நுகர்வோர் பழைய முறையின் கீழ் கூடுதலான வரியை கொடுத்து கொண்டிருந்தார். ஜிஎஸ்டியின் கீழ் மாற்றத்தின் கீழ் வந்த பிறகு அந்த வரி குறைந்ததனால் பொருளின் விலை குறைந்தது. பல இடங்களில், கிராமப்புறங்களில், பெரிய சிறிய நகரங்களெல்லாம் கடையில் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க ஜிஎஸ்டி வந்த பொழுது. ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பு இங்கு இனிப்பு பலகாரம் 160 ரூபாய், தற்போது 140 ரூபாய். இதுதான் எளிமையான உதாரணம். பழைய திட்டத்திற்கும் ஜிஎஸ்டிக்கும் நடுவிலே நமக்கு வேட் இருந்தது. வேட்டும் இதை போன்றே சலுகையை தந்தது. ஆனால் அதில் கணக்கிடும் முறைகளும் அதற்குண்டான ஆவணத்தை நாம் காக்கின்ற முறையிலும் நிறைய சிக்கல்களும் புரிதலின்மையும் இருந்தது. அதையெல்லாம் இது நீக்கிவிட்டது. ஜிஎஸ்டியை பொறுத்தவரை ஒருவர் பதிவு செய்து கொண்டார் என்றால் அவர் 24 மணி நேரத்தில் எந்த ஒரு நேரத்திலும் தன்னுடைய கணக்கை அப்டேட் செய்யலாம். மாதத்திற்கு ஒரு முறை சில படிவங்கள், 3 மாதங்களுக்கு ஒரு முறை சில படிவங்கள் என்றெல்லாம் உண்டு. நான் 10 ரூபாய் முதலில் வரி செலுத்தினேன் அல்லவா, 16 ரூபாய் வசூலித்தேன் அல்லவா, இந்த இரண்டையும் நான் பதிவு செய்வதற்கு உண்டான வழிமுறைகள் இருக்கின்றன. இதன் அடிப்படையில் வங்கிகள் இவற்றை அடிப்படை ஆவணமாக எடுத்துக்கொள்கின்றன. என்னுடைய வியாபாரத்தின் நிலை என்பதை எடுத்துக்கொள்கின்றன. இவையெல்லாம் ஜிஎஸ்டியினுடைய பலன்கள்.
1: இப்ப இந்த ஜிஎஸ்டி செயலாக்கம் காரணமாக ஒரு பொருளோட விலை எவ்வளவு குறையுது, அதன் மூலம் நுகர்வோர் எந்த அளவு பயனடைகிறாங்க அப்படிங்கறத சொன்னீங்க சார். இந்த சரக்கு மற்றும் சேவை வரி கொண்டு வந்ததோட முக்கிய நோக்கம் என்ன? இது நிதித்துறை சீர்திருத்தங்கள்ல எத்தகைய பங்கு வகிக்குது சார்?
0: ஒரு நாட்டில் 2 விதமான வரி வகைகள் உண்டு. வருமான வரி, டைரக்ட் டாக்ஸ். ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டாக்ஸ், மறைமுகமான வரி. இதில் ஏதாவது ஒன்றுதான் பெரும்பாலும் இருக்கும். நம்முடைய நாட்டில் 2 சமகாலத்தில் இயங்கி வருகின்றன. ஏனென்றால் வசதி படைத்தவர்கள் குறைவாகவும் வசதி குறைவானவர்கள் மிக அதிகமாகவும் இருப்பதனால் அதை சமன் செய்வதற்காக வருமான வரியும் விற்பனை வரி மற்ற விஷயங்களுக்கும் மெல்ல மெல்ல வருமான வரியினுடைய வசூலை குறைத்து கொண்டே வந்து மறைமுக வரியை மட்டும், சேல்ஸ் டாக்ஸை மட்டும் கொண்டு வருவாள். அதற்கு என்ன பெயர் என்றால் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ். இப்போ வருமானம் எனக்கு வருகிறது, நான் அதை செலவழிக்காமல் சேமிக்கிறேன் என்றால் எக்ஸ்பெண்டிச்சர் டாக்ஸ், அதாவது நான் செலவு செய்கின்ற போது வருகின்ற வரி மட்டும் வரும் என்றால் என் செலவை குறைத்து கொண்டே வருவேன், சேமிப்பை அதிகமாக்கி கொண்டே வருவேன். அது எனக்கும் நல்லது, நாட்டிற்கும் நல்லது. அதனால் அதை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அதனால் சேல்ஸ் டாக்ஸினுடைய ரேட்ஸ் குறைஞ்சிருப்பதனால, முன்பு 4-5 படிநிலைகள் இருந்தன, 0, 5, 12, 18, 28 என்று இருந்தன. எல்லாவற்றையும் குறைத்து கொண்டே வருகிறார்கள். ஒரு அதிகமான சதவீதத்தில் இருக்கக்கூடிய ஒன்றை குறைவான சதவீதத்திற்கும் கொண்டு வருகிறார்கள். அது அவ்வப்பொழுது மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இதில் நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது மாநிலத்திற்கு உண்டான உரிமை. ஒரு வரியை உயர்த்துவதற்கோ குறைப்பதற்கோ மாற்றுவதற்கோ புதிய வரியை போடுவதற்கோ மத்திய அரசிற்கு மட்டும் இங்கே உரிமை கிடையாது. அது மாநில அரசுகளினுடைய நிதி அமைச்சரையோ அல்லது அவர் சார்ந்த யாரோ ஒருவருடனோ 100% ஒப்புதலோடு தான் நடக்கிறது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒருவர் கூட இதிலிருந்து மாறுபட்ட கருத்தை வைத்துக் கொள்ள முடியாது. இப்போ ஜனநாயகத்தில் நம்ம எப்படி இருக்கோம், ஒரு இடத்துல 51% ஒன்று ஆமாம் என்று சொல்லி 49% இல்லை என்று சொன்னால் மெஜாரிட்டி என்று சொல்லக்கூடிய பெரும்பான்மை மக்களினுடைய எண்ண ஓட்டம் தானே ஜனநாயகத்தில். வரி விகிதத்தில் மட்டும் எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் அந்த வரியை அமலுக்கு வரும். அப்படிப்பட்ட ஒரு பரிபூரண ஜனநாயக முறை இங்கே இருக்கிறது. அதனால ஜிஎஸ்டி வரும் காலத்தில் மிகப்பெரிய அளவில் மக்களால் வரவேற்கப்படும். வரி செலுத்துபவர்கள் மெல்ல மெல்ல அந்த நேரடி வருமான வரி முறையெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் சலுகைகள் கூட்டிக் கொண்டே வருவார்கள். அது வசதி படைத்தவர்களுக்கு மட்டும் கட்ட வேண்டும் என்றும் நாம் எல்லோரும் செலவழிக்கிறோம். இன்டைரக்ட் டாக்ஸில் என்ன, நான்

0: போய் ஒரு பொருளை வாங்கினாலும், நீங்கள் போய் ஒரு பொருளை வாங்கினாலும் ஒரே வரி. வருமான வரி அப்படி அல்ல. எனக்கு 10,000 ரூபாய் வருமானம் என்றால் அதற்கு ஒரு வரி, இன்னொருவருக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் என்றால் அதற்கு ஒரு வரி. இங்கு அப்படி அல்ல, இரண்டு பேருக்கும் ஒரே வரி தான். ஆனால் பொருளினுடைய வரியை குறைத்து கொண்டே வந்து மற்ற விஷயங்களின் மூலமாக மக்களுடைய நலனை பாதுகாக்கின்ற வழியை நோக்கி ஒரு அரசு செல்லும்.
1: ஓகே சார், ஒரே நாடு ஒரே வரி என்ற அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரிமுறை நாடு முழுவதும் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகிறது, மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அது தற்போது எவ்வாறு எளிமையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு சார்?
0: இந்த வரி விகிதத்தில் எந்தெந்த பொருள்களுக்கு டிமாண்ட் இருக்கு, எந்த பொருள்களுக்கு தேவை குறைவாக இருக்கிறது என்பதை வைத்துக் கொண்டு இதில் மாற்றங்கள் நிகழ்த்தி கொண்டே வருகிறார்கள். ஒரு பொருளை உயர் வரி விகிதத்திலே வைத்து விடுகிறார்கள், பின்னாளில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்றால் மாதம் மாதம் 3 மாதத்திற்கு ஒரு முறை கூடுகின்ற பொழுது அதை மாற்றி அமைக்கிறார்கள். அதனால் இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருப்பதனால், அதன் மூலமாக ஏற்படுகின்ற வசூல் சரியான முறையில் நடந்து கொண்டிருப்பதனால், எந்த விதங்களில் எல்லாம் அவர்களுக்கு அனுகூலம் செய்து கொள்ள முடியுமோ, 18%லேருந்து அதை 5%க்கோ, 5%லேருந்து 18%க்கோ கொண்டு போவதன் மூலமாக இதை சரி செய்ய முடியும்.
1: ஓகே சார், ஜிஎஸ்டி வரிமுறையால தொழில்துறையினர், சிறு குறு தொழில் முனைவோர் இவங்கெல்லாம் எந்த அளவு பயன்படுறாங்க சார்?
0: ஒரு வியாபாரத்திற்குள் வரக்கூடிய ஒரு நபர், அவர் என்ன புரிந்து கொள்வார், என்னுடைய நுகர்வோர் எல்லா இடங்களிலும் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். நான் ஒரு நல்ல பொருளை உருவாக்குகிறேன், உணவுப் பொருளை உருவாக்குகிறேன், எல்லா மக்களையும் சென்று அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் ஏற்றுமதி செய்ய நினைப்பேன், அண்டை மாநிலத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று துடிப்பேன், மிகப்பெரிய பல்பொருள் அங்காடிகளில் என் பொருள் இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். அப்படி இருந்தால்தான் என்னுடைய விற்பனை பெருகும், என்னுடைய லாபம் கூடும், நான் செல்வ நிலையை அடைய முடியும். அப்போ நானே ஜிஎஸ்டியில் போய் பதிவு பண்ணிடுவேன். ஏனென்றால் ஒரு பல்பொருள் அங்காடி நான் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் ஜிஎஸ்டி நம்பரோடு பில் கேட்பாங்க. அதனால் நானே போய் என்னை பதிவு செய்து கொள்வேன். அதனால் மெல்ல மெல்ல சிறு குறு தொழில்கள் செய்பவர்கள் கூட தங்களை பதிவு செய்து கொள்கிறார்கள். அதற்குண்டான வழிமுறைகள் எளிதாக இருக்கின்றன. என்னுடைய இடத்திலிருந்து கணினி மூலமாகவே எல்லாவற்றையும் முடித்து கொள்ளவும், எல்லாமே பதிவாகி விட்டதனால் நான் ஒரு பொருளை தட்ட பில்லை வாங்கிட்டேன் அப்படின்னா பதிவாகி விட்டதனால் என்னைக்கு போனாலும் அதை நான் நிரூபிக்க முடியும். அதனால் ஜிஎஸ்டியினுடையது சிறு குறு தொழில்களை செய்பவர்கள் அதைவிட இன்னும் கொஞ்சம் மேல்நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கின்ற போது அவர்களுக்கு வாய்ப்பு தருகிறது. ஆனால் முன்னாடி ஆரம்ப காலத்தில் 20 லட்சம் ரூபாய்க்குள்ள விற்பனை இருந்தால் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதை 40 லட்சம் என்று அதிகப்படுத்தி விட்டார்கள். அதனால் சிரமம் இல்லாமலும் நாம் இருந்து கொள்ள முடியும். என்னுடைய வியாபாரம் உள்ளூர் வியாபாரம் தான்னா நான் மாட்டுக்கு என்னுடைய போகையில் போயிட முடியும். அதற்கும் வழி இருக்கிறது. ஜிஎஸ்டி நுகர்வோரை மட்டும் கருத்தில் கொள்ளவில்லை, வியாபாரிகளையும் கருத்தில் கொண்டிருக்கிறது. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு பொருள்கள் போக வேண்டும் அவசியம். ஏனென்றால் ஒரு மாநிலத்தில் கிடைக்கின்ற மூலப்பொருள்கள் இன்னொன்றில் கிடைக்காது. ஆனால் நுகர்வு எல்லா இடங்களுக்கும் சமமாக வந்துவிட்டது. அப்போ நமக்கு ஜிஎஸ்டி தேவைப்படுகிறது.
1: சரக்கு மற்றும் சேவை வரி முறை செயலாக்கம் சிறு குறு தொழில் முனைவோருக்கு எந்த அளவு பயனளிக்க கூடியதா இருக்கு அப்படின்றத சொன்னீங்க சார். இந்த ஜிஎஸ்டி வரிமுறையால நாட்டின் வரி வருவாய் எந்த அளவு அதிகரிச்சிருக்கு, அது குறித்து சொல்லுங்க சார்.
0: ஆரம்ப காலத்தில் மிக குறைவாக இருந்தது. கடந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 2 லட்சம் கோடி. இந்த வரி அதிகமாக அதிகமாக அரசு மற்ற இடங்களில் இருந்தோ அல்லது மக்களிடமிருந்தோ கடன் பெறுகின்ற தொகை குறையும். ஏன்னா அரசை நடத்துவதற்கு கடன் வாங்கி கொண்டே இருக்க வேண்டும், அது ஏதோ ஒரு இடத்தில் வாங்கணும். நம்முடைய பொருளே வருகிறது என்றால் மக்களினுடைய பங்களிப்பினால்தான் இது வருகிறது. தனி மனித நுகர்வோர்னால்தான் இந்த பணமே வருகிறது. அதை அந்தந்த மாநிலங்களினுடைய மேம்பாட்டிற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை செய்து கொண்டு வருவதற்கும் உற்பத்தியாகின்ற பொருள் மேலை நாடுகளுக்கு செல்வதற்கும் ஊக்கங்களுக்கு உண்டான வழிகளும் இருக்கின்றன. இப்போ ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் மேலை நாட்டுக்கு மென்பொருளை ஏற்றுமதி செய்கிறேன், எனக்கு ஜிஎஸ்டி போடுவார்கள். ஆனால் மேலை நாட்டிலிருந்து நான் அமெரிக்க டாலராக பணத்தை கொண்டு வந்து விட்டால் என்னுடைய விற்பனைக்கு, நான் ஏற்றுமதி செய்ததற்கு நான் டாலராக கொண்டு வந்து விட்டால் ஜிஎஸ்டியை திரும்ப கொடுத்துருவாங்க.

0: இங்க டாலரா கொடுங்க அப்படின்னா, நம்முடைய நாட்டின் அந்நிய செலாவணியை பலப்படுத்துகின்ற பொழுது தனி மனிதனாக விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கும் அனுகூலம் கிடைக்கிறது. ஏன்னா அந்த ஜிஎஸ்டியை குறைக்கிற போது மேலை நாட்டில் இருப்பவர்களுக்கு குறைவான விலைக்கு என்னால் கொடுக்க முடியும், அதனால் அவர்கள் என்னிடம் வருவார்கள். அதையும் ஜிஎஸ்டி செய்து கொண்டிருக்கிறது.
1: மத்திய அரசு மேற்கொண்ட நிதி சீர்திருத்தத்துல அடுத்ததா வருமான வரிமுறையில ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள், மூலதன ஆதாயங்கள் உட்பட நிதி சீர்திருத்தத்துல இது எந்த அளவு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றத சொல்லுங்க.
0: ரெண்டு முக்கியமான விஷயத்தை மாத்திரம் எளிமையா புரிஞ்சுக்கலாம். கடந்த ஒரு வருடத்துல மார்ச் மாதம் வரையில் ஒருவருக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானம் இருந்தால் அவர் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. 12 லட்சத்திற்கு மேல போற பொழுது அடிப்படை தொகையிலிருந்து அவர் வரி செலுத்துகிறார். 12 லட்சத்திற்கு அதிகமாக கூடுதலாக இருக்கு, 12,10,000 ரூபாய் இருக்கு. அவர் அந்த 10,000 ரூபாயை செலுத்தினாலே அவருக்கு வரி வராது. இதெல்லாம் எளிமையா புரிஞ்சுக்கிறதுக்காக. அவருக்கு 4 லட்சத்திலேருந்து டாக்ஸ் கிடையாது, அது ஒரு மார்ஜினல் பெனிஃபிட் ரிலீஃப்னு ஒன்று கொடுப்பாங்க. 12,10,000 ரூபாய் கூட வந்ததுக்காக நான் அவ்வளோ டாக்ஸ் கட்டணுமான்னா அதுக்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துட்டாங்க. இது எல்லாம் வருமான வரியின் கீழ் கிடைத்திருக்கிற பெனிஃபிட். 1 லட்சம் ரூபாய் என்னுடைய வருமானம் என்றால் எனக்கு, தனி மனிதனான எனக்கு, 2 அனுகூலங்கள் இருக்கின்றன. ஒன்று, 1 லட்சம் ரூபாயை நான் குடும்பத்திற்காக செலவழிக்கலாம். செலவழிக்கின்ற பொழுது நான் பொருள்களை வாங்குகிறேன், சேவைகளை அனுபவிக்கிறேன், அதன் மூலமாக விற்பனை கூடுகிறது, ஜிஎஸ்டி கூடுகிறது, அரசுக்கு வருவாய் கிடைக்கிறது, அரசாங்கம் இன்னும் வலிமையாக செய்ய முடிகிறது. நான் சிக்கனமாக இருக்க விரும்புகிறேன், இதில் ஒரு பகுதியை நான் சேமிக்கிறேன். சேமிப்பதன் மூலமாக அதற்குண்டான வரியெல்லாம் இதில் சேர்ந்து விடுவதனால் இதன் மூலமாக பண பலம் நாட்டிற்கு கூடுகிறது, எதிர்காலம் எனக்கு செழுமையாகிறது. ஏன்னா சேமிப்பு வந்து விட்டது, அதை நான் எதிர்காலத்திற்கு பயன்படுத்தலாம். இந்த சேமிப்பை நான் எங்கே வைக்கிறேன்? வங்கியில் வைக்கிறேன். வங்கி என்ன செய்கிறது? வியாபாரம் செய்பவர்களுக்கு கடன் கொடுக்கிறது. அப்போ 1 லட்சம் ரூபாய் என்கிட்ட ரிலீஃபாக கொடுத்தது. முன்னாடி இதில் ஒரு பெரிய தொகை, இந்த 12 லட்சம் ரூபாயில் ஒரு தொகை வரியாக போயிருக்கும். இப்பொழுது வரி போகவில்லை, அந்த பணத்தை நான் சேமிக்கலாம், அந்த பணத்தை குடும்ப மேம்பாட்டிற்காக நான் செலவழிக்கலாம். இது வருமான வரி 12 லட்சம் வந்ததுனால ஏற்பட்ட நன்மை. மூலதன ஆதாயம் என்பது கேபிட்டல் கெய்ன்ஸ், அதில் ஒரு மாபெரும் நன்மை நமக்கு நடந்திருக்கிறது. பழைய முறைப்படி, அதாவது போன வருடத்திற்கு முந்தைய வருடம் வரை, நான் 1980 ஒரு நிலத்தை வாங்குகிறேன். 2000 ஆண்டு அதனுடைய மதிப்பு என்ன, இப்பொழுது நான் விற்றால் அதனுடைய மதிப்பு என்ன, இதற்கு ஒரு காரணியை பயன்படுத்துவாங்க, ஒரு ஃபேக்டரை பயன்படுத்துவாங்க. 2000 அதனுடைய மதிப்பு 1 லட்சம் என்று வைத்துக்கொள்வோம். அது தற்போது 3.5 லட்சம் ஏறத்தாழ. அன்றைக்கு அதன் மதிப்பு 1 லட்சம், இன்றைக்கு அதனுடைய மதிப்பு 3.5 லட்சம். நான் 7 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன். இந்த வித்தியாசத்திற்கு 3.5-க்கும் 20% கட்டினேன். இப்போ அவர்கள் எனக்கு என்ன தந்திருக்கிறார்கள் அனுகூலம்? நான் 1 லட்சம் ரூபாய்க்கும் 7 லட்சம் ரூபாய்க்கும் இருக்கிற இந்த வித்தியாசத்திற்கு 12.5% கட்டினால் போதும் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது வித்தியாசத்திற்கு 20%-த்திலிருந்து 12.5% குறைந்து விட்டது. இது ஒரு பெரிய அனுகூலம். இதன் மூலமாக பலரும் நன்மை அடைந்திருப்பதை கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது. அதனால் நேரடி வரியின் மூலமாக வருமான வரியிலே 12 லட்சம் ரூபாய் என்பது சேமிப்பிற்கும் நல்ல முறை செலவழிப்பிற்கும் எனக்கு உதவி செய்வதன் மூலமாக எனக்கும் பலன், நாட்டிற்கும் பலம். கேபிட்டல் கெய்ன்ஸில் அதனுடைய விலை அதிகரித்திருப்பதனால் இந்த ஃபேக்டரைசேஷன் சொல்லக்கூடியது சமமாக எல்லா இடத்திலும் பதவாக இல்லாதான். அந்த ஃபேக்டரைசேஷன் பண்ணுற பொழுது சென்னைக்கும் அதே ஃபேக்டரைசேஷன், ஒரு கிராமத்துக்கும் அதே ஃபேக்டரைசேஷன், அப்படி இருந்தால் அது சரியாக இருக்காது. அதற்கு பதிலாக வாங்கிய விலை, விற்ற விலை, இரண்டுத்திற்கும் உங்களுக்கு நாங்கள் குறைத்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, போன வருடம் இந்த இரண்டிற்கு எது எனக்கு அனுகூலமானதோ, எது எனக்கு குறைவான வரியை தருமோ அதை நான் செலுத்தினா போறோம், அதையும் கொடுத்துருக்காங்க. ஆதலால் நிதி மேலாண்மையில் அரசாங்கமானது வருமான வரியில்

0: சரி, ஜிஎஸ்டி போன்ற மறைமுக வரியிலும் சரி, தனி நபரனுடைய வருமானத்தில் கூடுதலாக அவர் கையில் செலவழிப்பதற்கும் அல்லது சேமிப்பதற்கும் உண்டான பணத்தை பெருக்கி இருக்கிறது. அதன் மூலம் பலம் கூடுகிறது.
1: இப்ப வருமான வரி செலுத்துவதில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றங்கள் மூலம் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் எவ்வளவு நன்மை கிடைச்சிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க சார். கடந்த 12 ஆண்டுகள்ல நிதித்துறை சீர்திருத்தங்கள் எந்த அளவு மக்களுக்கு பயனளித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுல பெண்களுக்கு நிதி அதிகாரம் அளிப்பதுல இந்த சீர்திருத்தம் எந்த அளவுக்கு உதவி இருக்கு சார்?
0: 100 நாள் வேலை திட்டம், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகைகள், மங்கையருக்காக இருக்கக்கூடிய சிறப்பு சலுகைகள், திட்டங்கள், பெண்களுக்கு உண்டான திட்டங்கள், அந்த ஊதிய திட்டங்கள், ஊக்கத்தொகை திட்டங்கள், இவையெல்லாம் ஒவ்வொன்றாக கூடிக்கொண்டே வரும். வருங்காலத்தில் அவர்களுக்கு ஒரு தொகையை கொடுக்கின்ற பொழுது அதில் எப்படி வருமான வரி இல்லாமல் செய்வது, அதை எப்படி அவர்கள் பயனளியுள்ளதாக செய்து கொள்வது, உதவித்தொகை என்று கொடுக்கின்ற பொழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், பெண்கள் தங்களுடைய சுய உதவி குழுக்களின் மூலமாக வியாபாரத்தை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கிறது. கூட்டாக வியாபாரம் செய்வது என்பது கிராமப்புறங்களில் மிக பலமான ஒன்று. அதை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு நேரடியாக இப்போ இந்த யூபிஐ திட்டத்தின் மூலமாக பண பரிவர்த்தனை எல்லாமே பெண்களை ஊக்குவித்து கொண்டே வரும். அவர்களும் களத்தில் இறங்கி பணியாற்றக்கூடிய வலிமையை பெறுவார்கள். அதனால தான் பெண்களுடைய சக்தியை இந்த நாடானது எப்பொழுதும் போற்றிக்கொண்டே வந்திருக்கிறது. ஏன்னா அவங்க கான்ட்ரிபியூஷன் தான் மிக மிக முக்கியமானது. செலவு முழுக்க குடும்ப தலைவியிடம் இருக்கின்ற காரணத்தினால்தான் சேமிப்பு பெறுகிறது. உலகத்திலேயே மிக வலிமையான செல்வ நாடாக மறைமுகமாக இருப்பது இந்தியா தான். மேலை நாடுகளில் எடுத்துக்கொண்டிங்கன்னா வங்கிகள் ஏதோ ஒரு இடத்தில் மக்கள் நம்பிக்கை இழந்தால் வங்கிகள் கீழே விழுந்துவிடும். இந்தியாவில் வங்கி பலமாக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் பெண்களுடைய சேமிக்கும் குணம். அந்த பணத்தை முன்பு அவர்கள் வீட்டில் வைத்திருந்தார்கள், தற்பொழுது வங்கியிலே வைத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு பலத்தை கூட்டுகிறது. பெண்களுக்கு உண்டான உதவித்தொகைகளெல்லாம் கிடைக்கிற போது அவர்களுக்கு உண்டான கம்பீரமும் சுயமாக காலில் நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவர்களுக்கு கிடைத்துவிடும். நாடெங்கிலும் சுய உதவி குழுக்கள் பெருகி வந்து கொண்டே இருக்கின்றன. கூட்டு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் பெண்கள் மிக ஈடுபாட்டோடு ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் மூலமாக ஏற்படுகின்ற வியாபாரம் நமக்கு பலமாக இருக்கிறது. மெல்ல மெல்ல விவசாயத்திலும் அவர்களுடைய பங்கு அதிகரிக்கக்கூடும். இதன் மூலமாக மண்ணினுடைய மனமானது சேமிப்பின் மூலமாகவும் பொருளாதாரத்தின் மூலமாகவும் வரும். செலவழிப்பதும் குடும்ப தலைவிகள் தான். அதன் மூலமாகத்தான் பொருளாதாரம் இயங்குகிறது. வெறும் சேமிப்பு மட்டும் போராது, செலவும் தேவைப்படுகிறது. அது பயனுள்ள செலவாக இருப்பதை நிர்ணயிப்பது அவர்களாக இருப்பதனால் நாட்டின் பலம் அவர்களிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும்.
1: ஓகே சார், பெண்களுக்கு நிதி அதிகாரம் அளிப்பதில் இந்த நிதித்துறை சீர்திருத்தம் எவ்வாறு உதவி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க சார். அடுத்ததான் டிஜிட்டல் ருபி அப்படின்னு சொல்றாங்களே சார், அந்த டிஜிட்டல் ருபி அப்படின்னா என்ன, அது எவ்வாறு ஒரு தனி நபருக்கு பயன்படுது சார்?
0: டிஜிட்டல் ருபி அது இன்னும் மக்களிடம் முழுமையாக சென்று அடையவில்லை. இப்போ நம்மளுடைய கணக்கில் பணம் இருக்கிறது, ஒரு கடையில் போய் ஒரு பொருளை வாங்குகிறோம், கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறோம், நம்முடைய கணக்கிலிருந்து ஒரு செயலியின் மூலமாக அவருக்கு பணம் அனுப்பிடுறோம். டிஜிட்டல் ருபி என்பது அரசு வெளியிடக்கூடிய அத்தனை தாள் நாணயம், உலோக நாணயம், 8 அணாவிலிருந்து 2000 ரூபாய் வரை, இது வரையில் அந்த நோட்டை நோட்டு வடிவிலேயே நம்முடைய கணக்கில் வச்சுக்கலாம். நம்முடைய கணக்கிலிருந்து ஒரு வேலட் இருக்கு, இந்த நோட்டுகளையே வைத்துக்கலாம். 2000 ரூபாயில் 2 நோட்டு, 500 ரூபாயில் 4 நோட்டு அப்படின்னு 1 ரூபாய் வரைக்கும் வைத்துக்கொள்வதற்கு வழி இருக்கிறது. அதிலிருந்து அப்படியே நாம் செலவழிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வருகின்ற காலத்தில் அப்படியே நம்முடைய மணிப்பர்ஸுக்குள்ளே இருக்கிற பணம் மாதிரியே இதற்குள்ளே வைத்து கொண்டு அதை அப்படியேவும் நாம் செலவழித்து வருவோம். மொத்தமாக ஒரு 50 ரூபாய் 70 ரூபாய் 78 ரூபாய் என்று செலவழிப்பதற்கு பதிலாக பணமாக நாம் வைத்து கொள்ளக்கூடிய வழியும் வரும். அது அதே நிறத்திலும் இருக்கும். அது இப்பொழுது சிறிய அளவிலே தொடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. வருங்காலத்தில் அதன் மீது ஒரு விதமான ஈர்ப்பு மக்களுக்கு ஏற்பட்டு எல்லா மக்களும் அதை பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்.
1: டிஜிட்டல் ரூபாய் பத்தி மக்களுக்கு புதிய தகவல்களை சொன்னீங்க சார். இந்த நிதி சீர்திருத்தம் கிராமப்புற பகுதிகளில் அப்புறம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த

0: இது எந்த அளவுக்கு உதவிகரமாக இருந்திருக்கு சார்?
1: 50 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமப்புறங்களில் எல்லா கிராமப்புறங்களிலும் இருந்தது அஞ்சல் துறை மட்டுமே, அஞ்சல் அலுவலகம் மட்டுமே. கொஞ்சம் பெரிய கிராமமாக இருந்தால் அங்கே ஒரு வங்கி இருக்கும். இப்பொழுது வங்கிகள் எல்லா இடங்களிலும் வந்து விட்டது. அஞ்சல் துறை பின்கோடு எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அரசாங்கத்தினுடைய டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமாக ஒரு கிராமத்தை நம்மால் அடைய முடிகிறது என்றால் அங்கு எல்லாவற்றையும் கொண்டு போய் சேர்த்து விட முடியும். இப்போ வேறு ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு தீர்வை இந்த இடத்திற்கு எப்படி கொண்டு வர முடியும் என்று பார்க்கலாம். ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு மாணவனுக்கு எலக்ட்ரிசிட்டி மாத்திரம் இருந்துட்டா அவன் தன்னுடைய கணினியில் எல்லா பாடத்தையும் தெரிந்து கொள்ள முடிவதை போன்று கிராமத்தில் மக்கள் பணத்திற்கு தங்களுடைய வங்கி கணக்கிற்கு நடக்கவே வேண்டிய அவசியம் இல்லாமல் செய்ய முடியும். அதுதான் இப்பொழுது கிடைத்திருக்கிற நிதி மேலாண்மை. வங்கிகளிலே பேங்கிங் கரஸ்பாண்டன்ட் என்று ஒரு பதவி உண்டு. அவர் ஒரு நபர், அவர் வங்கி அதிகாரி. வங்கியிலிருந்து பெட்டியில் பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு வீட்டுக்கு வருவார். நம்மிடம் இருக்கக்கூடிய பாஸ் புத்தகத்தை வாங்கி கொண்டு, நம்மிடம் பணத்தை பெறுவதற்குண்டான படிவத்தில் கையெழுத்து வாங்கி கொண்டு நம்மகிட்ட பணத்தை கொடுத்துட்டு போவார். இப்படி பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே எதிர்காலத்தில் இருக்காது. எதாக இருந்தாலும் மொபைல்லேருந்து பணத்தை மாற்றுற மாதிரி இருக்கும். பண பரிவர்த்தனை கிராமத்தினுடைய ஒரு வீட்டிற்குள் போய்விட்டால் அனைத்தும் மிக வேகத்தோடு நடந்துவிடும். எல்லா கிராமத்துக்கும் மின்சாரம் வந்தாச்சு, இது இன்னும் எளிதாக ஆகிவிடும். எல்லா கிராமத்திற்கும் கல்வியும் சென்று அடைந்து விட்டது. ஆதலால் பொருளாதாரத்தினுடைய தாக்கம், அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்ய முடியும். ஆதலால் பொருளாதாரம் வளர்வதற்கு மின்னணு சாதனங்களின் மூலமாக நிதி பரிவர்த்தனை என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.
0: இந்த நிதி சீர்திருத்தம் மக்களின் வாழ்க்கை தரத்தையும் கிராமப்புற பகுதிகளையும் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத சொன்னீங்க சார். உலக அளவில் இந்தியா முன்னணி டிஜிட்டல் பொருளாதார நாடாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிதி சீர்திருத்தத்தினால என்னென்ன ஏற்பட்டிருக்கு சார்?
1: ஏற்றுமதி அதிகமாகற பொழுது நாம இன்னொரு முன்னேற்றத்திற்கு போவோம். ஏற்றுமதிக்கு உண்டான பொருள்கள் நம்மிடம் இருக்கின்றன, அதற்குண்டான சேவைகள் நம்மிடம் இருக்கின்றன. தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம். மேலை நாட்டில் ஒருத்தரை நாம் எப்படி நம்புறது, ஏற்றுமதி எப்படி செய்கிறதுன்ற பயங்கள் எல்லாம் இருக்குது. இவையெல்லாம் இந்த தொடர்பு சாதனங்கள் அதிகமாக அதிகமாக பரிவர்த்தனைகள் சரியான முறையில் நடக்க நடக்க நாம் உலக அளவிலே மிகப்பெரிய இடத்தை அடைய முடியும். நம்முடைய பொருள்களுக்கு மேலை நாட்டில் டிமாண்ட் இருக்கு. இப்போ உதாரணமாக தேங்காயினுடைய ஓட்டை எடுத்துக்கொள்ளும். தேங்காய் ஓட்டின் மூலமாக பல அலங்கார பொருள்களை நம்மால் உருவாக்க முடியும். தேங்காய் ஓடு கிராமப்புறத்தில் தற்பொழுது ஒரு எரிபொருளாக பயன்படுகிறது. ஆனால் அதையே நாம் மாற்றி அமைக்க முடியும். ஆனால் ஏற்றுமதி யார்கிட்ட அனுப்புறது, யார் மூலமாக செல்வது, இதுவெல்லாம் தொடர்பு சாதனங்கள் நமக்கு இப்போ வர வர கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கவர்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வரைய வர இந்த பொருள்கள் எல்லாம் அவர்கள் மூலமாக ஏற்றுமதியாகும். பணத்துக்கு பயப்பட வேண்டாம். நாம் உள்ளூரில் ஒருத்தர் கொடுக்க போகிறோம், அவங்க ஏற்றுமதி செய்ய போகிறாங்க, பணம் தானாக வந்து சேரப்போகிறது. இப்படிப்பட்ட கலைப்பொருள்கள், அற்புதமான விலை பொருள்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்குது. இதுகாரம் இதையெல்லாம் ஏற்றுமதி செய்ய முடியாமல் நாம் இருந்தோம். ஏன் ஏற்றுமதியை நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா, அதில் தான் விற்பனை தொகையும் அதிகம், லாபமும் கூடுதல்.
0: நிதித்துறையில் சீர்திருத்தங்கள் காரணமாக உலக அளவில் இந்தியா முன்னணி டிஜிட்டல் பொருளாதார நாடாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் குறித்து சொன்னீங்க. அடுத்து நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு நிதித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் எந்த அளவுக்கு வழிவகுத்தது சார்?
1: எல்லோரையும் உள்ளடக்கிய என்பதுதான் எப்பொழுதும் வெற்றி பெறும். பல்வேறு விதமான மொழிகள் பேசக்கூடிய, பலவிதமான கலாச்சார தாக்கம் இருக்கக்கூடிய நம் நாட்டில் மிகப்பெரிய பலம் இருக்கிறது. ஏற்றுமதிக்கு உண்டான, இறக்குமதி தேவைக்குண்டான பொருள்கள் எல்லாம் இருக்கிறது. கைகள் இருக்கின்ற இடத்துல தான் ஒரு உற்பத்தியினுடைய சக்தி இருக்கும். சீனா மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுடைய

0: மக்கள் தொகை. மக்கள் தொகைக்கு வேலையை கொடுத்து விட்ட காரணத்தினால் பொருளாதாரம் உயர்ந்து விட்டது. ஒரு காலத்தில் சீனாவினுடைய மக்கள் தொகை என்பது அவர்களுடைய பொருளாதாரம் தாங்காத ஒன்று என்று நினைத்திருந்தோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய பார்வையை மாற்றிக்கொண்டு மக்கள் தொகையை பலமாக மாற்றிவிட்டார்கள். இதைப்போல் நம்மாலும் செய்ய முடியும். எல்லோரையும் உள்ளடக்கி அனைவருக்கும் வேலை வாய்ப்பையும் அல்லது பங்களிப்பையும் கொடுத்து அதன் மூலம் தேவைப்படுகின்ற பணத்தை உடனடியாக கொடுத்தோம் என்றால் வேலைக்கு வரமாட்டேன்னு யார் சொல்லுவாங்க? எல்லாரும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான பொருளை எங்கு விற்க முடியும் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பொருள் போனால் பணம் வருமா என்கின்ற சந்தேகம் இருக்கிறது. இப்படி எல்லோரையும் சேர்க்க முடிந்தால், யார் எங்கு இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தால், ஒருவர் தன்னை ஒரு இடத்தில் பதிவு செய்து கொண்டால், அதற்காக அவருக்கு ஒரு எண் கொடுக்கப்பட்டு விட்டால், இப்போ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறாருன்னா உத்தியோக ஆதாரம்னு ஒன்று வாங்குறாரு. உத்தியோக ஆதாரம் வாங்கினாருன்னா அவரை பற்றி எல்லா விவரமும் இருக்கிறது என்று அர்த்தம். அப்பொழுது வியாபாரம் நாம் செய்வோம். அது நாட்டினுடைய பொருளாதாரத்தை பலப்படுத்தும்.
1: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்ட நிதி சீர்திருத்தத்தின் வாயிலாக நாட்டின் பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. மேலும் தனி மனிதரோட முன்னேற்றம், ஏழை மக்களோட முன்னேற்றம், கிராம பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை நிகழ்ச்சியில பங்கேற்று விளக்கமா சொன்னீங்க. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.
2: செய்திச்சுடர் நிறைவடைகிறது.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், வழங்குபவர் எம் செல்வராஜ். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். செல்லமே செல்வமே, செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சியின் 2 பகுதி. நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நல பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள். சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் முனைவர் பி செல்வராஜ் அவர்களின் உரை. 8:05 திரைகானம் கேட்கலாம். 9:15 திரைகானம். 8:30 சிரிப்போம் சிந்திப்போம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் முனைவர் மா கி ரமணன் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள். 9:30 அறிவியல் நேரம். பெண்களும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் இ கங்கா தேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்று முதல் பகுதி இடம்பெறுகிறது. 10:00 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்கள் பலம் வரும். நாளைய நிகழ்ச்சிகள் காலை 6:10 என்னைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம், தொடர்ந்து வானிலை. 7:00 புத்தம் புது காலை. 4 அறிவோம் பாரம்பரிய கலை குடக்கூத்து. எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் சா செந்தில் ஆண்டவன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்றுநர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம். நம்பர் பிளேட் இல்லா வாகனங்களுக்கு

0: ஒரு செக். குன்றில்குமார் அவர்கள் எழுதிய செய்தி, கோவை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 8:02-8:45 திரைகாணும். காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் குறித்து விளக்குபவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநர் கோயம்புத்தூர் இ அறவாழி அவர்கள். 9:00 அரங்கிசை சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை. டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 12:10 சங்கீத சாரல் ஜி ஆர்த்தி அவர்களின் பாட்டு, பி ஞானதேவ் அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் டிஜி யாத்ரா திட்டம், விமான நிலையங்களில் பயன்படுத்தும் முக அடையாள தொழில்நுட்ப செயலி குறித்த தகவல்களை கேட்டு பயன்பெறலாம். நாளை இரவு 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் வி கார்த்திகேயன் அவர்கள். இனி வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 40.7°C, இயல்புக்கு 3.4° அதிகம். குறைந்த அளவு 31.4°C, இயல்புக்கு 3.9° அதிகம். மாலை 5:30 பதிவானபடி ஈரப்பதம் 37%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 40.4°C, இயல்புக்கு 3.4° அதிகம். குறைந்த அளவு 30.6°C, இயல்புக்கு 2.6° அதிகம். ஈரப்பதம் 73%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பம் மிகுந்திருக்கக்கூடும். சில இடங்களில் மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. வெப்பநிலை அதிகளவு 39-40°C ஆகும். குறைந்த அளவு 30-31°C ஆகவும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 km வேகத்திலும், பலத்து 60 km வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Anuja Kumar. The Ministry of External Affairs today acknowledged several reports of severe police brutality in Pakistan-occupied Kashmir, in which several protesters have been killed and many injured. It added India hopes that the international community will hold Pakistan accountable for its misdeeds and abuses. Addressing the media in New Delhi, External Affairs spokesperson Randhir Jaiswal said that New Delhi continues to see a pattern of fake news and videos emanating from Pakistan. Mr. Jaiswal described them as a desperate attempt by Pakistan to cover up its own failings and deflect attention away from its human rights abuses.
2: A pattern of fake news and videos emanating from Pakistan. It is a desperate attempt by Pakistan to cover up its own failings and deflect attention away from its human rights abuses. There are several reports of police brutality in Pakistan-occupied Kashmir, in which several people have been killed. There are several more who have been injured. We hope the international community will hold Pakistan accountable for its misdeeds and its abuses.
1: Over 30 people have been killed and around 200 others have been injured in clashes between protesters and security forces in Pakistan-occupied Jammu and Kashmir. Union Home Minister Amit Shah today inaugurated the Land Port Management System, Vinimay, in New Delhi to digitize and streamline cargo processing and passenger movement across India's land borders. Addressing the gathering, Mr. Shah said, the initiative marks a significant step towards building a modern and technology-driven border management system. He said the platform is aligned with the vision of Viksit Bharat 2047 and will strengthen trade facilitation, connectivity and national security.
3: कि लैंड पोर्ट का तेजी से विकास होने के बाद
4: आफ्टर द रैपिड डेवलपमेंट ऑफ द लैंड पोर्ट नॉट ओनली हैज ट्रेड इंक्रीज्ड बट सिक्योरिटी हैज आल्सो बीन इंश्योर्ड इट हैज हेल्प ट्रांसफॉर्म इलीगल ट्रेड इनटू लेजिटिमेट ट्रेड इन द विजन ऑफ ऑल राउंड डेवलपमेंट ऑफ बॉर्डर एरियाज वेयर माइग्रेशन वॉज द बिगेस्ट प्रॉब्लम द लैंड पोर्ट्स हैव मेड अ वेरी इंपॉर्टेंट कॉन्ट्रीब्यूशन इन एड्रेसिंग दिस एज वेल
3: लैंड पोर्ट ने बहुत महत्वपूर्ण योगदान दिया है.
1: Defence Ministry has approved the establishment of a 250 megawatt solar power project with battery energy storage system BESS at Sitapur in Uttar Pradesh.

பூங்குழலி தற்செயலாக ஒட்டுக்கேட்ட விஷயங்கள் அவளுக்கு பெருந்திகிலை உண்டு பண்ணிவிட்டன. பொன்னியின் செல்வரை எத்தனை வித அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன என்பதை எண்ணியபோது அவளுடைய கைகால்கள் நடுங்கின, கண்கள் இருண்டன, தொண்டை வறண்டது, உள்ளம் குழம்பியது. தான் விட்டுவிட்டு வந்த படகை உடனே போய் சேர வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் வலியதாக முன்னின்றது. படகை விட்டு வந்த திசையை நோக்கி விரைந்து சென்றாள். இளவரசர் கொடிய விஷ ஜுரத்தினால் பீடிக்கப்பட்டிருந்தார். அவரை சிறைப்பிடித்து போவதற்கு பழுவேட்டரையர் காத்திருந்தார். அவரை கொன்றுவிடுவதற்கு கொலையாளிகள் காத்திருந்தனர். அவர்களுக்கு துணையாக இந்த பெண்ணுரு கொண்ட மோகினி பிசாசு இருந்தது. பார்த்திவேந்திரனும் அவளுடைய மாய வலையில் விழுந்து விட்டான். இளவரசரை தான் அழைத்துச் சென்று பத்திரமாக வைத்திருக்கலாம் என்று எண்ணிய மறைந்த மண்டபம் கூட இவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. இவ்வளவு அபாயங்களிலிருந்தும் இளவரசரை பாதுகாக்கும் பொறுப்பு தன் தலையில் சுமந்திருப்பதாக பூங்குழலி உணர்ந்தாள். ஆகையினாலேயே அவளுடைய மூளை குழம்பிற்று. இதுகாரும் அவளுடைய வாழ்நாளில் என்றுமில்லாத ஓர் அனுபவம் நேர்ந்தது. அதாவது காட்டில் வழி தவறிவிட்டோமோ என்ற பீதி உண்டாயிற்று. சுற்றி சுற்றி புறப்பட்ட இடத்துக்கே வந்து கொண்டிருக்கிறோமோ என்ற எண்ணம் தோன்றியது. அப்படி சுற்றி வரும்போது இளவரசரின் எதிரிகள் யாரேனும் எதிர்பட்டு விட்டால் என்ன செய்வது? அவர்களுக்கு என்ன சமாதானம் சொல்வது? எப்படி அவர்களிடமிருந்து தப்பித்துச் செல்வது? இல்லை இல்லை, சரியான வழியிலேதான் வந்திருக்கிறோம். இதோ கால்வாய் தெரிகிறது. படகை விட்டு வந்த இடம் அதோ அந்த மூலையில் இருக்கிறது. பூங்குழலி அவ்விடத்தை நோக்கி பாய்ந்து ஓடினாள். அவளுடைய நெஞ்சு அடித்து கொள்ளாமல் நின்றுவிட்டது. ஏனெனில் அவள் விட்டிருந்த இடத்தில் படகை காணவில்லை. ஐயோ, படகு எங்கே போயிருக்கும்? ஒருவேளை தான் இல்லாத சமயத்தில் பழுவேட்டரையர் ஆட்கள் இங்கே

0: ஏய வந்திருப்பார்களோ? வந்து இளவரசரையும் வந்தியத்தேவனையும் சிறைப்பிடித்துக் கொண்டு போயிருப்பார்களோ? அப்படி நடந்தால் கூட பாதகமில்லை, அதைவிட பயங்கரமான சம்பவம் நிகழ்ந்திருக்குமோ? வந்தியத்தேவன் இளவரசரை தூக்கி கொண்டு மறைந்த மண்டபத்தை தேடிப்போயிருப்பானோ? அப்படியானால் அங்கே கொலைஞர்கள் காத்திருப்பார்களே. அடடா, என்ன தவறு செய்து விட்டோம்! அந்த மறைந்த மண்டபத்துக்கு உடனே போய் பார்க்க வேண்டும் என்ற பரபரப்பு பூங்குழலியின் மனத்தில் குடிகொண்டது. காட்டு வெளியில் ஓட்டம் பிடித்து ஓடினாள். மறுபடியும் அந்த பழைய சந்தேகம், வழி தவறிவிட்டோமோ என்ற சந்தேகம், சுற்றி சுற்றி வருகிறோமோ என்ற மயக்கம். அது என்ன? ஐயோ, அது என்ன? ஏதோ காலடி சத்தம் போல் இருக்கிறதே, யாரோ நம்மை தொடர்ந்து வருவது போல இருக்கிறதே. யாராயிருக்கும்? எதற்காக இருக்கும்? ஒருவேளை அந்த பயங்கர மந்திரவாதிதானா? அப்படியானால் ஏன் பயப்பட வேண்டும்? இடுப்பில் சொருகியுள்ள கத்தியை எடுத்துக்கொண்டால் போயிற்று. யாராயிருந்தால்தான் என்ன? எதற்காக ஓட வேண்டும்? இல்லை இல்லை, ஓட வேண்டியதுதான். இந்த சமயம் யாருடனும் சண்டை பிடிக்கும் சமயமன்று. கையில் வலிவு இல்லை, கத்தியும் குறிதவறி போகும். உயிரை எப்பாடுபட்டாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நமக்கு இத்தருணம் ஏதேனும் நேர்ந்தால் இளவரசருடைய கதி யாதாகும்? முன்னமே அந்த வந்தியத்தேவன் எச்சரித்தானே, உயிரை பத்திரமாய் காப்பாற்றிக் கொண்டு வருவதாகச் சொன்னோமே, அதை நிறைவேற்ற வேண்டியதுதான். பூங்குழலி மேலும் மேலும் நெருக்கமான காட்டில் புகுந்து ஓடினாள். ஆனால் துரத்தி வந்தவன் மேலும் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். பூங்குழலி போன வழியில் மரங்களிலிருந்த பட்சிகள் அலறி புடைத்துக் கொண்டு ஓடின. வளைகளிலிருந்து நரிகள் கிளம்பி ஓடின. தூங்கிய காட்டுப்பன்றிகள் விழித்தெழுந்து விழுந்தடித்து ஓடின. மான் ஒன்று விற்றென்று பாய்ந்து வந்து அவள் மேலேயே இடித்து புடைத்துக் கொண்டு ஓடியது. இவ்வளவுக்கும் மத்தியில் பின்னால் தொடர்ந்து வந்தவன் விட்டபாடாக இல்லை. அவனுடைய காலடி சத்தமும் அவன் ஓடியதால் பெருமூச்சு விடும் சத்தமும் கேட்டுக்கொண்டே இருந்தன. பூங்குழலி ஓடி ஓடி சலித்துப் போனாள். அந்த சலிப்பு அளவில்லாத கோபமாக மாறியது. வருகிறவன் யாராயிருந்தாலும் அவனை ஒரு கை பார்த்து விடுவது என்று முடிவு செய்தாள். பூங்குழலி கோபத்துடன் ஓடுவதை நிறுத்தி திரும்பி நின்ற அதே சமயத்தில் இருள் சூழ்ந்த அக்காட்டகத்தே ஓர் இனிய கீதம் எழுந்தது. பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே. அந்த குரல் சேந்தன் அமுதனுடைய குரல் என்பதை பூங்குழலி உடனே அறிந்து கொண்டாள். கலகலவென்று சிரித்தாள். காலடி சத்தம் வந்த திசை வேறு என்பதை கூட அச்சமயம் அவள் மறந்து போனாள். அத்தான், நீதானா? ஆமாம் பூங்குழலி, நானேதான். எங்கே இருக்கிறாய்? இப்படி வா, இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே சேந்தன் அமுதன் அவள் முன்னால் வந்தான். நன்றாய் என்னை பயமுறுத்தி விட்டாய். எதற்காக இப்படி என்னை தொடர்ந்து வந்தாய்? பூங்குழலி, உன்னை பார்ப்பதற்காகவும் உன் இனிய கானத்தை கேட்பதற்காகவும் தஞ்சையிலிருந்து பல நாள் பிரயாணம் செய்து வந்தேன். இங்கே வந்த பிறகும் உன்னை காணாமல் இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தேன். தற்செயலாக உன்னை பார்த்துவிட்டு தொடர்ந்து ஓடி வந்தேன். ஏன் அப்படி ஓடினாய்? எங்கே, ஒரு கீதம் பாடு கேட்கலாம். பாடுவதற்கு நல்ல இடம், அதைவிட நல்ல சந்தர்ப்பம். நீ பாடாவிட்டால் நானே இன்னொரு பாட்டு பாடுகிறேன். இந்த காட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் மிருகங்களையெல்லாம் விழித்தெழுந்து ஓடச் செய்கிறேன் பார்.
1: பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா.
0: போதுமத்தான், கொஞ்சம் பாட்டை நிறுத்து. அப்படியானால் நீ பாடுகிறாயா? இவ்விதம் இறைந்து கேட்டுவிட்டு சேந்தன் அமுதன் உடனே மெல்லிய குரலில், பூங்குழலி, உன்னை தொடர்ந்து இன்னொருவன் வந்து கொண்டிருந்தான். உனக்கு எச்சரிக்கை செய்வதற்காகவே சத்தம் போட்டு பாடினேன். அவனுக்கும் உன் அண்ணன் மனைவிக்கும் இன்று சாயங்காலம் ஏதோ ரகசிய சம்பாஷணை நடந்தது. அவன் யார் என்று உனக்கு தெரியுமா? என்றான். பிறகு மீண்டும் உரத்த குரலில்,
2: என்ன சொல்லுகிறாய்? நீ பாடுகிறாயா? நான் பாடட்டுமா? சிவபெருமான் சுடுகாட்டில் ஆடினார், நீ வெறுங்காட்டில் பாடக்கூடாதா? என்று இறைந்தான்.
0: இதோ பாடுகிறேன், கோபித்துக் கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு பூங்குழலி அடுத்து வருமாறு பாடினாள்.
1: பறக்கும் எம் கிள்ளைகள் பாடும் எம் பூவைகள் அரக்கண் எனத்தகும் அடிகள் ஆரூரை மறக்ககில்லாமையும் வளைகள் நெல்லாமையும் உறக்கமில்லாமையும் உணர்த்த வல்லீர்களே.
0: இவ்விதம் பாடிவிட்டு மெல்லிய குரலில், அமுதா, நான் வந்தது உனக்கு எப்படி தெரியும்? என்று கேட்டாள். பூங்குழலி, கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து படகு வருவதை பார்த்தேன். நீயாக இருக்கலாம் என்று உத்தேசமாக எண்ணி இங்கே உன்னை தேடி வந்தேன். அதே சமயத்தில் பழுவூராட்கள் சிலரும் இந்த பக்கம் வந்தார்கள். படகில் உன்னை காணவில்லை. ஆனால் என் நண்பன் வல்லவரையனையும் இளவரசரையும் பார்த்தேன். வல்லவரையனிடம் பழுவூராட்கள் வருவது பற்றி கூறினேன். பிறகு இளவரசரை நாங்கள் இருவரும்

0: தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம். ஐயோ, என்ன தவறு செய்து விட்டீர்கள்? படகு என்னாயிற்று?
1: படகை யாராவது பார்த்தால் சந்தேகம் ஏற்படும் என்று ஓடை நீரில் கவிழ்த்து விட்டோம்.
0: ஏன் பூங்குழலி, பாட்டை ஏன் நிறுத்திவிட்டாய்?
1: மிச்சத்தையும் பாடு என்று பிற்பகுதியை உரத்த குரலில் கூறினான் சேந்தன் அமுதன்.
0: மறந்துவிட்டது அமுதா, இந்த கோடிக்கரை குழகரை பற்றி ஒரு பாடல் உண்டே, உனக்கு அது நினைவிருக்கிறதா?
1: நினைவிருந்தால் பாடு.
0: ஓ, நினைவிருக்கிறது
1: என்று சேந்தன் அமுதன் இறைந்து சொல்லிவிட்டு பாடினான்.
2: கடிதாய் காற்று வந்தற்ற கரை மேல் குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ, கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர், அடிகள் உமக்கார் துணையாக இருந்தீரே.
1: பாட்டு முடிந்தவுடனே பூங்குழலி, அத்தான், என்னை தொடர்ந்து வந்தவன் போய்விட்டானா, பக்கத்தில் மறைந்து நின்று கொண்டிருக்கிறானா என்று மெல்லிய குரலில் கேட்டாள்.
0: நாம் இங்கே நின்ற பிறகு காலடி சத்தம் கேட்கவில்லை. அவன் இங்கேதான்,
1: பக்கத்தில் எங்கேயோ மறைந்து நிற்க வேண்டும். அவன் யார் என்று உனக்கு தெரியுமா?
0: பூங்குழலி இறைந்து, ஆ, தெரியாமல் என்ன, நன்றாய் தெரியும். கோடிக்கரை ஆந்தைகளை பற்றி சுந்தரர் பாடியிருப்பதுதானே, இதோ கேள். காடேன் மிகவால் இது காரிகை அஞ்ச கூடிப்பொந்தில் ஆந்தைகள் கூகை குழற, வேடித்துண்டர் சாலவும் தீயர் சழக்கர் கோடி குழகா விடங்கோயில் கொண்டாயே.
1: பார்த்தாயா அமுதா, சுந்தரமூர்த்தியின் காலத்தில் ஆந்தைகளும் கூகைகளும் இன்று போலவே இக்காட்டில் கத்தியிருக்கின்றன. ஆனால் இப்போது இக்காட்டில் மனிதர்கள் கூட ஆந்தைகள் போல சத்தமிடுகிறார்கள். சற்று முன் அத்தகைய குரல் ஒன்று கேட்டேன். அந்த தீய சழக்கர் யாராக இருக்கும் என்று உனக்கு ஏதாவது தெரியுமா?
0: இப்படி உரத்த குரலிலேயே பூங்குழலி கேட்டாள்.
1: கேட்டுவிட்டு,
0: எனக்கு அம்மாதிரி கத்த வருகிறதா என்று பார்க்கிறேன். ஆந்தை குரல் மாதிரி இருக்கிறதா, நீயே கேட்டு சொல்லு என்றாள்.
1: பின்னர் ஆந்தை மாதிரியே மூன்று தடவை குரல் கொடுத்தாள்.
0: அப்படியே ஆந்தை குரல் மாதிரியே இருக்கிறது. தேனினும் இனிய குரல், தெய்வீக கீதங்களை பாடுவாயே, இதை எங்கே கற்றுக்கொண்டாய் என்று அமுதன் கேட்டான்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: அருள்மொழிவர்மன கடல் கொண்டது என்பதில் நந்தினிக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ரவிதாசனோ ரெண்டு பகைவர்களும் ஒரே நாளில் பலியாகிட்டதாக உறுதியா சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நந்தினியின் கவலையெல்லாம் ராக்கமாளி நாத்திய பத்தி தான். பூங்குழலி அவனுக்கு தெரியுமான்னு கேட்குறான். நல்லா தெரியும், அவளும் சுழற்காற்றில் போயிருப்பா என்கிறான் மந்திரவாதி. சற்று முன்னால ராக்கம்மா ஒரு படகுல ரெண்டு மூணு பேர் இருந்ததை பார்த்ததாக இளையராணி சொன்னதும் ரொம்ப அலட்சியமா, அப்போ நீங்கள் எல்லாரும் புறப்படுங்க, மேலே ஆக வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன்னு ரவிதாசன் சொன்னதையும் கேட்டோம். பொதுவாக எந்த நிலையிலையும் மனம் தளராத பூங்குழலிய இந்த உரையாடல் எந்த அளவுக்கு பாதிச்சிட்டுதுங்கிறத பார்த்தோம். பதற்றத்தோடு ஓடி வர்றா, வழி தவறிட்டோமோன்னு குழப்பம் வேறு, அடுத்தடுத்து பரபரப்பான சம்பவங்கள். நேர்களே, நம்பிக்கை இழந்த நிலையில் ஒரு வகை வெறித்த நிலைக்கு ஆளாயிடுறது மனித இயல்பு. பூங்குழலி இந்த நிலைக்கு வந்திருந்த போது இன்னொரு திருப்பத்தை கொண்டு வந்துட்டார் கல்கி. அத்தானும் மாமன் மகளும் உரத்த குரல்லையும் மெல்லிய குரல்லையும் பேசி நம்மையும் அழுத்தத்திலிருந்து விடுவிக்கிறாங்க. நாகத்தீவுக்கு பக்கத்துல மயில போல ஒலி எழுப்பினானே வந்தியத்தேவன், நினைவு இருக்குதா? நல்லது. இந்த பகுதியில் இடம்பெற்ற சில குறிப்புகள். தம்பிரான் தோழர்னு குறிப்பிடப்படுற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னார் மேனியனேங்கிற திருப்பாட்டில் திரு மழபாடியுரை இறைவனை போற்றி பாடுறார். அன்னை வடிவானவனே, உன்னை அன்றி வேற யாரை நினைப்பேன்? பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா, இறைவனே அடி எடுத்து கொடுக்க சுந்தரர் பாடின முதல் திருப்பதிகம். தலம் திருவெண்ணை நல்லூர். எப்போவோ உனக்கு அடிமை ஆயிட்டேன், இப்போ அடியவன் அல்லேன்னு எதிர் வழக்கு ஆடுறது பொருந்துமா ஐயா? பறக்கும் எம் கிள்ளைகள். திருவாரூர் பெருமானிடம் காதல் கொண்ட ஒருத்தி கிள்ளைகளையும் அதாவது கிளிகளையும் பூவைகளையும் அதாவது நாகனவாய் பறவைகளையும் அழைச்சு இந்நிலையை அவருக்கு உணர்த்துங்கன்னு சொல்ற மாதிரி சுந்தரரின் இந்த திருப்பதிகம் அமைஞ்சிருக்குது. உத்தேசம் கருத்து அளவில் இட்ட திட்டம், சுருக்கமா தீர்மானம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார், கோடி குழகரே, கடற்காற்று கடுமையா வீசுது, இந்த கடற்கரையில உமக்கு யாரையா துணை, இப்படி தனியா இருக்கீங்களே, சௌகரியமா வேற இடத்துல இருக்கக்கூடாதா

0: எற்றுதல்னா மோதுதல். கோடிக்கரையில இருக்கிற அழகனே, இந்த காடு ரொம்ப பெருசு, இந்த சூழல் உன் தேவிக்கு அச்சம் தருது, இங்க இருக்கலாமா? இப்படி கவலைப்படுறார் சுந்தரர். காடேல் மிக வாலிது இந்த தொடருக்கு, நீ வழக்கமா இருக்கிற காடு இதை விட சிறந்ததுன்னு பொருள் கொள்ளலாம். சழக்குங்கிற சொல் குற்றம்ங்கிற பொருளிலும் வரும். சழக்கர் குற்றவாளிகள். ஒளிஞ்சு ஒட்டு கேட்பவனுக்கு இது அழைப்பு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
3: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-64-58, 044-249-8-64-58.
2: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com, agnchn1@gmail.com.
4: நேரம் 6:24:20. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். பராசக்தி திரைப்படத்தில் ஜி.வி. பிரகாஷ்குமார் பாடியுள்ள பாடல்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை 6:40 மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி.ஆர். பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ் பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல். முருகன் கூறியுள்ளார்.

0: பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார்.
1: இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிற காவல் நடவடிக்கையில இந்த படை முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை

0: முக்கிய பங்கு வகிக்கும். ஃபீல்ட் ஒர்க்ஸ் அண்ட் பிரிவென்டிவ் ஆக்ஷன்ஸ்ல இந்த படை ஈடுபடுறதால அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் எல்லாம் வழக்கு விசாரணையிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர்றதிலையும் இன்னும் அதிக கவனம் செலுத்த முடியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வாயிலாக பெட்ரோல் முறை அறிமுகப்படுத்தப்படும்.
1: முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும் தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும் தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் அறநிலையங்கள் துறை செயலாளர் திரு குமரகுருபரன், பதிவுத்துறை தலைவர் திரு அருண் சுந்தர் தயாளன் உள்ளிட்ட பதிவுத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நெதர்லாந்து பயணத்தின்போது மீட்கப்பட்ட நாகை மாவட்டம் ஆனைமங்கலம் செப்பேடுகளை தாயகம் கொண்டு வந்துள்ளதற்கு அப்பகுதி மக்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகை மாவட்டம் கீழ்வழூர் அருகே உள்ள ஆனைமங்கலம் 1000 ஆண்டுகள் பழமையான கிராமம். சைவ சமயத்தினை சேர்ந்த சோழ பேரரசர் பௌத்த மதத்திற்கு கொடையளித்து 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் நிலவிய மத நிலநடுக்கத்திற்கு இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகள் சான்றுகள் ஆகும். ஆனைமங்கலம் செப்பேடுகள் 2 தொகுதிகளை கொண்டவை. முதல் தொகுதி 21 ஏடுகள் கொண்டது. இதனை வழங்கியவர் முதலாம் ராஜேந்திர சோழன். 2ஆம் தொகுதி 3 ஏடுகள் கொண்டது. ராஜேந்திர சோழனின் பேரனான முதலாம் குலோத்துங்க அவர்களால் கிபி 1086 ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் டச்சு ஆட்சி போது டச் அதிகாரி புளோரன்சியஸ் கேம்பர் என்பவரால் இந்த 2 செப்பேட்டு தொகுதிகளும் நெதர்லாந்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. பல ஆண்டுகளாக மத்திய அரசு செப்பேடுகளை மீட்க வலியுறுத்தி வந்த நிலையில் சமீபத்தில் நெதர்லாந்து சென்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஆனைமங்கலம் செப்பேடுகளை இந்தியாவிற்கு கொண்டு வந்துள்ளமைக்கு கிராம மக்கள் வரலாற்றாளர்கள் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு திருநெல்வேலி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். காலை முதல் வரும் மே 14ஆம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உயர்கல்வி சேர்க்கை சார்ந்த வழிகாட்டல் மற்றும் ஆலோசனை தேவைப்படும் அரசு பள்ளி மாணவர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உயர்கல்வி கட்டுப்பாட்டு அறை செயல்படும் என்று ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர்களுக்கு வழங்கும் காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேரில் ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட வஞ்சிநகரம் கிராமத்தில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பது தொடர்பாக அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு ஆகாஷ்

0: தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திரு மதுபாலன் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் அருகே தொரப்பாடியில் உள்ள சிறை மற்றும் சீர்திருத்த நிர்வாக பயிலரங்கத்தில் சிறை அதிகாரிகளுக்கான 3 மாதங்கள் பயிற்சி நிறைவு விழா அதன் இயக்குநர் திரு பிரதீப் தலைமையில் இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் நூத்தப்பூர் கிராமத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை திருவிக்கா நகர் மண்டலத்தில் கட்டப்பட்டு வரும் பல்நோக்கு கட்டடப் பணிகளை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா ஆய்வு மேற்கொண்டார். சென்னை மாநகர ஆணையர் டாக்டர் சமீரன் கோடம்பாக்கம் மண்டலத்தில் உள்ள இலவச ஒப்பனை அறையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா தஜகிஸ்தான் இடையேயான 2வது மற்றும் இறுதி நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. தஜகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி, கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தம்புலாவில் நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. லக்ஷ்மி சிவனேஸ்வரலிங்கம் குரலில் போகன் திரைப்பட பாடலை கேட்கலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மனதில் நின்றவையில் நிகழ்ச்சியில் இனி ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும் திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: சாஷா திரிபாதி குரலில் ஒலிக்க வருகிறது காற்று வெளியீடை திரைப்பட பாடல்.

நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: 2026-27 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிபிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் போல்ட்ரி டெக்னாலஜி, பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 17 தேதி. இணையதள முகவரி https://adm.tanuvas.ac.in. அயல்நாடு வாழ் இந்தியர், அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் இணையதளம் மூலமாக விண்ணப்ப

0: விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 17ஆம் தேதி. இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை பல்கலைக்கழக இணையதளங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம். www.tanuvas.ac.in https://adm.tanuvas.ac.in www.tanuvas.ac.in adm.tanuvas.ac.in.
1: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: நாய்க்குட்டிகளை வளர்க்குறது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி தான். அது ஒரு மிக மகிழ்ச்சியான பயணம். அதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குடும்ப நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கு பிடிச்சது. ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு கூட கிடைக்குதா, அதுக்கான மன நல அழுத்தங்கள் இல்லாமல் அவை நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்களா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும்.
3: நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நல பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பி. செல்வராஜ் அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:00. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். விஜய் யேசுதாஸ் பாடியுள்ள பாடல் படம் அச்சம் என்பது மடமையடா.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் புரோகிராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
0: கிறிஸ்டோபர் ஸ்டான்லி அபய் ஜோத்பூர்கர் உஜ்ஜயினி குழுவினர் பாடியுள்ள பாடல் படம்.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். வழங்குபவர் எம் செல்வராஜ்.
1: பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் 19 ஓய்வூதியர் குறுதி நாள் கூட்டம் நடைபெறுகின்றன. கருவூல மூலம் ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை மனுவினை வரும் 11 மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஹெச் பிரிவில் நேரிலோ அஞ்சல் வழியாகவோ வழங்கலாம். மேலும் வரும் 19 நடைபெறும் ஓய்வூதிய குறுதி நாள் கூட்டத்தில் ஓய்வூதியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டி தாலுகா 100 கிராமத்தில் நாளை 10 மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறுகின்றன. இதற்காக பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்கள் பெறுமணி தற்போது நடைபெற்று வருகிறது. உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நலவாரியத்தில் பதிவு பெற்ற 18 முதல் 60 வரை உள்ள உளமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானிய தொகை 50,000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் பள்ளிவாசல் பணியாற்றும் பேஸ் இமாக்கள், ஆளிமக்கள், அரபி ஆசிரியர்கள் உள்ளிட்ட உளமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறையின் சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவ சேர்க்கை நடைபெற்று வருகின்றன. இதில் குரல் இசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 முதல் 25 வரை உள்ள மாணவ மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் நீர்வள ஆதாரத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரி, குளம், குட்டை மற்றும் ஊரணிகள் ஆகியவற்றில் விவசாயிகள், மண்பாண்டம் செய்வோர் மற்றும் சொந்த வீட்டு பயன்பாட்டிற்கு வண்டல் மண், களிமண் ஆகியவை தேவைப்படுவோர் கட்டணமின்றி எடுத்து செல்ல அதற்கான இணையத்தில் விண்ணப்பித்து உரிய அனுமதி பெற்று எடுத்து செல்லும் என மாவட்ட ஆட்சியர் சரண்யா ஹரி தெரிவித்துள்ளார். கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் கால்நடை உரிமையாளர்கள் வளர்க்கும் கால்நடைகளுக்கு 12 காது குறியன் பதிவு செய்து அதன் முழு விவரத்தினை மின்னணு தகவல் மூலம் பதிவேற்றம் செய்திட தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கால்நடைகளின் செயற்கை முறை கருவூட்டல், கால்நடை காப்பீட்டு விவரம், சின்னையூறு சதவிகிதம், கன்று ஈண்ட விவரம், கன்று பிறப்பு விகிதம், உரிமையாளர் பதிவு மற்றும் பெயர் மாற்றம், பருவத்துக்கேற்ப மேற்கொள்ளப்படும் கோமாரி நோய், தோல் கழலை நோய், அடைப்பான் நோய் ஆகியவற்றுக்கான தரவுகள் சேகரிக்கப்பட்டு கால்நடை பராமரிப்புத்துறையின் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் மூலம் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட உள்ளது. மாற்றுத்திறனாளி நலனுக்காக மாநில அளவில் சிறப்பாக பணிபுரிந்தவர்கள், நிறுவனங்கள், மருத்துவர்கள், அதிகம் வேலை வழங்கிய தனியார் நிறுவனங்கள், அதிக அளவில் கடன் வழங்கிய மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, சிறந்த சமூக பணியாளர் ஆகியோருக்கு சுதந்திர தின விழாவில் முதல்வரால் தங்கப்பதக்கம், ரொக்கப்பரிசு, சான்றிதழ் வழங்கப்பட உள்ளது. எனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் தகுதியுள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் தங்களது விவரங்களை பதிவு செய்து வரும் 25 விண்ணப்பிக்க வேண்டுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் அதிக அளவில் விபத்துகள் ஏற்பட்டுள்ள மற்றும் ஏற்பட வாய்ப்புள்ள கருதப்படும் இடங்களை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சரண்யா ஹரி நேரில் பார்வையிட்டு அந்தந்த பகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்ற பணிகள் தொடர்பாக ஆய்வு செய்தார். பின்னர் அந்த இடங்களில் எச்சரிக்கை, பிரதிபலிப்பு குறியீட்டு பலகைகள், சாலை மார்க்கிங், வேக கட்டுப்பாட்டு வசதி

0: உயர்கோபுர மின்விளக்கு, தடுப்பு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட வேண்டும் எனவும், சாலையை கடப்போர் வாகன ஓட்டிகள் பாதுகாப்புக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். தமிழ்நாடு தீயணைப்பு மீட்புப் பணிகள் துறையின் சார்பில் வாங்க கற்றுக்கொள்ளும் என்ற திட்டத்தின் கீழ் பெரம்பலூர் மாவட்டத்தில் இயங்கும் பெரம்பலூர், வேப்பந்தட்டை, வேப்பூர் ஆகிய பகுதியில் உள்ள தீயணைப்பு நிலையங்களில் கடந்த 6ஆம் தேதி மற்றும் 7ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் பொதுமக்களுக்கு தீ தடுப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைப்பு சாரா தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. இதன்படி வீட்டு பணியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர் நலனை பாதுகாக்கும் வகையில் அவர்களின் நலவாரியத்தில் புதிதாக உறுப்பினர்கள் சேர்த்திடும் பொருட்டு அதற்கான சிறப்பு முகாம் வரும் 11ஆம் தேதி பெரம்பலூர் ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலகத்தில் உள்ள தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் நடைபெறுகிறது. முகாமிற்கு தங்களின் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி புத்தகம், வயதிற்கான சான்று மற்றும் போட்டோ ஆகியவற்றுடன் உறுப்பினர்கள் நேரில் வந்து பதிவு செய்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பெற்று பயன்பெறலாம் என பெரம்பலூர் தொழிலாளர் உதவி ஆணையர் மூர்த்தி தெரிவித்துள்ளார்.
1: பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் செல்வராஜ். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். இன்னும் சில நொடிகளில் தமிழ்ச் செய்தி அறிக்கை தொடரும்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருடன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக குவைத் இளவரசர் ஷேக் மிசால் அல் அகமதுடன் தொலைபேசி வாயிலாக உரையாற்றிய அவர் மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். குவைத் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த பிரதமர் இது அந்நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல் என கூறியிருக்கிறார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். குவைத் நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அந்நாட்டு அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டுமென ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டிருக்கிறார். லெபனான், ஈரான், காசா பகுதிகளில் உடனடியாக போர் நிறுத்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமென அவர் வலியுறுத்தியிருக்கிறார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் வணிக கப்பல்கள் பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேற்காசிய பிரச்சினைக்கு ராணுவ நடவடிக்கை மூலம் தீர்வு காண முடியாது என்றும் பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே தீர்வு காண முடியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். 26 மாநிலங்கள் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக கூறிய அவர் கர்நாடகா, தெலங்கானா, ஜார்க்கண்ட், மிசோரம் மாநிலங்கள் விரைவில் இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யும் என்றும் கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார்.

0: கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் சீதாப்பூரில் ராணுவ நிலத்தில் சூரிய மின்சார திட்டத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல் முறையாக ராணுவ நிலத்தில் பெரிய அளவிலான சூரிய மின் திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளது. பசுமை எரிசக்தி, நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் தேசிய அனல் மின் கழகத்துடன் இணைந்து ராணுவ நிலங்களில் சூரிய மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு மின்னணு வணிக தளம் மூலம் மேற்கொள்ளப்படும் பொதுத்துறை கொள்முதல் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைமை செயல் அதிகாரி திரு மிஹிர்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்கள் பயனடையும் வகையில் வெளிப்படை தன்மையுடன் நிர்வாகம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு மின்னணு வணிகத்தளத்தை பயன்படுத்தும் சிறு குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 12 லட்சமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் மகளிர் தொழில் முனைவோர் எண்ணிக்கை 2,16,000 உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் கொள்முதல் 93,000 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 2016 ஆகஸ்ட் 9 தொடங்கப்பட்ட அரசு மின்னணு வணிகத்தளம் மூலம் பொதுத்துறை நிறுவனங்களின் கொள்முதல் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடன் திறம்பட மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு மிஹிர்குமார் தெரிவித்தார். விவசாயிகள் தங்களது வேளாண் விளைபொருட்களை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யும் தேசிய வேளாண் சந்தை திட்டத்தை மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு தாங்களே விலை நிர்ணயம் செய்யவும், எவ்வித இடைத்தரகர்கள் இன்றி விற்பனை செய்து லாபம் ஈட்டவும் இத்திட்டம் பெரிதும் பயனளிப்பதாக வேளாண் வணிக துணை இயக்குநர் திருமதி மெர்சி ஜெயராணி தெரிவிக்கிறார்.
2: மதுரை விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் வாடிப்பட்டி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கடந்த 2020 முதல் மட்டையோடு கூடிய தேங்காய் மறைமுக ஏலம் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது அது ஈநாம் திட்டத்தில் இணைக்கப்பட்டு அதன் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஈநாம் திட்டத்தினுடைய 2.0 வெர்ஷன் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்த விழிப்புணர்வு விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டிய நோக்கத்திலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. ஈநாம் திட்டத்தின் மூலமாக வெளிப்படை தன்மையோடு விவசாயிகளுக்கு எந்த விதமான இடைத்தரகருடைய பிரச்சனை இன்றி சரியான எடை மற்றும் நல்ல விலைக்கு விளைபொருள்கள் விற்பதற்கு ஏதுவாக உள்ள காரியங்கள் விலக்கி கூறப்பட்டது.
0: மின்னணு தேசிய வேளாண் சந்தை மூலம் தங்களுக்கு நல்ல லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் கூறுகின்றனர்.
3: என் பேர் பாரதிராஜா, நான் மணியஞ்சி கிராமத்திலிருந்து வரேன். நான் வந்து தென்னை விவசாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்காயெல்லாம் வாடிப்பட்டி வேளாண்மை விற்பனை கூடத்திலிருந்து பதிவு செஞ்சு போட்டுருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு தரகர் கமிஷன் இல்லாமல் எனது பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 48 மணி நேரத்தில் ஏறிடுது. ஈநாம் திட்டத்தில் இதை போகிறனால எனக்கு நல்லா பெருமையாக இருக்குது.
4: வாடிப்பட்டியில் இருக்க ஒழுங்குமுறை தேங்காய் விற்பனை கூடத்தில் வந்து நாங்கள் காய் போட்டிருக்கோம். காய் நல்ல ஏலத்துக்கு வந்திருக்கு. நாங்கள் வெளியே கொடுத்தா வந்து தரகு ரேட்டு வாசி காயெல்லாம் போகாமல் இங்கே வந்து கொடுக்குறது எங்களுக்கு நல்ல லாபமாக இருக்குது. போட்டதுலேருந்து 48 மணி நேரத்தில் வந்து எங்களுக்கு பேங்க்கில் வர வச்சிடறாங்க. அதனால் எங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
0: பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பொருளாதார அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி ஒருங்கிணைந்த அவாமி குழு நடத்திய போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். ராவல்கோட், முசாராபாத் உள்ளிட்ட இடங்களில் வன்முறை ஏற்பட்டதை அடுத்து தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. நூற்றுக்கணக்கானோர் பாகிஸ்தான் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி சாலைகளில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலுக்கு பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகள் கண்டன.

0: நிறுவனம் தெரிவித்துள்ளன. விளையாட்டுச் செய்திகள். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-13 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆர்டன் குவான்லி ஸ்டான்லி சிங் இணையை வென்றது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் கவலை அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் அர்ஜுன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, 10 நொடி. ஆகாஷ்வாணி

0: பண்ணை செய்தி கேட்கும் முன்.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

அன்பார்ந்த விவசாயிகளே, பட்டுப்புழுவின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு 24 டிகிரி செல்சியஸ் முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையும் 80% ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. புழு வளர்ப்பு முறையில் நல்ல காற்றோட்ட வசதி இருத்தல் வேண்டும். புழு வளர்ப்பு கூடத்தின் கூரை மீது வைக்கோல் அல்லது தென்னை ஓலையை பரப்பி அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். புழு வளர்ப்பு கூடத்தின் உட்பகுதியில் மரப்பலகைகளை பொருத்துவதன் மூலம் அறையின் வெப்பத்தை குறைக்கலாம். ஈரப்பதம் 50% குறைவாக இருக்கும் வறட்சியான காலங்களில் புழுக்களுக்கு அவ்வப்போது அறுவடை செய்யும் புதிய இலைகளை உணவாக கொடுக்க வேண்டும். ஈரப்பதத்தை அதிகரிக்க முதல் 2 பருவங்களில் மெழுகுத்தாளை புழு வளர்ப்பு படுக்கையின் கீழ் மற்றும் மேல்புறத்தில் பயன்படுத்தி ஈரப்பதத்தினை தக்க வைக்க வேண்டும். தகுந்த ஈரப்பதத்தை உண்டாக்க கோணி துணிகளை நனைத்து தொங்கவிடலாம். நுண் தெளிப்பான் அமைத்து கூரை, சுவர் ஆகியவற்றை தேவைப்படும் போது ஈரமாக்கி ஈரப்பதத்தை அதிகரித்துக் கொள்ளலாம். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசும் தீவனத்தை கோடைக்காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார்

இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்துக்கு முன் புரதச்சத்து, மாவுச்சத்து, தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சு உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியையும் மேம்படுத்தும். கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை, வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழுகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. பண்ணை செய்தி கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:30. ஆகாஷ்வாணி.

0: செல்லமே செல்வமே. செல்ல பிராணிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் தொடர் நிகழ்ச்சி.
1: முத்தழகு வா வா புள்ள, நானே போன் பண்ணணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட.
2: ஏங்கா, என்ன விஷயம்?
1: வீட்டுல காய்கறி மளிகை சாமான் தீர்ந்து போச்சு, சந்தைக்கு போய் வாங்கிட்டு வருவோம், நீயும் வரியான்னு தான் கேப்போன்னு போன் போடலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட.
2: அப்படியா? அதுக்கு என்னக்கா, போலாம், எனக்கு கூட காய்கறிங்க வாங்கணும்.
1: சரி வா முத்தழகு, அப்ப நம்ம இப்பயே கிளம்புவோம்.
2: இப்பவே வா. அக்கா, நான் சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன், கையில பையில பணமும் இல்ல, அப்படியே கூப்பிடுறீங்க.
3: நான் வேணும்னா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துடுவா.
1: அட இருப்புல்ல, பை தானே, நான் தாரேன். இதுக்காக இங்கிருந்து உன் வீட்டுக்கு போய் திரும்பி இங்க நீ வரத்துக்குள்ள 80 நேரம் ஆகும். பணமும் நானே தாரேன், நாளை கொண்டு வந்து கொடு.
2: அதுவும் நல்ல யோசனை தான்க்கா. சரி வாங்க, அப்ப போவோம். ஆமா, நான் கேட்கணும்னு நினைச்சேன், ராசுவை எதுவும் அடிச்சிங்களா என்ன?
1: ஆமா, உனக்கு எப்படி தெரியும்?
2: நான் வரும்போது எதிரில் பழுதுகிட்டே வேற போனா, என்னடான்னு கேட்டேன், ஒன்றுமே சொல்லாமல் தலையை தொங்க போட்டு போயிட்டான்.
1: அது ஒன்றும் இல்லை முத்தழகு, ரொம்ப செல்லம் கொடுத்தாச்சா? அதான், யார் வீட்டில் என்ன செஞ்சாலும் நம்ம வீட்லேயும் அப்படியே செய்யணும்னு அடம் பிடிக்கிறான். அதான் ரெண்டு வச்சேன், அழுதுகிட்டே டியூஷனுக்கு கிளம்பிட்டான்.
2: ஏங்கா, அப்படி என்ன குழந்தை கேட்டிருக்க போறான்?
1: நீ வேற முத்தழகு, இந்த லீவுக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தேன், என் அண்ணன் மகன் அங்க நாய்க்குட்டி வளர்த்துருக்கான் போல, ஒரு மாசம் அது கூட நல்லா பழகிட்டான் இவன், அதுக்குன்னு அது மாதிரியே நானும் நாய்க்குட்டி வளர்க்கணும்னு எனக்கு நாய்க்குட்டி வாங்கி கொடுன்னு ஒரே அடம். நீயே சொல்லு முத்தழகு, முன்ன பின்ன வளர்த்து பழக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, திடீர்னு வளர்க்கணும்னா எப்படி சொல்லு?
2: அக்கா, குழந்தை தான் ஆசைப்படுறான்ல, அவனுக்கு நாய்க்குட்டி வாங்கி கொடுத்தாதான் என்ன?
1: என்ன முத்தழகு, நீயும் இப்படியே சொல்ற, ஆசைப்பட்டா அது அப்படியே செஞ்சிட முடியுமா? வாயில்லா ஜீவன்களை ஏனோ தானோன்னு

0: முடியாதுல்ல.
1: அக்கா அக்கா இருங்க, உங்களை யார் இப்ப ஏனோ தானோன்னு வளர்க்க சொன்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சா வளர்க்கறதுக்கு சம்மதம் சொல்லுவீங்கல்ல?
0: விவரம் தெரிஞ்சா கண்டிப்பா வளர்க்க சொல்லுவேன் தான். என் பையன் ஆசைப்பட்டுட்டான், எப்படி வேணான்னு சொல்லுவேன்?
1: அப்படி சொல்லுங்க. இப்ப என்ன உங்களுக்கு விவரங்க தெரியணும், அம்புட்டு தானே?
0: ஏன் முத்தழகு, உனக்கு தெரியுமா?
1: எனக்கும் தெரியாதுக்கா, உங்களோட சேர்ந்துதான் நானும் இப்ப இந்த விவரங்களை தெரிஞ்சுக்க போறேன்.
0: அப்படியா, எப்படி முத்தழகு?

0: தலைவர் பி செல்வராஜ் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்போம்.
1: இன்னைக்கு செல்லப்பிராணிகள் வந்து எல்லா வீடுகளிலும் இருந்துட்டு இருக்கு. அதை நல்லபடியாக நம்ம வளர்க்குறோமா, அதுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறோமா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் அகில இந்திய வானொலி சென்னையும் காலணி மருத்துவர்கள் பல்கலைக்கழகம் சேர்ந்து இந்த நிகழ்வை நடத்துகிறோம். இதில் மெயினாக இப்போ குட்டிகளை எப்படி பராமரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம ஒரு நாய்க்குட்டி வாங்கணும்னு ஆசையாக இருக்கும், அந்த குட்டி வாங்கறதுக்கு முன்னாடி நம்ம சில பேசிக் ஹோம்ஒர்க் நம்ம பண்ண வேண்டியிருக்கும். என்னென்னா, நாய்க்குட்டிகளை வளர்க்குறது ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி தான், அது ஒரு மிக மகிழ்ச்சியான பயணம். அதுகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குடும்ப நண்பர்கள் அத்தனை பேர்த்துக்கு பிடிச்சது. ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியமான உணவு கூட கிடைக்குதா, அதுக்கான மனநல அழுத்தங்கள் இல்லாமல் அவை நல்லா ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்காங்களா, இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். முக்கியமான ஒரு காரணம், நாய்க்குட்டிகள் வந்து ஒரு 2 வயசு வரைக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக அழகாக விளையாண்டுட்டுருக்கும், அப்புறம் கொஞ்சம் அதனோட ஆக்டிவிட்டிங்கிறது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த டைம் நம்ம அது மேலே அன்பு செலுத்துறது குறைஞ்சி போகிறக்கு வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு நாய் வாங்கினோம்னா 10-15 வருஷங்களுக்கு நம்ம அதுக்கான நேரத்தை செலவிட்டு நல்லபடியாக பாதுகாக்கிற அளவுக்கு நம்ம திட்டமிடல் இருக்கணும். அந்த திட்டமிடலோடு தான் நாய்க்குட்டிகளை வளர்த்தணும். குட்டிகளை எங்கே வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம நண்பர்கள் வீடுகள் தெரிஞ்சவங்க வீடுகள்லேருந்து வாங்குறது ரொம்ப நல்லது, நம்பகமான விற்பனை நிலையங்கள்லேருந்து வாங்குறது நல்லது, அதனோட தாய் தந்தையர் பற்றி தகவல்களை தெரிஞ்சுட்டு வாங்குறது நல்லது. இப்போ குட்டி வாங்குகிறோம், வாங்கும்போது அல்லது இன்னொரு நண்பர் வீட்டில் ஒரு நாய் குட்டி போட்டிருக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கும்போது எப்போ நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குட்டி போட்டோடனே ஆசையாக உடனே தூக்கிட்டு வர முடியாது, 1 வாரத்தில் 2 வாரத்தில் தூக்கிட்டு வர முடியாது. குறைஞ்சது 6 வாரத்துக்கு அந்த குட்டிகள் அம்மாவோட தாயோடு இருக்கணும், தாய்ப்பால் குடிச்சிட்ருக்கணும். இந்த 6 வாரம் அது தாய்ப்பால் குடிக்கல அப்படின்னா அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சிரும், குட்டிகள் ரொம்ப ஒரு நோஞ்சான் குட்டிகளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை தடுக்கிறதுக்காக குறைஞ்சது 6 வாரம். நீங்கள் வெளியில் வாங்கினா கூட 8 வாரத்துக்கு மேலான நாய்க்குட்டிகளை மட்டும் வாங்கி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி குட்டிகளை வாங்கினீங்கன்னா நிறைய சவால்கள் இருக்கும், அது வந்து பழைய நிலைமைக்கு வருமா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பெரிய ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது 6 வாரம் கழித்து பால், இப்போ தாயிட்ட பால் குடிச்சிட்ருக்குது, பால் எப்போ மறக்க வைக்கிறோம் அப்படின்னா 6 வாரத்துலேருந்து ஆரம்பித்து 8 வாரத்துக்குள்ளே மறக்க வைக்கலாம். நிறைய பேர் வந்து ரொம்ப விற்கணுங்கிற ஆசையில் 7 குட்டி இருக்குது, 10 குட்டி இருக்குது, பால் பத்தாது அப்படின்னு நினச்சிட்டு 4 வாரத்துலையெல்லாம் கூட பிரிச்சுருவாங்க. அந்த மாதிரி குட்டிகளை வாங்குறதை நம்ம தவிர்க்கணும். 6-8 வாரம் பால் குடிச்சிட்டு அதுக்கு முறை பிரித்தா குட்டிகள் ஆரோக்கியமானதாக இருக்கும். இது எப்படி பால் கொடுக்கறதை மறக்கடிக்கிறது அப்படின்னா, இப்போ வயசான அடல்ட் டாக்ஸ்க்கு இல்லாமல் குட்டிகளுக்குன்னு ஒரு சமச்சீர் தீவனம் இருக்கும், அதுகளை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம குழந்தைகளுக்கு எப்படி உணவு அளிக்கிறோம், இளம் குழந்தைகளுக்கு பச்சை குழந்தைகளுக்கு முட்டையை நல்லா அவிச்சு கொடுக்கறது, இறைச்சி வகைகளை நல்லா அவிச்சு வேக வச்சு பருப்பு சில காய்கறி துண்டு அந்த மாதிரி சேர்த்து கொடுக்கறது, கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்களை கொடுக்கறது, இதெல்லாம் தான் தேவை. முடிஞ்ச வரைக்கும் நம்ம மனுஷங்க சாப்பிட்ற இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற துரித உணவு வகைகளை குட்டிகளுக்கு கொடுத்துடக்கூடாது, இந்த வயசான நாய்களுக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நிறைய மிஞ்சிருச்சு அப்படின்றக்காக அடிக்கடி அதுக்கு கொடுக்கக்கூடாது. அதே சமயம் தயிர் மாதிரி பால் பொருட்கள் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுல தப்பு கிடையாது, அதுக்கு நல்லதும் கூட. இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் இதெல்லாம் வந்து தயிரில் இருக்கும். அப்புறம் உணவு எப்படி கொடுப்பீங்க அப்படிங்கிறது, இப்போ சின்ன குட்டியாக இருக்குது, ஒரு 4-5 மாதம் வரைக்கும், 3 மாதம் அட்லீஸ்ட், 3 மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4-5 முறை கொடுக்கணும். நம்ம மனுஷன மாதிரி காலையில் 1 முறை, மதியம் 1 முறை, சாயந்தரம் 1 முறைன்னு குட்டிகளுக்கு இருக்கக்கூடாது, அடிக்கடி கொடுக்கணும், ரொம்ப குறைவான அளவு. அந்த குட்டிகளோட வயிறே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் சாப்பாடை தான் உள்ளே கொள்ளும், அந்த அளவுக்கு சின்ன அளவில் ஆனால் அடிக்கடி கொடுக்கலாம், 5-6 முறை வரைக்கும் கொடுக்கலாம். அவை கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா நல்லா பெருசாகிருச்சு, ஓரளவுக்கு பசி தாக்குது அப்படின்னா 2-3 வரைக்கும் குறைச்சி கொடுத்துக்க ஆரம்பிக்கலாம். எப்போவுமே ஆனால் நல்ல குடிநீர் வந்து பக்கத்தில் இருக்கணும், அதுகளுக்கான பாத்திரங்களில் குடிநீர் வச்சு இருக்கணும். இந்த பாத்திரங்களை வந்து தினமும் சுடுதண்ணி வச்சு சுத்தம் பண்ணணும், உலர வைக்கணும், அப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். நிறைய பேர் அந்த பாத்திரங்களை கழுவுறக்கோ கஷ்டப்பட்டுட்டோ இல்லை விட்டுட்டோ அதுலேயே திருப்பி திருப்பி ஊற்றும் போது அதில் கிருமிகளோட எண்ணிக்கை அதிகமாகும், அதனால் வயிற்றுப்போக்கு அந்த மாதிரி நோய்கள் வரக்கும் வாய்ப்புகள் உண்டு. அடிக்கடி குட்டிகளில் நோய் வரக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பாத்திரங்கள் மட்டும் இந்த படுக்கை விரிப்புகள் இதுகளை வந்து சுத்தம் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சுக்கிறது தான். அதே மாதிரி சிறு வயசுலேயே வந்து அதுக்கு வந்து சிறுநீர் போகிறக்கோ மலம் கழிக்கிறக்கோ பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிடணும். டாய்லெட் ட்ரைனிங் ரொம்ப அழியாகவே ஸ்டார்ட் பண்ணணும். அதை நீங்களே பண்ணிக்கலாம்.

அது ஒன்றும் பெரியதில்லை. அதுகளை ஒரு நாலஞ்சு முறை கொண்டே கொண்டே காமிச்சு இங்கே உட்கார வைக்கணும் அப்படின்னா அது புரிஞ்சுக்கும். அதுக்கு அடுத்தது தடுப்பூசி எப்போ போடுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சில பேர் வந்து கொஞ்சம் பெருசாகி போட்டுக்கலாம்னு விட்டுருவாங்க, சில பேர் ரொம்ப சின்ன குட்டியை தூக்கிட்டு வருவாங்க, அந்த மாதிரி வரக்கூடாது. 6 வாரம் முடிஞ்சிருச்சுன்னா தடுப்பூசி ஆரம்பிக்கலாம். முதல் தடுப்பூசி 6-8 வாரம், மொத்தம் 4 இதாக போட வேண்டியிருக்கும். அதாவது டிஸ்டம்பர் நோய், பார்வோ நோய், ரேபிஸ் நோய், அப்புறம் லெப்டோஸ்பைரா, இதுக்கெல்லாம் சேர்ந்து தடுப்பூசி இருக்குது. இது வந்து ஒரு அட்டவணைப்படி போடணும். தடுப்பூசி கூட முக்கியமாக பண்ண வேண்டிய இன்னொரு நிகழ்வு என்னென்னா குடற்புழு நீக்கம். இந்த நாய்களுக்கு வந்து குடற்புழு வந்து கட்டாயமாக மருந்து கொடுத்துட்ருக்கணும். அதை எப்போ கொடுக்கறது அப்படிங்கிறது முக்கியம். முதல் மருந்து வந்து 2வது வாரம் 3வது வாரத்துலேயே ஆரம்பிக்கலாம், 1 மாதத்துலேயே ஆரம்பிக்கலாம். 3 மாதம் வயசாக வரைக்கும் 2 வாரத்துக்கு 1 முறை அதுகளுக்கு வந்து குடற்புழு மருந்து கொடுத்துருக்கணும். அதுக்கும் பிறகு ஒவ்வொரு 6 மாதத்துக்கு 1 முறை கொடுத்துட்ருக்கணும். அதுதான் நல்ல இது குடற்புழு நீக்கம். அப்போ வந்து குட்டி ஆரோக்கியமாகவும் இருக்கும், வளர்ச்சி நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி நிறைய வீடுகளில் இப்போ சொல்கிற ஒரு இது, இந்த டிக்ஸ் அப்படிங்கிறது, இந்த ஒட்டுண்ணி மேலே தோளில் வந்து ஒட்டிகிட்ருக்கிறது, டிக்ஸு, ஃப்ளீஸ் அப்படிங்கிற தெல்லுப்பூச்சி, இதெல்லாம் இதுகளை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறது, தினமும் நம்ம எப்படி தலை சீவிரமோ அந்த மாதிரி குட்டிகளுக்கும் மிருதுவாக ஒரு சாஃப்டான ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பாதி பூச்சிகள் நீங்கள் பாத்திரம்லாம் எடுத்து தூக்கி போட்டுடலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு கால்நடை மருத்துவரை அணுகுனீங்கன்னா குட்டிகளுக்கு தனியான மருந்துகள் இருக்குது, அடல்ட் அப்படிங்கிற வயசான நாய்களுக்கு தனி மருந்துகள் இருக்குது. அந்த மருந்துகளை பயன்படுத்தி இதை கட்டுப்படுத்தணும். உண்ணிகளை கட்டுப்படுத்துறீங்கிற பட்சத்தில் நிறைய ரத்த சோகை, ரத்தத்தை அழிச்சு போகிற பூச்சிகள்னால் வர நோய்கள் உருவாகும், அதை பார்த்துக்கணும். வழக்கமாக மருத்துவ பரிசோதனைலாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, குட்டிகளாக இருக்கும்போது முடிஞ்சளவுக்கு 2 மாதத்துக்கு 1 முறை டாக்டர்கிட்ட, கால்நடை மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது. வளர வளர 6 மாதத்துக்கு 1 முறை கன்சல்ட் பண்ணிக்கணும். ஆனால் வருஷம் 1 முறை கால்நடை மருத்துவர் யாராவது ஒருத்தர்கிட்ட காமிச்சு அதுக்கான ரத்த பரிசோதனை, மலை பரிசோதனை, சிறுநீர் பரிசோதனை அதெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம்னா பின்னாடி வர நோய்களை முன்கூட்டியே நம்ம கண்டுபிடிச்சி பண்ண முடியும். இப்போ நம்ம மனுஷனுக்கு வந்து 50 வயசு ஆகும்போது தான் சில நோய்கள் வெளியில் தெரியுது, ஆனால் நாய்களுக்கு அப்படி இல்லை. 2 வயசுலேயோ 3 வயசுலேயோ கூட சில நோய்கள் தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட மனுஷனுக்கும் நம்மளுக்குள்ள இது பார்த்திங்கன்னா, இப்போ நாய்க்கு 1 வயசு அப்படின்னா மனுஷனுக்கு வந்து ஒரு 7-8 வயசு அந்த மாதிரி அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கணக்கு வச்சுட்டு முன்கூட்டியே பாதுகாப்பான இதை பண்ணணும். தினமும் காலையிலேயே சாயந்தரமும் விளையாட்டு கொஞ்சம் நேரம் அது கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம். அதுக்காக அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே உட்காந்து விளையாடக்கூடாது, கீழே கொண்டு வந்து தரையில் அதை ஓட விட்டு. எல்லா நாய்களும் பண்ணுற பெரிய குட்டிகளுக்குள்ள ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா, எக்ஸசைஸ் அப்படிங்கிறது சின்ன ஜிம்முக்குள்ளேயோ இதுக்குள்ளேயோ நடத்தி பண்ணக்கூடாது. அது இயற்கையோடு ஒன்றிய தரையிலையும் அதில் ஓடி ஓடி விளையாடுன்னு இயற்கையோடு அது சிங்கில் இருக்கிற ஒரு தருணமாக நம்ம உண்டாக்கி கொடுக்கணும். அதே மாதிரி ட்ரைனிங்கில் இப்போ சிட் ஸ்டாண்ட் அப்படின்னு எழுந்துவா அப்படின்னு சொல்கிறோம், இதெல்லாம் வந்து ட்ரெயினர் வச்சு தான் பண்ணணும்னு இல்லை, ரிப்பீட்டடாக நம்மளே திருப்பி திருப்பி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு முறையும் அது பண்ணும்போது, நல்லா பண்ணும்போது அதுக்கு ஒரு சின்ன ட்ரீட், பெட் ட்ரீட் அப்படிம்பாங்க, ஒரு சின்ன தின்பண்டம், அதுக்கான தின்பண்டம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அதுவே கண்டுபிடிச்சி பண்ணிக்கும், அழகாக பண்ணிக்கும். அதனால் நீங்கள் இதுக்காக பெருசாக செலவு பண்ணுங்கிறதில்ல. அதே மாதிரி இப்போ தனி வீடுகளில் இருக்கிறவங்களும் அதே தான், பக்கத்து வீடுகளுக்கு இருக்கிற நாய்களோடு அது பழகணும், உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க மக்களோடையும் அது பழகணும், அதுக்கான ஏற்பாடை நம்ம பண்ணித்தரணும். கடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா குட்டி நாய்களும் அடிக்கடி கடிக்கும். ஏன் குட்டி நாய்கள் அடிக்கடி கடிக்குது அப்படின்னா அதுக்கு சின்ன பல்கூச்சு இருக்கும். நம்ம பல் முளைக்கும் போது குழந்தைகளுக்கு எப்படி நம்ம விரலை வச்சோம்னா கடிக்குதோ அந்த மாதிரி அந்த பல்கூச்சத்தை போக்க வரைக்கும் அது கடிச்சிட்டு தான் இருக்கும், கண்ட சின்ன சின்ன பொருள்களை கடிக்கும். இதுக்காகவே குட்டி வளர்க்கவங்க என்ன பண்ணணும், நம்ம கூர்மையான பொருள்களையோ, ரொம்ப உடையரமானி பொருள்களையோ, பிளாஸ்டிக் பொருள்களையோ, சின்ன சின்ன முழுங்குற மாதிரி பொருள்களையோ அதனோட பாதையிலையோ அங்கேயோ வைக்கக்கூடாது. கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு 10 அல்லது 15 முறை குட்டி நாய்கள் ஏதாவது முழுங்கிருச்சு, குக்கர் வெயிட்டை முழுங்குது, இல்லை கல்லில் முழுங்குது, பிளாஸ்டிக்கை முழுங்குது, ரப்பர் பேண்டை முழுங்குது, இப்படி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இது போய் அந்த குடலில் சுற்றிருச்சுன்னா உயிருக்கே ஆபத்து. அதனால் குட்டி வளர்க்கும்போது இந்த பொருள்கள் எல்லாம் பக்கத்தில் இல்லாமல் பாதுகாப்பாக வளர்க்குறது ரொம்ப முக்கியம். இப்போ பல் எப்படி இருக்கும் அப்படின்னா, குட்டிகளுக்கு வந்து 1 மாதம் கிட்டத்தட்ட 3-4 வாரம் ஆக வரைக்கும் பல் இருக்காது. அதுக்கு முறை தான் பல் முளைக்க ஆரம்பிக்கும். 3-4வது வாரத்தில் பல் முளைக்க ஆரம்பிக்கும். 3-4 வாரத்தில் பல் முளைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது எப்போ முடியும் அப்படின்னா 5 மாதம் வரைக்கும் பல் வளர்ந்து 5-6 மாதத்தில் முழு பல்லும் வந்துடும். அப்புறம் இந்த பல் வந்து அப்படியே இருந்துட்டு அடல்ட் போகும்போது மாறி இதில் வந்துடும். இந்த பல்லுகளுக்கு வந்து அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணி விடுறதும் நல்லது. சும்மா சாதாரண நீங்கள் ஒரு குழந்தைகளுக்கான ப்ரஷ்ஷை வச்சு கூட லேசாக தினமும்

அதை துளக்கி விட்டிங்கன்னா அது நல்லது. என்னென்ன பொருள் வந்து நம்ம குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன நடக்குதுன்னா, குழந்தைங்க வந்து விளையாடும் போது அல்லது அவங்க சாப்பிடும்போது என்னென்னலாம் சாப்பிட்றாங்களோ அதை கொடுத்துட்றாங்க நாய்களுக்கு. ரொம்ப அதிகமாக கொடுக்குற ஒரு ஐட்டம் வந்து இந்த மனுஷங்க சாப்பிட்ற சாக்லேட்ஸ். இதில் வந்து ஒரு வித பொருள் இருக்குது, ஒரு உயிர் பொருள். அந்த பொருள் வந்து நாய்க்குட்டிகளுக்கு ஒத்துக்காது. அதனால் குட்டி நாயாக இருந்தாலும் பெரிய நாயாக இருந்தாலும் சாக்லேட் கொடுக்கறத டோட்டலாக நிறுத்திடணும். அதே மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு, கடைகளில் வாங்கிட்டு வர ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம்னா அதுக்கான வயிறு வந்து கோளாறுகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டில் சமைச்ச உணவுப் பொருள்கள் நல்லது, அல்லது நல்லா அங்கீகரிக்கப்பட்ட உணவு உற்பத்தி, இந்த மாதிரி செல்லப்பிராணிகளுக்கு என்று பிரத்யேகமாக உணவு உற்பத்தி பண்ண நிறுவனங்கள்லேருந்து வர உணவுகளை நம்ம பராமரிக்கலாம். சில பேர் வந்து பால், பச்சை பால் கொடுக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்பாங்க. அதுக்கு பதிலாக காய்ச்சினதாக கொஞ்சமாக கொடுத்தீங்கன்னா நல்லது. நிறைய பால் கொடுக்குறதையும் நிறுத்திக்கலாம். அதுக்கடுத்து குட்டிகளுக்கு எவ்வளோ சாப்பாடு கொடுக்கணும், அதனோட வயிறு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் தான் அது அடங்கும் இந்த வயசில். அதனால் நிறைய கொடுத்துடாதீங்க. குட்டி வயிறு வீங்குதுனாவே வேறு பிரச்சனைகள் கொண்டு வந்து விட்டுரும். உங்கள் வயிறு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அதோடு நிறுத்திக்கணும். சாப்பிட்ட உடனே குட்டிகள் தூங்க தான் செய்யும். நீங்கள் சாப்பிட்டுட்டு உடனே அது விளையாடணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அது குட்டிகள் ரொம்ப அடிக்கடி தூங்க நினைக்கும். நம்ம குழந்தைங்க எப்படி அடிக்கடி தூங்குறாங்களோ அந்த மாதிரி தூங்க நினைக்கும். அந்த தூங்குறதுக்கு நம்ம உதவணும். தூங்காமல் பண்ணிட்டதுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதே மாதிரி எலும்பு துண்டுகள்லாம் போடக்கூடாது. சார்பாக சின்ன சின்ன ஐட்டம் எலும்புகளை போட்டிங்கன்னா அது உள்ளே போய் மாட்டிக்க முழுங்க முடியாது. வெங்காயம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி திராட்சை இதுவும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அதில் சில நச்சுத்தன்மை இருக்குது, அதனால் உடல்நிலை பாதிக்கிறதுக்கு, ஈரல் பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பிரச்சனை என்னாகுன்னா, இந்த ஈரத்தரைகள் விட்டுறது. இந்த ஈரத்தரைகளில் கொண்டு நம்ம அடிக்கடி விடக்கூடாது. அதுக்கு ஒரு உலர்ந்த நம்ம மேட் அது மாதிரி போட்டுட்டு உலர்வான இருக்கிற பகுதியில் தான் குட்டிகள், நாய் குட்டிகளோ வயசான நாய்களோ இருக்கட்டும். ஈரம் இருந்துச்சுனாவே தோல் நோய் வர ஆரம்பிச்சிடும். ஒரு வித உடலில் ஒரு பேட் ஸ்மெல் ஸ்கின்ல வர ஆரம்பிச்சிடும். அதை முக்கியமாக வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது, எப்போவுமே வந்து நாய்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம எப்படி அதை பழகிறோம் அப்படிங்கிறத வச்சு அது பேலன்ஸ்டாக இருக்கணும். காலையில் ஒரு முறை, சாயந்தரம் ஒரு முறை பண்ணிவிட்டு நடுவில் விட்டுட்டோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம எப்படி போர் அடிக்கிற மாதிரி போர்டம், இந்த போர்டமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொண்டு வரும். அதனோட விரலை கடிச்சிக்கும், வாழை கடிச்சிக்கும், அங்கங்கே முடி கொட்ட ஆரம்பிக்கும். இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அடிக்கடி நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்கி ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கணும். நீங்கள் குட்டியை வீட்டுக்கு கொண்டு வரக்கு முன்னாடி என்னென்ன முக்கியமான வேலை பண்ணணுன்னா, அபாயகரமான பொருள் ஏதாவது வீட்டில் இருக்குது, அது படுக்கிற இடத்துலையோ, அது பால்கனிலேயோ, இல்லை அது வச்சுக்கிற இடத்துலையோ இருக்கிறதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இன்னொன்று, நீங்கள் கூண்டுகளில் வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தரமான கூண்டுகளை வாங்கி வச்சுருக்கணும். அந்த வயசுக்கு முறை கூண்டு விட்டு வெளியில் எடுத்துடணும். திருப்பி திருப்பி கூண்டில் போட்டு அடைச்சி வைக்கக்கூடாது. எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் ரொம்ப அடிக்கடி வர ஒரு சின்ன இஷ்யூ. பசங்க ஏதாவது சார்ஜ் போட்டுட்டு ஏதோ ஒரு ஒயரையோ சுவிட்சையோ விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ மின்சார இணைப்புகள்லாம் இதாக இருக்கணும். நச்சு தாவரங்கள், சில தாவரங்கள் வீட்டில் அழகுக்கு வச்சுருப்போம், அதை போய் இது கடிச்சிடக்கூடாது. அதையும் நம்ம பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நாய்கள் வளர்க்குற வீட்டில் குப்பைத்தொட்டிகள் வந்து இந்த க்ளோஸ்டு லிட், மூடின, நல்ல டைட்டாக மூடின வகையில் இருக்கிற குப்பைத்தொட்டிகளை பயன்படுத்தணும். ஏன்னா இந்த நாய்களோட, குட்டிகளோட க்யூரியாசிட்டி இங்கே போய் அங்கே போய் மூக்கூட்டு நோண்டிகிட்ருக்கோம். ஏதாவது அதுக்கு ஒரு ஸ்மெல் இருந்துன்னா அந்த ஸ்மெல்லை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்கும், எடுத்து திங்க ஆரம்பிச்சிடும். அதனால் குப்பைத்தொட்டிகளை வந்து மூடி வைக்கணும். அதே மாதிரி கதவு, திடீர்னு வந்து குட்டி வரும் ஆனால் கதவு வேகமாக சாத்தும், அது வந்து அடிச்சிடும். ஸோ அந்த கதவுக்கான டோர் ஸ்டாப்பர் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும். இப்போ சின்ன குழந்தைங்க, இளங்குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களோட போய் கொஞ்சம் நாளைக்கு அது பழக வேண்டாம் அப்படின்னா, இந்த நாய்க்குட்டியை சுற்றி தடுப்புகள் வச்சுருக்கணும். உங்கள் வீ அந்த குழந்தைய படுத்துருக்க இடத்துல ஒரு தடுப்பு வச்சுட்டிங்கன்னா இந்த குட்டிகள் போய் அந்த இடத்துல வராது. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஒரு ஆரோக்கியமான நல்ல குட்டிகளை வச்சிருக்க முடியும். வீட்டில் நான் யார் வந்தாலும் அது அன்பாக பழகக்கூடிய குட்டிகளாக இருக்கும். இந்த குட்டிகள் வளர்ப்பு வந்து இன்றைக்கி மிகப்பெரிய தொழிலாக வேறு உருவாக்கிட்டு இருக்குது. இப்போ உலகம் பூரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 பில்லியன் டாலர் ஒரு தொழில் வாய்ப்பு இந்த நாய் வளர்ப்பில் இருந்துகிட்ருக்குது. அதில் இந்தியா மிக வேகமாக வளர்ந்துட்டுருக்குது. கிட்டத்தட்ட 25 பில்லியன் டாலர் பணம் வந்து நம்ம இந்திய செல்லப்பிராணி சந்தைகளில் புழங்கிட்டுருக்குது. தமிழ்நாடு ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற நகரங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய, இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த 25 பில்லியன் டாலரை நம்ம அடுத்த 5 ஆண்டுகள் நம்ம 50 பில்லியன் டாலராக கொண்டு போக முடியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வாய்ப்புகள் உள்ள தொழிலாக இருக்குது. தரமான குட்டிகளை நம்பகத்தன்மையோடு நீங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்துனீங்கன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய இது. சமூக செயல்பாட்டோடு இது வந்து

0: கவனத்தோடு நீங்கள் பண்ணுற பணி வந்து நிறைய வீடுகளில் நாய்க்கடி இல்லாமல் இருக்கிறதுக்கு தடுக்கும். அதனால் இந்த வானொலி தொடர் நிகழ்ச்சியை பங்கு பெற்று பயனடையும் கேட்டுக்கின்றேன்.
1: என்ன பட்டக்கா, நாய்க்குட்டி பராமரிப்பு மற்றும் நல பயிற்சிகள் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் குறித்து சென்னை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பி செல்வராஜ் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: முத்தழகு, நாய்க்குட்டிங்களை எத்தனை நாள் குட்டியா வாங்கணும், எப்படி வளர்க்கணும், எப்படி நோய் வராம பராமரிக்கணும், இப்படி எல்லா விவரங்களையும் அழகா தெளிவா எடுத்து சொன்னாரு.
1: ஆமாக்கா, அதோட அதுக்கு எந்தெந்த உணவுப் பொருட்களை கொடுக்கணும், எதை எதை கொடுக்க கூடாது, இப்படி எல்லா விவரத்தையும் தெளிவா சொல்லிவிட்டாரு.
2: ஆமா முத்தழகு, நானும் தான் கேட்டனே. இந்த விவரங்களை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் கூட நாய் வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சு.
1: சூப்பர்க்கா, எங்க தம்பி வீட்டுல நாய் ஒண்ணு குட்டிங்க போட்டிருக்கு, அதுல இருந்து நான் ஒரு குட்டி ஒண்ணு எடுத்துட்டு வந்து தரேன்க்கா.
2: அப்படியா, ரொம்ப சந்தோஷம் முத்தழகு. ராசுக்கு விஷயம் தெரிஞ்சா சந்தோஷத்துல தலகால் தெரியாம குதிப்பான். நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாள் வேற.
1: அப்புறம் என்ன, பிறந்த நாள் பரிசா? ராசு ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம நாய்க்குட்டிய பரிசா கொடுத்துடுவோம்.
2: ஆமா ஆமா, சரியா சொன்ன முத்தழகு.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: நெல் வேர்முடிச்சி நூற்புழு. உலக மக்கள் தொகையில் 50% மேற்பட்டோருக்கு அரிசியே பிரதான உணவாகும். நெல் பெரும்பாலும் நன்சை சாகுபடியாக பயிரிடப்படுகிறது. காலநிலை மாற்றத்தினாலும் பருவமழை தவறுதலாலும் பாசன நீர் தட்டுப்பாட்டினாலும் செம்மை நெல் சாகுபடி, நேரடி நெல் விதைப்பு போன்ற முறைகள் பின்பற்றப்பட்டு நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நன்சை நெல் சாகுபடியை காட்டிலும் செம்மை நெல் சாகுபடி மற்றும் நேரடி நெல் விதைப்பு முறைகளில் சாகுபடி செய்யும் பயிரை வேர்முடிச்சி நூற்புழுக்கள் அதிகம் பாதிக்கின்றன. நெற்பயிரை தாக்கும் பல்வேறு உயிரியல் காரணிகளுள் நூற்புழுக்களும் ஒன்றாகும். பொதுவாக பல்வேறு நூற்புழுக்கள் நெற்பயிரை தாக்கினாலும் அவற்றுள் நெல் வேர்முடிச்சி நூற்புழுக்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நெல் வேர்முடிச்சி நூற்புழுக்களின் தாக்குநிலையானது புழுக்கள் பயிரின் வேர்பகுதி வழியாக உள்ளே சென்று உணவை எடுத்துக்கொள்வதற்காக வாஸ்குலார் பகுதியில் பிரத்யேகமான இடத்தை தேர்வு செய்து அமர்கிறது. பின்பு புழு உருவத்திலிருந்து பேரிக்காய் வடிவ முதிர்ந்த பெண் நூற்புழுவாக உருமாறுகிறது. ஒரு முதிர்ந்த பெண் நூற்புழு குறைந்தபட்சம் 300 முதல் 650 முட்டைகளை இடும் திறன் பெற்றவை. இந்நூற்புழுக்கள் முட்டைகளை குவியல்களாக வேரின் உள்ளே இடும். இவற்றிலிருந்து அடுத்த தலைமுறை புழுக்கள் உருவாகும். இதன் சேத அறிகுறிகளை பற்றி தெரிந்து கொள்வோம். வேர்முடிச்சி நூற்புழுக்களால் பாதிப்படைந்த வயலில் ஆங்காங்கே பயிரின் வளர்ச்சி குறைந்து திட்டுத்திட்டாக காணப்படும். நாற்றங்காலில் நாற்றுகள் அதிக அளவில் மடிந்து எரியூட்டப்பட்ட தோற்றத்துடன் காணப்படும். பாதிப்படைந்த நாற்றுகள் வளர்ச்சி குன்றி மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். நடவு வயலில் பாதிப்படைந்த பயிர்களில் தூர்களின் எண்ணிக்கை குறைவாக காணப்படும். பாதிப்படைந்த பயிர்களின் வேர்களின் நுனியில் கொக்கி போன்ற முடிச்சுகள் காணப்படும். இதற்கான மேலாண்மை முறைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். உயிரியல் நூற்புழு கொல்லிகளை ஒரு ஹெக்டேருக்கு 2.5 கிலோ வீதம் மண்ணில் இடுவதன் மூலம் நூற்புழுக்களை வெகுவாக கட்டுப்படுத்தலாம். பேசிலஸ் சப்டிலிஸில் நாற்றுகளை நனைத்தல், நடவு வயலில் இடுதல் போன்றவற்றின் மூலம் இந்நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நூற்புழுக்கள் பாதிக்கப்படாத இடத்தில் நாற்றங்கள் அமைத்து நல்ல நாற்றுகளை நடவுக்கு பயன்படுத்த வேண்டும். சணப்பை, கொளிஞ்சி போன்ற பசுந்தால் பயிர்களை வளர்த்து சரியான நேரத்தில், அதாவது பூக்கள் பூப்பதற்கு முன்பு மடக்கி உழுவதன் மூலம் அவை மக்கும் போது நூற்புழுக்களை அழிக்க வல்ல பல்வேறு நச்சு வாயுக்கள் வெளிப்படுவதோடு மட்டுமன்றி மண்ணில் ஏராளமான நன்மை செய்யும் உயிரினங்கள் பெருகும். இதன் மூலம் பயிர்களை பாதிக்கும் நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நெற்பயிருடன் இதர பயிர்களான காய்கறி மற்றும் பயறு வகை பயிர்களை பயிர் சுழற்சி செய்வதன் மூலம் இந்நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். விவசாய பெருமக்கள் கவனத்திற்கு, பொதுவாக நூற்புழுக்களின் எண்ணிக்கை பொருளாதார சேத நிலைக்கு கீழ் இருப்பின் பயிர்கள் தெளிவான அறிகுறிகளை வெளிப்படுத்துவதில்லை. மேலும் நூற்புழுக்கள் கண்ணிற்கு புலப்படாத அளவில் மிக சிறியதாக இருப்பதாலும் குறுகிய காலத்தில் அதிக சந்ததியை பெருக்கும் திறன் கொண்டதாலும் நூற்புழுக்களின் தாக்குதல் குறித்து விவசாய பெருமக்கள் மிகுந்த கவனமுடன் இருக்க வேண்டும். பயிர்களில் இந்த நூற்புழுக்களின் அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக பாதிப்படைந்த பயிரை பிடுங்கி வயலுக்கு வெளியே அழித்துவிட வேண்டும்.
0: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி பி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைச்சிடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். நதிகளை இணைப்பதன் மூலம் தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜல்சக்தி அமைச்சகம் தொடர்பான திட்டங்களை ஆய்வு செய்த அவர், பாசன வசதிகளை விரிவுபடுத்துவதற்கும் வறட்சியை தவிர்க்கவும் நதிநீர் இணைப்பு வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். தேசிய நலன் அடிப்படையில் நீர் மேலாண்மை திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்படும் ஜல் சஞ்சய் திட்டம் மூலம் நிலத்தடி நீர் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல், இணையமைச்சர் டாக்டர் ராஜ் பூஷன் சௌத்ரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தை செயல்படுத்த 95,692 கோடி ரூபாய் இடைக்கால நிதி ஒதுக்கீடு செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கப்பட உள்ள இந்த திட்டம் குறித்து மாநில அமைச்சர்களுடன் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநிலங்களும் தயாராக இருக்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த ஆண்டை விட இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு 40% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். மத்திய அரசின் கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் 10ஆண்டு நிறைவு விழாவையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள், மருத்துவ நிபுணர்களின் சிகிச்சை ஆகியவை இத்திட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிசுக்களின் நலனுக்காக அரசு உறுதி பூண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த திட்டம் மூலம் கடந்த 10ஆண்டுகளில் லட்சக்கணக்கான தாய்மார்களின் சுகாதாரம் மேம்பட்டுள்ளதாக திருமதி அன்னபூர்ணா தேவி கூறியுள்ளார். சேவை அடிப்படையிலான நிர்வாகம் மூலம் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு பதவியேற்று 12 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து துறைகளும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ளார். டிஜிட்டல் மற்றும் நிர்வாக மறுசீரமைப்பு, தொழில் முனைவோருக்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்குவது உள்ளிட்டவற்றில் அரசு நிர்வாகம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களின் நலனுக்காகவும் மகளிர் மற்றும் இளையோருக்கு அதிகாரம் அளிப்பதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய அவர், தனிமனித ஒழுக்கம் சரியாக இருந்தாலே இந்த சமூகம் மாறும் என்று கூறினார். இத்திட்டத்திற்கு முதல்கட்டமாக 354 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும், 2500 பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். பெண்களுக்கு நடைபெறும் குற்றங்களை தடுக்கும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ட்ரோன் வாயிலாக கண்காணிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக திரு விஜய் கூறினார். முன்னதாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். அனைத்து நில சர்வே எண்களுக்கும் இம்மாத இறுதிக்குள் சந்தை வழிகாட்டி மதிப்பு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள

0: செய்திக்குறிப்பில் பதிவுக்கு வரும் பொதுமக்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறும் தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களிடம் திரும்ப வழங்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டிட களப்பணிக்காக ஆவணங்களை உடனுக்குடன் பார்வையிட்டு வழங்கப்பட வேண்டும் எனவும், தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைகழிக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நிலுவை ஆவணங்களை மாவட்ட பதிவாளர்கள் ஆய்வு செய்து உடனுக்குடன் உரிய தீர்வு அளித்திட வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச லெவல் கிராசிங் விழிப்புணர்வு தினத்தையொட்டி தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் சார்பில் பல்லாவரம் தாம்பரம் இடையேயான லெவல் கிராசிங்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரயில்வே கோட்ட கூடுதல் மேலாளர்கள் திரு அன்கூர் சௌஹான், திரு செந்தில்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை ஏ அணிக்கு எதிரான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 8 ரன் வித்தியாசத்தில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற்றது. தம்புலாவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 277 ரன் எடுத்தது. 278 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை ஏ அணி 269 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 8:05:35. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். முதலில் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் தேவன், சுஜாதா குழுவினர்.

காதல் வைரஸ் திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடலை கேட்டீர்கள். நெருமிப்போது 8:20 தொடர்ந்து அலைப்பாயுதை திரைப்படத்தின் பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் SPB சரண், நவீன் குழுவினா்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை 9:15 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி சிரிப்போம் சிந்திப்போம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் முனைவர் மா. கி. ரமணன் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள் இதோ.
2: மகிழ்ச்சியாக இருப்பதற்காக ஒவ்வொரு இடங்களிலும் இந்த மணமகள் மன்றம்னு வைக்கிறாங்க. இது உண்மையிலேயே நான் கேட்டேன், அது ஒரு ஆர்கனைசர்கிட்ட போய் கேட்டேன், இது எதுக்கு சார் வைக்கிறீங்கன்னு. அது ஏன் சார் கேட்குறீங்க, ஒவ்வொரு மாதமும் யாரானோ ஒரு ஆள் பிடிச்சிட்டு வர வேண்டியதாக இருக்குது, அவர் நல்லா பேசுகிறேன்னு சொல்லிட்டு தான் வராரு. அதுக்கப்புறம் அவர் போனவர் என்ன பிடிச்சி எல்லாம் திட்டுறாங்க, இந்த ஆளெல்லாம் எப்படியா நீ பிடிச்சிட்டு வந்த அப்படின்னு. அதனால் சிரிப்பாக பேசணும், அதே நேரத்தில் சிறப்பாக பேசணும், இந்த ரெண்டும். அதாவது வானொலியில் பேசும்போது இந்த வானொலியில் பேசி விளிமேடைகளில் பேசுறது ரொம்ப கஷ்டம். நான் வந்து 90 ஆண்டு வானொலிக்கு வந்த உடனே நான் ஒரு பெரிய வணக்கத்தை செலுத்துகிறேன். ஏன்னா இதனுடைய வயசு 90. அது மட்டுமல்ல, வானொலிக்கும் எனக்கும் உள்ள வயசு 50. 1976 நான் திருச்சி வானொலியில் நுழைந்தவன், இன்றைக்கு இந்த சென்னை வானொலியில் பேசிக்கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய வானொலி அனுபவ வயது 50. இதில் என்ன சிறப்புனா, மனித வாழ்க்கையில் நான் ஒரு 3 வரி கவிதை எழுதினேன். அது கவிதையா இல்லையான்னு நீங்கள் சொல்லணும், நான் அதை கவிதைன்னு தான் எழுதினேன். அதாவது, அழுது கொண்டே வருவது பிறப்பு, அழவைத்து செல்வது இறப்பு, இடையில் சிரித்து கொண்டே வாழ்வதுதான் சிறப்பு அப்படின்னு அந்த 3 வரியை எழுதினேன். அழுது கொண்டே வருவது பிறப்பு, அழவைத்து செல்வது இறப்பு, இடையில சிரிப்போடு வாழ்வதுதான் சிறப்பு. எனவே இறப்பு பிறப்பு சிறப்பு, முதல்ல இதை எழுதிட்டு அப்புறம் இதெல்லாம் ஃபில்லப் பண்ணேன். இப்படி தான் கவிதை எழுதணும். அதனால் கவிதை எழுதும்போது இந்த மோன வருதா சந்தம் வருதா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேர் மூடு வருதான்னு கேட்குறாங்க. அதாவது மூடெல்லாம் வராது, முதல்ல நம்ம திறக்கணும், நம்ம நோட்டை திறக்கணும். நிறைய பேர் மூடி வச்சுக்கிட்டு மூடு வரல மூடு வரலேம்பாங்க. புத்தகத்தை திறக்கணும், மனசை திறக்கணும். அந்த காலத்துலலாம் மூடு என்றதே ஒன்று கிடையாது. இப்போதான் இந்த ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம்னு இப்போதான் சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் யாருக்கும் எந்த மன அழுத்தமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சுகர் கிடையாது. சொன்னாலே நம்ப மாட்டேங்கிறாங்க, சார் அது எப்படி சார் இல்லாமல் இருக்கும். ஒரு ஆள் சொன்னார், டெஸ்ட் பண்ணாமல் இருப்பாங்க சார், டெஸ்ட் பண்ணின்னு தான் இருக்கும் சார். இந்த சுகரை முத முதல்ல தமிழில் கண்டுபிடிச்ச டாக்டர் யார் தெரியுமா, டாக்டர் அருணகிரிநாதர். அவர் தான் முத முதல்ல திருப்புகளில் நீரிழிவு, விடாத்தலைவலி, ஒற்றத்தலைவலி ரெட்டத்தலைவலிங்கிற அதுக்கு. அதுக்கு என்ன ரெண்டுக்கு வித்தியாசம்னா, ஒற்றத்தலைவலி என்ன, ரெட்டத்தலைவலின்னா என்னன்னா, அதுக்கு ஒருத்த விளக்கம் சொன்னா, கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒத்த தலைவலி, கல்யாணம் பண்ண பிறகு ரெட்டத்தலைவலி, ரெண்டு பேருக்குமே தலைவலி. ஆனா இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன், அதான் சார் அப்படின்னு. அதுபோல ஏன் அந்த காலத்தில் நீர் இழிவு கிடையாதுன்னா, நடந்தாங்க. நான் கூட 32 ஆண்டுகள் என்னுடைய பள்ளிக்கு 3 கிலோமீட்டர் நடந்து போனேன், நடந்து வந்தேன். இதுவரை இறைவனுடைய அருளால் எந்த மருத்துவமனைக்கும் நான் போய் சேர்ந்ததே கிடையாது. 73 வயது, 73 வயது. ஏனென்றால் இப்போ டாக்டர் எதுக்கு எடுத்தாலும் நடங்க நடங்கன்றார். இவன் 2-வீலர் எடுத்துகிட்டு போய் நடக்கிறான். ஒரு ஆள், ஒரு டாக்டர் எங்கள் ஊரில் வாக்கிங் போகிறேன்றார். எதுக்கு சார்ன்னு, டாக்டர் வாக்கிங் போக சொல்லிருக்கு, அதுக்கு எதுக்கு நடந்தானே போகணும்னு. இல்லை, இந்த 2-வீலரில் போய் பிளே கிரவுண்ட்ல நிறுத்திட்டு பிளே கிரவுண்ட்ல சுத்திட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வருவேன். அதுக்கு இங்கே இருந்தே நடந்து போலாமே என்ன, எவன் சார் நடந்து போறது, கால் வலிக்காதா அப்படிங்கிறான். இப்ப பிளே

ரவுண்ட்ல எப்படி நடந்து போவீங்க, மூணு ரவுண்டு நடப்பேன், கால் வலிச்சேன்னா வண்டியில போவேங்கிறாரு அங்க. அதனால நடை என்பது குறைந்த உடனே நீரிழிவு வந்துருச்சு, அது போல மனதுல மகிழ்ச்சி குறைஞ்ச உடனே மன அழுத்தம் வந்துருச்சு. ஏன் வந்தது? யாரும் யார் பேச்சும் கேட்க தயாரா இல்ல. குடும்பம் வீட்டுல கூட்டு குடும்பமா இருந்தது. கூட்டு குடும்பமா இருந்த போது தாத்தா பாட்டி அப்பா அம்மா, அம்மா ஒண்ணு விட்ட சித்தப்பா, ரெண்டு விட்ட சித்தப்பா, கை விட்ட சித்தப்பா, நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் பக்கத்துல இருப்பாங்க, அவங்களோட பேசுவோம், கலாய்ப்போம், சத்தம் போடுவோம். நம்முடைய

ரெண்டு விட்ட சித்தப்பா கை விட்ட சித்தப்பா நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் பக்கத்துல இருப்பாங்க, அவங்களோட பேசுவோம், கலாய்ப்போம், சத்தம் போடுவோம், நம்முடைய மன உணர்வுகள்லாம் வெளியில வந்துடும். ஆனா இன்னைக்கு நியூக்ளியர் ஃபேமிலிங்கிறா, அது என்னடா நியூக்ளியர் ஃபேமிலின்னா, அதாவது தனித்து போதல், தனித்தன்மையோடு வாழறாங்களாம். அதனால தனித்து போவதனால மனிதன் என்ன ஆயிடுறான், தனிமைப்பட்டுறான். அப்ப அவனுடைய உணர்ச்சிகள் எல்லாம் யார்ட்டையும் காட்ட முடியாது, பிரஷர் வருதுங்கிறான். நிறைய பேர் கோயில்ல உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷமாவது மனசை தியானம் பண்ணும், தியானம் பண்றாங்களா கோயில்ல? ஒரு அம்மாவும் அவருடைய கணவரும் கோயில்ல பார்த்தேன். அந்த அம்மா என்ன பண்றாங்க, அம்பாள் சன்னதியில போய் என் புருஷனுக்கு நல்ல புத்தி கொடுங்கிறாங்க. இவர் என்ன பண்றாரு, சுவாமி கிட்ட போய் என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தி கொடுங்கிறாரு. நான் ஒரு நாள் ரெண்டு பேரும் நமக்கு வேண்டியவங்க தான். நான் இந்த அம்மாட்ட வந்து சொன்னேன், ஏமா என்னதான் இருந்தாலும் அவர் உங்க புருஷன், 50 வருஷம் ஆயிடுச்சு உங்களுக்கு, இதுக்கு மேலேயாவது சண்டை போடலாமா, ஒன்னா இருக்க வேண்டாமா, இது வரைக்கும் வாழ்ந்ததே பெருசுங்க. அது கிட்டலாம் இன்னும் என்ன தவிர, சில பெண்கள் சொல்ற ஒரே வார்த்தை, என்ன தவிர அந்த ஆளோட எவனுமே வாழ மாட்டான் அப்படின்னு, என்ன தவிர அதை இந்த அம்மா பெருமையா சொல்லு. ஆக ரெண்டு பேரும் கோயிலுக்கு போறாங்க, ஏன் ரெண்டு பேருக்கும் டென்ஷன், ஆனா விட்டு கொடுக்கறது இல்லை. இன்றைய தினம் ஏன் மனிதனுக்கு மன அழுத்தம் வருகிறது என்றால், மனதில அழுத்தம் வருவதற்கு காரணமே மனம் விட்டு பேசுவதில்லை, உணர்ச்சிகளை வெளியே காட்டுவதில்லை. போய் முகங்களை சுமந்து கொண்டோம், வீட்டுக்குள்ளேருந்து கிளம்பும் போதே ஒரு பெரிய மாஸ்க் போட்டுட்டு வந்துடுறோம், சிரிச்ச மாதிரி. இல்லை சார், ரொம்ப சிரிச்சவர் சார், ரொம்ப நல்லவர் சார். அவரு வள்ளுவர் சொல்றாரு, விடியா மூஞ்சின்னு உலகத்தில் சில பேர் இருக்கான். அவனுக்கு ஏன் விடியா மூஞ்சின்னு பேர் வச்சாருன்னா, அந்த இருட்டு முழுக்க அவன் மூஞ்சில இருக்குமா. அது எப்படிறா அப்படின்னு கேட்டா, நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுவேன் சிலதெல்லாம், இந்த விடியா மூஞ்சிக்கு ஏதாவது விளக்க வேண்மேன்னு சொல்லிட்டு திருக்குறளை தேடிக்கிட்டே வந்தேன். திருக்குறளை டக்குன்னு பிடிச்சேன் ஒரு இடத்த, விடியாமூஞ்சியை பத்தி திருவள்ளுவர் பாடியிருக்காரு. அந்த காலத்திலேயே அவ்வளவு விடியாமூஞ்சி இருந்திருக்கான் போல் இருக்கு. எப்பா 2053 முன்னாடி இவ்வளவு விடியாமூஞ்சியை பார்த்து, அவர் விடியாமூஞ்சி நேரடியாக எழுத முடியாது இல்ல, பரிமையாளர்கள்லாம் கோச்சுப்பாரு. அவர் என்ன எழுதினாரு, சிரித்து பேசி மகிழ்ந்து வாழ தெரியாதவனுக்கு இந்த உலகம் பகலில் கூட இருட்டுதான், பகலில் கூட இருட்டுதான், நகல் வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பட்டன்று இருள். நகல் வல்லார் அல்லார், இந்த இடம் தாங்க முக்கியம். நாம சந்தோஷமா இருக்கணுங்க. சந்தோஷங்கிறது நாம என்ன நினைக்கிறோம், அடுத்தவங்ககிட்ட இருந்து நமக்கு வரணும்னு நினைக்கிறோம், அது தப்பு. நம்ம கிட்டே இருந்து அடுத்தவங்களுக்கு போகணும். சில பேர் இப்போ ஐயாவெல்லாம் பார்த்தா சிரித்த முகமா இருக்காங்க, சில பேர் முகம் பார்த்தா ஒரு 10,000 ரூபா பணத்தை கொடுத்தா கூட சோகமா இருப்பாங்க. ஏயான்னு கேட்டா, இப்போதானே கொடுக்கணுன்ற எண்ணம் உனக்கு வந்திருக்கு, வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு அப்படிமா. சரி இப்பதான் கொடுத்தேனே சிரியாண்டா, எண்ணி பார்க்கணும், வீட்டுல போய் சரியா இருக்கணும். அந்த காலத்துல கம்பன் எழுதுறான்னு ஒரு பாட்டல் சொல்லுவாங்க, அது கம்பனே எழுதல. நம்ம ஊர்ல இல்லாதெல்லாம் இருக்கிறதா சொல்லுவான், என்ன கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் ஒரு பாட்டு இருக்கு, அது கம்பன் பாடவே இல்லை. என்ன விடங்கொண்ட மீனை போலும் வெண் தழல் மெழுகை போலும் படம் கொண்ட பாந்தல் வாயில் பாம்பை போலும் கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அதாவது ராவணன் எவ்வளவு கஷ்டப்பட்டானா, கடன் கொடுத்தான் பாருங்க, அவனை சொல்லல, கடன் வாங்கினான் பாருங்க, கடன் பட்டான்னா கடன் வாங்கினவன போல ராவண கஷ்டப்பட்டான்னாரு. இன்னைக்கு நாம கொஞ்சம் அதை மாத்திக்கணும், கடன் கொடுத்தவனை போல. ஒரு ஆள் சொல்றான், வாங்கினவனே வாங்குற வரைக்கும் ஒரு மாதிரியா இருப்பான், வாங்கினவனே என்கிட்ட வாங்கிடுவியா நீ அப்படிமா. ஏன் அப்படி கேக்குறேன்னா, விசாரிக்கலையே ஊர்ல என்ன பத்தி, நான் இது வரைக்கும் வாங்கினவன் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது அப்படின்னா. என்னடா தப்பு இல்லையா, வாங்கின கடன், ஐயோ கடன்னா என்ன அர்த்தம்னா, தமிழ போய் அகராதிய பாரியான்னா. நான் வீட்டுல வந்து தமிழ்ல அகராதிய பார்த்தா, கடன்னா லோன் கிடையாது, கடமைன்னு அர்த்தம். என் கடன் பணி செய்து கிடப்பேன்னு தோசை திருப்பி மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஒரு ஆள் தோசை மாஸ்டர்வான்னு கேக்குறான், இல்லப்பா உழவாரம் பாது கோயில்ல போய் தூய்மை பணி செய்வாரு. நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கரம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியணையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது என் கடமை. கடன்னா கடமைன்ற, அப்ப உன் கடமை கொடுக்கறது முடிஞ்சு போச்சுன்னா. இவன் சொல்றான், அப்ப கொடுக்க மாட்டியாப்பா அப்படின்னு, நான் இது வரைக்கும் 8 அட்ரஸ் மாறி மாறி வந்துட்டேன், பக்கத்துல வாங்குவேன், கொடுக்க மாட்டேன்னு. என்னடா வாங்கினா கொடுக்க வேணாமாப்பா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு பழக்கமாக போச்சுன்றான். எப்படிப்பான்னு எங்கள் டீச்சர் சொன்னாங்க, டீச்சர் இதெல்லாம் மாட சொல்லுவாங்க,
14 9 போகுமான்னு கேட்டாங்க.

0: போகாதுன்னு நாலுல ஒன்பது பண்ணா பக்கத்துல கடன் வாங்கிக்கேன்னாங்க. உனக்கு எப்ப வேணும்னாலும் பக்கத்துல கடன் வாங்கிக்கேன்னாங்க. அன்னைக்கு டீச்சர் சொன்னாதான் நான் இன்னி வரைக்கும் கடைபிடிக்கிறேன். நமக்கு கையில இல்லைன்னா பக்கத்துல வாங்கிக்க, இந்த பக்கம் வாங்கிட்டியன்னா அப்புறம் இந்த பக்கம் வாங்கு. இப்படி பக்கத்துல பக்கத்துல வாங்கிட்டா நான் கொடுக்க மாட்டேன், தெருவை மாத்திருவேன், அடுத்த தெருவுக்கு போடுவேன். இப்படி சாமர்த்தியம் உனக்கு இருந்தா என்கிட்ட வந்து வாங்கிக்கன்றான். இப்படி கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். அதுவும் நான் 32 ஆண்டுகள் அவர் சொன்னாரு, மாணவர்கள்ட்ட இருந்து பேர் வாங்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது போல ஒரு அரங்கத்துல பேசும்போது சொன்னேன், துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்திலேருந்து நாம சந்தோஷமா வெளியில வரணும்னா துன்பத்தை கண்டு சிரிக்கணும்னாரு வள்ளுவர் இல்லையா. இடுக்கன் வருங்கால் நகுக சொன்னார சார். மறுநாள் நான் கிளாஸுக்குள்ள வரேன், அத்தனை பேரும் சிரிக்கிறான் சார். ஏண்டானே, துன்பமே உங்க உருவத்துல தான் சார் வருது. இடுக்கன் வருங்கால் நகுக. ஏய், நான் பாடம் சொல்ற வாத்தியாரா, என்ன பார்த்தா துன்பங்கிறியாடான். நேத்தி சொன்னீங்களே சார், துன்பம் வரும்போது சிரிக்கணும்னு, அதான் இன்னைக்கு சிரிச்சோம். அதனை அடுத்து வருவது அகுது ஒப்பதில். அத நாம பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கணும்னா இதுவாது பரவாயில்ல. கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தான். என்னடா சார், என்ன சார் இதுன்னா, கொஸ்டின் பேப்பர்ரா சார், இது எனக்கு தெரியவே இல்லையே சார்ன்றான். ஆமாண்டா, அதுக்கு பதில் எழுதணுண்டா சார், பரீட்சையே மாத்திட்டாங்க சார்ன்றான். இன்னைக்கு என்னடா எக்ஸாம்னு கேட்டேன் சார், இன்னைக்கு சயின்ஸுன்னு சொன்னாங்க சார்னா. சயின்ஸுன்னா நீ என்னடா பண்ணு, நான் சோசியல் ஸ்டடிஸ் படிச்சுட்டு வந்தேன் சார்னா. அந்த காலத்துல சோசியல் சயின்ஸுன்னு பேர் அதுக்கு, இப்ப அதை மாத்திட்டாங்க சோசியல் சயின்ஸ். இவன் சோசியல் நினைச்சிட்டு வந்துட்டான். இதுல சயின்ஸ் போட்டவொடனே எனக்கு சோசியல் சயின்ஸ் தெரியாது சார், தனியா சயின்ஸ் படிச்சிருக்கேன், தனியா சோசியல் படிச்சிருக்கேன், இது சோசியல் சயின்ஸ் சார் இது. அதனால அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சரி, இவன் எப்படி தேர போறான்னு நினைச்சா பக்கத்துல பார்த்து பார்த்து எழுதுறான். எனக்கு நல்ல ஆசிரியர் விருது கொடுத்தாங்க 2007. எனக்கு அப்ப எப்படி இருந்ததுன்னா, இயேசுநாதரை சிலுவையில் அறிஞ்ச போது எப்படி எல்லாம் பார்த்து கன்னத்துல போட்டுக்கிட்டாங்களோ அப்படி ஒவ்வொருத்தனும் என் வாழ்க்கையை கெடுத்த வேண்டாயுவே. அத்தனை பேரும் கண்டுக்காம இருந்தானுங்க, இவன் மட்டும் சுத்தி சுத்தி வந்தாண்டா. இடுப்புல வச்சிருக்கிறத எடுக்க விடறடாவே, அவன் எடுத்துட்டு வருவா. நீ எடுத்துட்டு வாடா, நீ நாம சுத்தி சுத்தி வந்தா அவனால எடுக்கவே முடியாது. அவன் அது வெக்கத்தை விட்டு ஒரு கேள்வி கேட்டான், சார் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நான் சூப்பர்வைசர்ன்னா. சூப்பர்வைசர்னா என்ன சார் தமிழ்லன்னா? மேற்பார்வையாளர்னா. மேலே பாருங்க சார், ஏன் கீழே பாக்குறீங்கன்றான். மேற்பார்வையாளர், கீழே நாங்க அப்படி இப்படி பார்த்து எழுதுவோம். மேற்பார்வையாளர், நம்ம ஆள் மொழிபெயர்த்திருக்காம பாருங்க, மேற்பார்வையாளர். அதனால இங்க கீழே அக்காப்பி அடிக்கிறத பாக்காத. அது போல இந்த டிரான்ஸ்லேஷன்ல பள்ளி அறைன்னு இருக்கும், தூங்கிட்டு இருப்பான் மூணு பேரு. கிளாஸ்ல தூங்குறது இருக்க சந்தோஷமான விஷயம். கடைசி பெஞ்சுக்கு போயிடுவான் எல்லாம், இந்த தூங்குறவன் எல்லாம் கடைசி பெஞ்சு ஸ்லீப்பர் மாதிரி. அது கடைசி பெஞ்சுக்கு போயிட்டா அவனை எழுப்ப முடியாது. சில வாத்தியார் கௌரவமா முன்னாடி இருக்கிறவனை வச்சே முடிச்சிட்டு போயிடுவாரு. ஏன்னா இவன் நல்லா படிக்கிறவன் எல்லாம் முன்னாடி இருப்பான், அவன் பேக் பெஞ்சு, அவனை ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுவேன், பேக் பெஞ்சில் தான் போய் நிப்பேன், அங்க சேர்லயே உட்கார மாட்டேன். அவன் சொல்லுவான், சார் உங்களுக்கு தான் சேர் போட்டிருக்காங்களே, அங்க போய் உட்கார்ந்து தொலைங்களே சார், இங்கேயே வந்து நிக்கிறீங்கன்னா. என்னடா தூங்குறதுக்கடா வந்த, பள்ளிக்கூடத்து படிக்க வேணாமாடா. சார் என்ன போட்டிருக்கு சார் வாசல்ல? என்ன என்னடா போட்டிருக்கு? 9th ஸ்டாண்டர்ட் டி செக்ஷன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன சார் போட்டிருக்கு? கிளாஸ் ரூம். அதுக்கப்புறம் என்ன சார் போட்டிருக்கு? பள்ளி அறை. பள்ளி அறையில தூங்காம வரவேற்பு அறையிலையா தூங்குவாங்க? தமிழ்ல பள்ளி அறைன்னா என்ன அர்த்தம்? தூங்குற இடம்னு அர்த்தம். இந்த பேரை அன்னிலேந்து இன்னி வரைக்கும் மாத்தாம வச்சிருக்காங்க, பள்ளி அறை. ஏன் பள்ளி கொண்டாயோ அப்படியே ரங்கநாத பெருமானை பார்த்து ஆழ்வார்கள் கேட்டாங்க, நீ ஏன்பா தூங்குற? பள்ளி அறைன்னா தூங்குற இடம்னு அர்த்தம். அதனால அவங்க கேக்குறான், இங்க தூங்காம வேற எங்கேயா போய் தூங்கும்? நீங்க தூங்குறதுக்கு மட்டும் ஸ்டாஃப் ரூம் இருக்கு. அவங்க கேக்குறான், நீங்க தூங்குறதுக்கு ஸ்டாஃப் ரூம் இருக்கு, நாங்க பள்ளி அறையில தூங்கினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? அதனால மாணவர்கள் கேள்வி கேட்கலான்னு சொல்லுவேன். வித்தியாசமான கேள்வி எல்லாம் கேட்பான். நாளைக்கு வருவீங்களா சார்னு கேட்பான் முத கேள்வி. இல்ல லீவ் போடுறதா சொன்னீங்களே, டே பாடத்துல ஏதாவது சந்தேகம் கேள்தா?
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிரிப்போம் சிந்திப்போம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் முனைவர் மா கி ரமணன் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள்.
0: இங்க நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்துல நான் ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் படிப்பேன். பேராசிரியர் சஞ்சீவி என்ற ஒரு பெரிய அறிஞர் இருந்தார், சஞ்சீவின் பேர். அவர் இருக்கும்போது திருக்குறளை பத்தி ஒரு அருமையான ஆய்வு கட்டுரைய நான் பள்ளிக்கூடத்து வாத்தியாரா இருக்கும் போது

அப்பயே வந்து படிப்பேன். ரொம்ப பெருமைப்படுவார், பார் இவரு ஸ்கூல்ல வாத்தியாரு ஆனா ஆய்வு கட்டுரை வந்து படிக்கிறாரு. இந்த பசங்க எல்லாம் நம்ம உருவத்தை பார்ப்பாங்க, நம்ம உருவம் எப்பொழுதுமே பெரிய ஐயா மாதிரி ஒரு ஜெய்ஜாண்டிக்கா இருக்கணும், நல்லா தேஜஸா இருக்கணும். நம்மள பார்த்தாலே என்ன அது அது குறுக்க ஒரு கதை சொல்றாங்க. ஒரு சொற்பொழிவுக்கு போயிட்டேன், என்னை ஏற்பாடு பண்றவர் வரல, நானும் துண்டு உண்டு எல்லாம் போட்டுக்கிட்டு தான் போனேன். அவருக்கு என்ன பார்த்தா சொற்பொழிவான மாதிரியே தெரியல. அவர் வருவாரு வருவாருங்கிறாரு, மைக்ல உட்காந்துட்டு அவர் தெலுங்காரு, அவர் வருவாரு இக்கட ராலேது ஆயின வச்சுரு ஒத்தினவனே ஆயின செப்புதுரு பாகம் மாட்டாடுதுரு அப்படின்னு. அங்க வெளியில ஏற்பாடு பண்ணாலு என்ன கூப்பிடுறதுக்காக வந்து அவர் அப்பயே உள்ள போட்டாரு யான்ட்டான். அங்கே இருந்து ஓடியாந்தார் அவரு, இவர் பக்கத்துல நான் உட்கார்ந்தேனா ஏமண்டி ஆயின ராலேதா அப்படின்னாரு. அப்ப ஒரு வார்த்தை கேட்டாரு பாருங்க அவரு, வாருதானா வீரு அப்படின்னாரு. அந்த வார்த்தை யூடியூப் ரூட்டஸ் மாதிரி எங்க ஆளு விழுந்தது. வாருதானா வீருன்னா அந்த ஆள் தானா இந்த ஆளு? அதாவது ஒரு அழகான பாட்டு போடுவாங்க, ஒரு சபைக்கு போனோம்னு வச்சுங்க, அந்த ஒரு பந்தாவோட போறேன்னா யாரும் அதிகமான பெர்னாட்ஷாவை பாராட்டுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. எவ்வளவு பெரிய ஒரு காமெடி ரைட்டரு பெர்னாட்ஷா, அவர் ரொம்ப சாதாரணமான ஆளு, அவருக்கு இந்த பந்தாவே பிடிக்காது. அவருக்கு பாராட்டு கூட்டம் வச்சிருக்காங்க, உள்ள போனாரு அவர் யாரும் விடல. இதெல்லாம் பெரிய மனுஷங்க கலந்துக்கிற இடம், நீ போயா விட்டாங்க. இவர் வீட்டுக்கு போய் கோட்டு சூட்டு எல்லாம் மாட்டிட்டு வந்தவனே, சார் வாங்க அப்படின்ற, இவர் தான் சீஃப் கெஸ்ட். எல்லாத்தையும் பண்ணவனே அங்க விருந்து வச்சாங்க, அந்த கேக்கு சாப்பாடு எல்லாத்தையும் தான் கோட்ல எடுத்து தடவிட்டாராம். என்ன சார் கோட்ல எடுத்து தடவினே? இதை தானையா மதிக்கிறான், இதுக்கு தானையா மதிப்பு கொடுத்தா? உள்ள இருக்கிற மனுஷன் வந்தேன், என்னை உள்ளவே விடலையே, இந்த கோட்டை தானே மனுஷனா மதிக்கிறான், அந்த கோட்டையே சாப்பிட்டும்பா எனக்கு வேண்டாம்னாரா. அதனால மனிதன் தமிழ்ல அப்படி ஒரு அருமையான பாடல் சொன்னான், அதாவது மேலாடை இன்றி சபை புகுந்தால் நூல் ஆயிரம் படித்தாலும் மதியார். மேலாடை இன்றி சபை புகுந்தால் நூல் ஆயிரம் படித்தும் மதியார். அதுக்கு உதாரணம் சொல்லுகிறார், மாலானவர் பட்டு பீதாம்பரங்கள்லாம் அணிந்து கொண்டிருக்கின்ற மகாவிஷ்ணு இருக்கிறாரு, அவருக்கு திருமகளை கொடுத்தாராம் பார்க்கடல். மாலானவருக்கு திருமகளை தந்து மான் தோல் ஆடை அணிந்து இந்த கந்தையை கட்டிக்கிட்டு சுடுகாட்டில் ஆடிக்கிட்டு இருக்கான சிவபெருமானுக்கு நஞ்சை கொடுத்தது பார்க்கடல் தான். சொன்னா பட்டு பீதாம்பரம் என்ன, அவர் அலங்கார பிரியர் மகாவிஷ்ணு, அவர் எல்லா அலங்காரத்தோட வந்த உடனே பார்க்கடல் பார்த்து சந்தோஷப்பட்டு இந்த மகாலட்சுமியை வச்சுக்கோ அப்படின்ட்டாங்களா. இவர் சுடுகாட்டுல கந்தைய கட்டிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காரு சிவபெருமான், யோ நீதாங்க லாயக்கு, சிவபெருமானுக்கு விஷம் கொடுத்தது பார்க்கடல் என்று ஒருவர் பாடினார். அது எவ்வளவு அழகான ஒரு பாடல். ஆக அந்த காலத்திலேயே மனிதன் ஆடம்பரத்தை தான் விரும்பினான். வீரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும். என்ன விரகர் இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல் நிறைய மோதிரங்கள் வேண்டும், மேலே பஞ்சேனும் பட்டேனும் வேண்டும், அப்படி இருந்தால் அவர் சொல் நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. அவையர் அதாவது அந்த காலத்துல இதெல்லாம் சங்க இலக்கியம், வேம்புனா கசக்கும் நஞ்சுனா விஷம். ஆனா அந்த பந்தாவை பார்த்து ஆஹா, கண்ணதாசன் அவர்களே ஒரு முறை என்ன பண்ணாரா, ஒரு கவியரங்கத்துக்கு போனார். எவ்வளவு பெரிய மகா கவிஞன் கண்ணதாசன். அப்ப எல்லாரும் கண்ணதாசன் கண்ணதாசன் கவியரங்கத்துக்கு வந்து விட்டாருன்னு உடனே அவர் என்ன பண்ணாரா, ஒரு பையனை கூப்பிட்டு அவனும் கவிதை பாட வந்தவன், இந்தா இங்க வா என் கவிதையை நீ படி, உன் கவிதையை நான் படிக்கிறேன் அப்படின்னு கவிதையை மாத்திட்டாரா. அந்த சின்ன பையன் எழுதின கவிதையில ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா வந்தான் போனான் இருந்தான் அப்படின்னு இருக்கு. அதை மேடைகளை கண்ணதாசன் படித்த உடனே கிளாப்ஸ் விழுந்துகிட்டே இருக்கு, என்ன அழகா போடுறாங்க, வந்தான் போனான் இருந்தான். ஆனால் மிகச்சிறந்த கண்ணதாசன் கவிதையை அந்த பையன் படிக்கிறான், யாரும் கை தட்டவே இல்லை. அப்படிதான் கண்ணதாசன் சொன்னாரா, இந்த தமிழ் சமுதாயத்திலே எதை சொல்கிறார்கள் என்பதை விட யார் சொல்கிறார்கள் என்பதைத்தான் பார்க்கிறார்கள். எதை சொல்கிறார்கள்னு பார்க்கிறது இல்லை, அது யார் சொல்றாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி கிடையாது, நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் கேட்பாங்க, சின்னவங்க கூட நமக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லலாம். அதுபோல உபன்யாசங்களுக்கு எல்லாம் நம்ம போனோம்னு வச்சுங்களேன், புது புது அனுபவம் கிடைக்கும். முதல் வரிசையில் உட்கார்ந்து கேட்பாங்க, நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பின்னால் வரிசையில் இருக்கிறவங்க வந்து கடைசியில சார் நீங்க இன்னைக்கு சொன்னது ரொம்ப அருமையான ராமாயணம், யோ நான் இன்னைக்கு சொன்னது கந்தபுராணம் ஐயா ராமாயணம் இப்படி ஆரம்பிக்கும் போது ராமாயணம் மாதிரி இருந்தது. இல்ல உனக்கு பொருத்தமா தான் நீ சொல்ற, ராமாயணத்துல தான் உனக்கு தேவையான ஆள் இருக்கான்னு. என்ன கும்பகர்ண நீ தூங்கிட்டு இருப்ப, நான் இன்னைக்கு சொன்னது கந்த புராணம் சார். எந்த புராணமா இருந்தான்னு உங்க வாயிலேருந்து வந்தா அது ரொம்ப சொந்த புராணமா இருக்கு சார். உன்னை இப்படி திரும்பிக்கான் இன்னும் சில

0: பேரு
1: தூங்கிடுவான்.
0: கடைசியில இந்த உருவாய் அருவாய் சொல்லும் போது எழுந்துருவான். எழுந்த உடனே நம்ம கிட்ட வந்து, சார் இன்னைக்கு ரொம்ப டாப் சார் அப்படிமா. என்னடா கேட்ட அப்படின்னு, சார் நீங்க சொல்றதெல்லாம் என் வாயால சொன்னா நல்லா இருக்குமா சார்? அது உங்க வாயாலதான் சார் சொல்லணும். இதெல்லாம் விட ஒரு பாட்டி, அந்த பாட்டிக்கு 80 வயசு, காது கேட்காது, பொதுவாக வரிசையில் உட்காந்துக்கும். நன்னா சொல்றேன், நாளைக்கு எங்க ஆத்துக்கு வந்து ஒரு டம்ளர் மோர் குடிச்சிட்டு போனேன்னா நன்னா இருக்கும் அப்படின்னு. சரி, ரொம்ப வயசான பாட்டி கூப்பிடறாளேன்னு போனேண்ணா. போனா ராமாயணத்தை உங்களை போல இது வரைக்கும் யாரும் சொன்னதே கிடையாது அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், அந்த வயசான பாட்டியினுடைய காலில் விழுந்து நான் வணங்கி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அப்ப அந்த பாட்டி ஒரு கருத்து சொன்னாங்க, எனக்கு காது கொஞ்சம் கேட்காது. எப்படி கேட்டிருக்கு பாருங்க, காது கேட்காது. அதனால முன் வரிசையில் உட்கார்ந்தேன். என்ன கஷ்டம்னா, உங்க எச்சல் மேல மேல வந்து விழுது. எச்சல் இல்லாம ஏதாவது பேச முடியுமா? நான் ஃபில்டர் வச்சா பேச முடியும். பேசும்போது எச்சில் தெரிக்குது. நான் என்ன பண்றது, நீங்க பின்னாடி போய் உட்காருங்கன்னு. காது கேட்காது, முன்னாடி அவ்வளோதான் உட்காந்தாதான் கொஞ்சம் கொஞ்சம் கேட்கும் அப்படின்னோடனே நான் என்ன சொன்னேன், நான் ராமனையும் கிருஷ்ணனையும் சொல்லி கொண்டிருக்கேன், என் வாயில ஓடுறது எச்சல் இல்லம்மா கங்காதேவி என்ன அப்படின்னா. பாட்டி என்ன நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, ஆஹா வாயில கங்கையே வச்சிருக்கீங்க, சிவபெருமான் தலையில வச்ச கங்கைய நீங்க வாயில வச்சிருக்கீங்களேன்னு. கடைசி நாள் நான் போனது 9வது நாள் 10வது நாள் எல்லாம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் முடிஞ்சு எங்களுக்கு அந்த பரிசுகள்லாம் கொடுத்த உடனே அந்த பாட்டி ஒரு சின்ன பொட்டலம் கொடுத்தாங்க. இது என்னுடைய சின்ன அன்பளிப்புன்னு சொல்லி ஒரு 2 வாழைப்பழமும் அந்த பொட்டலமும் கொடுத்த உடனே, சரி இந்த பொட்டலத்தை அவசியம் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு. சரி ஏதோ பாட்டி ஏதோ பிரசாதம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு வாயப்பட்டா ஒரே கசப்பு. சரின்னு சொல்லி சாப்பிட்டா என்ன அதுன்னு கேட்டவுடனே பாட்டி சொன்னாங்க, எங்க ஆத்துக்காரருடைய அஸ்தியை கங்கையில கரைக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். நான் எங்கேயாவது கங்கைக்கு போகவே முடியல, அது உங்க வாயில வருதுன்னு நேற்று தான் தெரிஞ்சுட்டேன். இப்ப கங்கையிலே கரைச்சி விட்டேன்னு எனக்கு குமட்டல் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா அஸ்தியே உள்ள போயிடுச்சு. ஏன்னா இதை முதலே சொல்லக்கூடாத, சொன்னா நீங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் இத்தனை வருஷம் அது கங்கையில கரைக்கணும்னு வச்சிருந்தேன், எனக்கு அவ்வளவு வசதி இல்லை. நல்லவேளை நீங்க சொன்னதுனால இன்னைக்கு அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கும். அவர் ஆத்மா சாந்தி அடையும், நான் எந்த கதைக்கு போவேன்னு தெரியலையே. ஏதோ ஒரு உபச்சாரத்துக்கு வாயில கங்கை இருக்குன்னு சொன்னா ஒருத்தர் சொன்னார், சார் நான் ஒரு மாத்திரை போட்டு வராத தூக்கம் உங்க நிகழ்ச்சியில வந்து உட்கார்ந்த உடனே வருது சார். யூஆர் மோர் தென் எ டேப்லெட். நான் 1/2 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன், 1/2 மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், 1 மாத்திரை சாப்பிட்டாலும் வரல சார். ஆனா உங்க நிகழ்ச்சிக்கு வந்து உட்கார்ந்த உடனே சார். என்ன சார், எப்படி சார் அது அப்படிங்கிறார். யோ கவனிச்சா ஏன் தூக்கம் வருதுன்னு கேட்டேன். சார் நான் கவனிச்சதுனாலதான் சார் தூக்கமே வருது. ஏன் நீங்க சொல்றதெல்லாம் வைகுண்டத்தில் நடக்கிறது, கைலாசத்தில் நடக்கிறது அப்படின்னு நான் லைவா பாக்கணும்ன்ற ஒரு ஆசையில நான் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பேனா, அதுக்குள்ள நீங்க முடிச்சிடுறாரு. இப்ப 2.5 மணி நேரம் தூங்கி இருக்கான்னு அர்த்தம். அதனால இந்த ஹாஸ்யம் என்பது எனக்கு என்ன ஒரு வேண்டுகோள்னா, விகடம்னு ஒரு அருமையான கலை இருந்தது. நம்முடைய பிரபலமான பாடகி எம்எல் வசந்தகுமாரி அவருடைய கணவரே விகடம் கிருஷ்ணமூர்த்தி தான். அது 64 கலைகள்ல இன்னைக்கு என்னமோ ஹாஸ்யத்துக்குன்னு தனியா பேச்சாளர் எல்லாம் உருவாகிருக்காங்க. அன்னைக்கு விகடம்னே ஒரு கலை. அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஹாஸ்யம் தானா வரும், குரல் மாத்த வேண்டியது இல்லை. அது ஒரு கலையாக அதை வளர்த்திருந்தாங்க. அந்த கலைஞர்களே இன்றைக்கு இல்லை. நாம எப்படி நாட்டுப்புற கலைகளை வளர்க்கிறோம், இசைக்கலையை வளர்க்கிறோம், பாரம்பரிய கலைகளை எல்லாம் வானொலி வளர்த்து கொண்டே வருகிறது. அதுக்கு ஒரு தாய் மாதிரி 90 ஆண்டு காலமாக இந்த வானொலி வளர்க்க நான் அதை பாராட்டி மகிழ்கிறேன். வேற யாரும் செய்யறது இல்லை. நீங்க பாரம்பரியத்தை வளர்க்கறதை போல வேற யாரும் அதை வளர்ப்பதில்லை. அதுவும் இந்த நவராத்திரி இது போன்ற பழமையான நாட்கள்லாம் அந்த பழமையான கலைகளுக்கு உயிர் கொடுக்குறீங்க. நான் வந்து 50 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன் வானொலிக்கு வந்து. அதுக்கு முன்னாடி மீபா சோமு அவர்கள் நிறைய பேர் இருக்கும் போதெல்லாம் நேரம் இங்க வரமாட்டோம், அப்படி கூப்பிட்டு நேரம் கேன்டீனுக்கு தான் போவோம். ஒரு நாள் கேன்டீன்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஆசைப்பட்டு வடை சாப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த வடையை எடுத்து சாப்பிடும் போது அது ரொம்ப அதுக்கு குளிர் ஜுரம் வந்த மாதிரி இருந்தது. அதுக்கு அதை நான் உடனே சொன்னேன், நானும் மசால் வடை சாப்பிட்ருக்கேன், ஆமை வடை சாப்பிட்ருக்கேன், மெது வடை சாப்பிட்ருக்கேன், இது வடைக்களஞ்சியத்திலேருந்து வந்த வடை போல் இருக்குன்னு. சார் அது என்ன புது சொல்லா இருக்க வடைக்களஞ்சியம்னு? நான் அதான் சொன்னேன், ஒளிக்களஞ்சியம்னு ஒன்று வச்சுருக்காங்க. 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி பாடினவங்க பாட்டெல்லாம் இப்போ எடுத்து போடுவாங்க. அது மாதிரி இது வடைக்களஞ்சியம்னு எப்பயோ போட்டு வச்சுருக்காங்க. அதுலேருந்து ஒரு வடையை எடுத்து கொடுத்துருக்காங்க. அதில் இது வடைக்களஞ்சிய வடையா இருக்குமோ அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிரிச்சார், ஐயா அந்த களஞ்சியத்துக்கும் இந்த களஞ்சியத்துக்கும் முடிச்சு போடுற. அப்படி அந்த வானொலியில பணியாற்றிய அத்தனை பேரும் ஒரு அறிஞர்களாக உருவானார். நாகிலன் எல்லாம் வந்து இங்க நான் சந்தித்து இருந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனால் தென்கட்சியார் எனக்கு ரொம்ப வேண்டியவர். இன்றைக்கு தென்

0: நகைச்சியார் என்பவரே ஒரு உதாரணமாக இருக்கின்றார் உலகத்திலேயே. அந்த நகைச்சுவையான ஒரு பேச்சுக்கு உதாரணம் தென்கட்சி. அவர் ஒரு விவசாய நிகழ்ச்சியில தான் இருந்தார். ஆனால் அந்த இன்று ஒரு தகவல் என்ற ஒன்று வந்தவுடனே அந்த இன்று ஒரு தகவலுக்காக இல்ல, அது கடைசியில ஒரு பஞ்சம் கொடுப்பார். ஹாஸ்யம் என்பது அதுதான். அதாவது நம்முடைய மனதை எட்டு வகையான மெய்ப்பாடுகள் சொன்னான் தொல்காப்பியம். நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், உவகை, வெகுளி. அதாவது எட்டு விதமான பாவங்கள், மெய்ப்பாடுகள் மனுஷனுக்கு இருக்கு. அதுல சந்தோஷம் தான் மனிதனுக்கு தேவையானது, பலமானது. சந்தோஷம் இருந்துச்சுன்னா மனிதன் எத்தனை ஆண்டு காலம் வேணா உயிர் வாழ்வான். ராமானுஜர் 120 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து. எனவே அந்த மகிழ்ச்சி காரணம் என்னன்னா மனதிலே பூரிப்பு. இந்த மனமும் உடலும் ஒன்று. சிரிக்கின்ற ஹாஸ்ய யோகான்னு வந்துருச்சு இன்னைக்கு. அவர் அதை யோகமா வச்சிருக்கார். ஹாஸ்ய யோகம், ஹட யோகம் மாதிரி ஹாஸ்ய யோகம். எனவே வாழ்க்கையில சிரிப்பு என்பது காப்பியமாக இருந்தாலும் சரி, அது அன்றாட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அதை வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர்ங்கிறாங்க. காந்தியடிகள் ரொம்ப அழகா சொல்வார், நகைச்சுவை என்ற உணர்வு எனக்கு இல்லை என்றால் நான் எப்பொழுதோ மரணம் அடைந்திருப்பேன்னு சொல்றார். ஒழுங்கு இல்லாததான் சிரிக்கணும். எல்லல், இளமை, பேதமை, மடமைங்கிறான் தொல்காப்பியம். சிரிப்பு நாலு வகையில வருதான். ஒன்னு இழிவுபடுத்தும் போது ஒரு ஆளை போட்டு கஞ்சி காய்ச்சிருது. இளமை என்னன்னா சின்ன வயசுல சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களா, எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதான். எல்லல், இளமை, பேதமை, மடமை, இதுலதான் சிரிப்பு வருது. ஆனால் அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் என்று சொல்லும் போது அந்த மகிழ்ச்சியான மனோபாவம் தான் முக்கியம். மகிழ்ச்சி என்பது நான் படிக்கிற ஜோக்குலயோ பாக்கிற படத்திலேயோ இல்ல. இடுக்கன் வருங்கால் நகுகன்னு சொன்ன மாதிரி அந்த இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படார் அப்படின்னு வள்ளுவன் சொல்லுவான். அதாவது துன்பத்தை கண்டு துன்பப்படுகின்றவன் துன்பத்திற்கே துன்பம் செய்கிறான். சிரிக்கிறதுனா அவர் வந்து வாய்விட்டு சிரிக்கிறது இல்ல, நகை வேற உவகை வேற ரெண்டு சொல்றார். உவகை என்பது உள்ளத்தில் இருந்து வருவது, நகை என்பது வாய்விட்டு சிரிப்பது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிரிப்போம் சிந்திப்போம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் முனைவர் மா. கி. ரமணன் அவர்கள் ஆற்றிய உரையிலிருந்து சில பகுதிகள். நிகழ்ச்சி அண்மையில் நமது சென்னை ஆகாஷ்வாணியின் மனமகள் மன்றத்தின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவிலிருந்து தொகுக்கப்பட்டது. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இந்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
3: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
2: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31 தேதி.
4: விமலா, விமலா, என் ஃப்ரெண்ட் சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
5: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
4: Facebookல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 ருபீஸ் அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா?
5: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
4: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ, அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
5: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
4: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
6: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ Facebookல ஒரு

0: to digitize and streamline cargo processing and passenger movement across land borders, and Defence Ministry to establish 250 megawatt solar power project with battery energy storage system in Uttar Pradesh. That is all in the news at 9. Good night.
1: நேரம் இப்பொழுது 9:15. ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திரைகானம். நிகழ்ச்சியின் முதலில் பள்ளிக்கூடம் படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் ஜனனி பாடியுள்ள பாடல்.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அறிவியல் நேரம்.
1: பெண்களும் செயற்கை நுண்ணறிவும். செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை துணை பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: மேடம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், நியூரல் நெட்ஒர்க், இந்த வார்த்தைகளை வந்து நம்ம அண்மையில நிறைய இடத்துல கேட்டுட்டு இருக்கோம். இந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன?
3: ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது மனிதன் கணினிக்கு எப்படி திங்க் பண்ணணும், எப்படி அந்த டேட்டாவை வச்சு லேர்ன் பண்ணணும், எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் மனிதனை கற்றுக் கொடுக்கறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது மனிதன் செய்யும் சில அறிவு சார்ந்த வேலைகளை கம்ப்யூட்டரை வச்சு செய்ய வைப்பது, அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முன்னாடிலாம் நம்ம எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா வழி தெரியாது, டிராஃபிக் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரியாது. வழி தெரியலனா வண்டியை நிறுத்திட்டு யாரையாவது கேட்போம், வழி எப்படி போகணும்னு கேட்போம். நாம போக வேண்டிய இடத்த ரீச் பண்றது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அந்த மாதிரி சிரமமே கிடையாது. நமக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அந்த ஏஐ டூல வச்சு நம்ம மேப் யூஸ் பண்ணி நாம போக வேண்டிய வழியை மட்டும் அது சொல்றது இல்லை, அதுக்கு இல்லாம டிராஃபிக் இருக்கா, ஷார்டஸ்ட் ரூட் எது, எந்த வழியா போனா சுலபமா போலாம், எத்தனை மணிக்குள்ள நம்ம ரீச் ஆவோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை ஏஐ ஆப் வந்து நமக்கு வழி காட்டுது. இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் ஏஐக்கு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு பல துணை பிரிவுகள் இருக்கு, அதாவது சப்செட்ஸ் சொல்லுவோம். ஒன்றுக்குள் ஒன்று அடங்கிய டெக்னிக்ஸ், அதுதான் மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க், LLM, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரே டேர்ம்ஸ் கிடையாது, எல்லாத்துக்கும் வேற வேற டெக்னிக்ஸ் இருக்கு. முதல்ல மெஷின் லேர்னிங்னா என்னன்னு பார்ப்போம். மெஷின் லேர்னிங்ன்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பகுதி. டேட்டாவை வச்சு கம்ப்யூட்டர் தனியா கத்துக்கிட்டு அதுவே முடிவு எடுக்கிறது தான் மெஷின் லேர்னிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு ஒரு ஆப்பிள் பழத்தோட பிக்சரை காமிச்சிட்டு பல முறை காட்டுறோம், காமிச்சிட்டு அதுதான் ஆப்பிள்னு அந்த குழந்தைக்கு நம்ம சொல்லி கொடுக்கறோம். நம்ம சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க அந்த குழந்தையோட மைண்ட்ல அதை ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, ஆப்பிள் இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும், இந்த கலர்ல இருக்கும் அப்படின்னு அதை ஸ்டோர் பண்ணிக்கும். வேற எங்கேயாவது ஆப்பிளோட பிக்சரையோ இல்ல நிஜமான ஆப்பிள் பழத்தையோ அந்த குழந்தை பார்க்கும் போதே அந்த குழந்தையோட மைண்ட்ல கரெக்டா இது ஆப்பிள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிடும். அந்த குழந்தை மைண்ட்ல எப்படி ஒரு விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா அது ட்ரெயின் பண்ணி கத்துக்குதோ அதே மாதிரி விஷயத்தான் நம்மளும் மனிதர்களும் மெஷினுக்கு டேட்டா மூலமா நிறைய டேட்டாஸ கொடுத்து மெஷினை ட்ரெயின் பண்ணி அதிலிருந்து கத்துக்கிட்டு நமக்கு சரியான பதில மெஷின்ஸ் கொடுக்கும். அடுத்ததா இருக்கிறது நியூரல் நெட்வொர்க். மனித மூளையில எப்படி பல நரம்பு செல்கள் இல்லாட்டி நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நரம்பு செல்ஸ் இணைந்து தகவலை புரிஞ்சு முடிவு செய்தோ அதே மாதிரி கம்ப்யூட்டர்லயும் பல சிறிய பகுதிகள் இணைந்து கத்துக்கிட்டு முடிவெடுக்கிற அமைப்பு தான் நியூரல் நெட்வொர்க்னு சொல்றோம். உதாரணமா மொபைல் ஃபேஸ் அன்லாக், இதுல வந்து நியூரல் நெட்வொர்க்கோட பங்கு பெருசா இருக்கு. எப்படின்னா நம்ம வந்து மொபைல்ல ஃபேஸ் அன்லாக் நம்ம கொடுக்கும் போது அதை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளோட இமேஜ போட்டோவை மொபைல் கேப்சர் பண்ணிக்கும் கேமரா மூலமா. அதை நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு முறை நம்ம ஃபேஸ் அன்லாக் கொடுக்கும் போது மொபைல்ல கொடுக்கும் போது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்மளோட கண்கள், மூக்கு, முக வடிவம், உதடு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் லேயர் பை லேயரா ஒன்னு ஒன்னா கவனிச்சு அதை ஆல்ரெடி சேமிச்சு வச்ச அந்த பிக்சரோட ஒப்பிட்டு பார்க்கும். இது எல்லாமே கரெக்டா பொருந்தது அப்படின்னா ஓகே இது ஓனரோட முகம் தான் அப்படின்னு புரிஞ்சு மொபைல அன்லாக் செய்யும். இதுதான் வந்து நியூரல் நெட்வொர்க்கோட டெக்னாலஜி. அடுத்தது பார்த்தோம்னா டீப் லேர்னிங். இது பல லேயர்ஸோட இருக்கிற நியூரல் நெட்வொர்க்ஸ் பயன்படுத்தி மெஷின் லேர்னிங் விஷயமே தான் பண்ணோம், ஆனா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு மெத்தடா பண்றது தான் டீப் லேர்னிங். அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், வாய்ஸ் அசிஸ்டன்ட், இதெல்லாம் வந்து லேயர் பை லேயரா நியூரல் நெட்வொர்க்க பயன்படுத்தி செய்யற டெக்னிக் தான் டீப் லேர்னிங். நெக்ஸ்ட் வந்து நீங்க கேட்டது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், LLM. இது என்ன அப்படின்னா டீப் லேர்னிங்கோட அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு மாடல் தான் LLM. இது எப்படி ட்ரெயின் ஆயிருக்குன்னா நிறைய புத்தகங்கள், மேகசின்ஸ், இணையத்துல இருக்கிற தகவல்கள் இதெல்லாம் நம்ம வந்து டேட்டாவா ஃபீட் பண்ணி அந்த டேட்டால இருந்து அது கத்துக்கிட்டு மனிதர்களை போல

பதில் அளிக்கிறது தான் இந்த எல்எல்எம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஏதாவது ஒரு ஆப்ல தமிழ்நாட்டின் தலைநகர் என்ன அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டோம்னா அது உடனே சென்னைன்னு கொடுத்துரும். அது எப்படி கொடுக்குதுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த புக்ஸ், மேகசின்ஸ் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து கத்துக்கிட்டு அது உடனே கொடுக்குது. அதே மாதிரி நம்ம டைப் செய்யும் போதும் இந்தியா இஸ் ஃபேமஸ் ஃபார் அப்படின்னு நம்ம டைப் பண்ணும் போதே அது சில ஆப்ஷன்ஸை காட்டும். ஃபேமஸ் ஃபார் கல்ச்சரா, ஃபுட்டா, டைவர்சிட்டியா அப்படின்னு காட்டும். அதுவே ப்ரெடிக்ட் பண்ணும் இந்த வேர்டுக்கு அடுத்தது என்ன வேர்டு கரெக்டா இருக்கும் அப்படின்னு கணிக்குது. அதுதான் வந்து

0: ஃபுட்டா டைவர்சிட்டியா அப்படின்னு காட்டும். அதுவே ப்ரெடிக்ட் பண்ணும் இந்த வேர்டுக்கு அடுத்தது என்ன வேர்டு கரெக்டா இருக்கும் அப்படின்னு கணிக்குது. அதுதான் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ். ஆக மெஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், நியூரல் நெட்வொர்க், எல்எல்எம் ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனி தன்மை இருக்கு, எல்லாமே ஒன்று கிடையாது.
1: மேடம், நம்ம எந்த டெக்னாலஜிய முதல் ஏஐன்னு சொல்லலாம்?
0: நாம கடந்த 10 வருடமா தான் ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற டேர்ம அதிகமா கேள்விப்படுறோம். ஆனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற கான்செப்ட் 1950களிலேயே ஆரம்பிச்சிருச்சு. எப்படின்னா, லாஜிக் தியரிஸ்ட் அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். இதுல நிறைய கால்குலேஷன்ஸ், லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், ரீசனிங் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மனிதர்கள் எப்படி வேலை செஞ்சு ஆன்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த லாஜிக் தியரிஸ்ட் அப்படின்ற ப்ரோக்ராம் தானாவே யோசிச்சு சொல்யூஷன்ஸ் ரொம்ப வேகமா கொடுத்தது. மனிதர்களை போலவே சிந்திக்க முயன்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம்னு இதுக்கு அப்போதைக்கு டெபினிஷன் கொடுத்தாங்க. 1956களில் ஜான் மெக்கார்த்தி அப்படின்ற சயின்டிஸ்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஆக்சுவல் டேர்ம் அப்பதான் யூஸ் பண்ணாரு. அதுக்கு அவர் கொடுத்த டெபினிஷன், மனித அறிவை போலவே செயல்படும் மெஷின்ஸ உருவாக்கும் அறிவியல் அப்படின்றதுதான் அழகா காயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் 1966களில் ஆரம்பகால ஏஐ தொழில்நுட்பத்துல ஒண்ணுதான் அப்படின்னு எலிசா அந்த மாதிரி பாப்புலரான சாட் பாட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. மனிதர்களை போலவே அதுவும் பதில் சொல்லும். எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா, நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். அந்த காலத்துல 1960 அந்த காலத்துல இதெல்லாம் வந்து ஒரு அதிசயமான விஷயமா பார்க்கப்பட்டது. அந்த கால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து குறைந்த தகவல்கள் தான் கொடுத்தது, சில விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணுச்சு. அதே மாதிரி அது கொடுக்கற ஆன்சர்ஸ் எல்லாமே கரெக்ட்னு சொல்ல முடியாது, சில தப்பான தகவல்களும் இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நிலைமையை பார்த்தோம்னா, நிறைய டேட்டாவை நம்ம ஃபீட் பண்றோம், தானாவே மிஷினே கத்துக்கிற திறமையும் வளர்த்துக்குச்சு. அப்போதைக்கு டேட்டா டெக்ஸ்ட் மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தது. ஆனா இப்ப டெக்ஸ்ட் மட்டும் இல்லாம இமேஜ், பிக்சர்ஸ், போட்டோஸ், வாய்ஸ், ஒரு ஆடியோ கொடுத்தாலும் புரிஞ்சுக்கும், லாங்குவேஜும் என்ன லாங்குவேஜ்ல இருந்தாலும் புரிஞ்சுக்கும், நம்ம கேட்கிற லாங்குவேஜ்ல பதிலும் சொல்லும். அதுதான் இப்ப இருக்கிற இந்த அந்த கால ஏஐக்கும் இன்றைய ஏஐக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்.
1: மேடம், நம்ம ஒரு ஏஐ ஆப்ல அதோட இன்டர்ஃபேஸ்ல குவெஸ்சன் டைப் பண்றோம், அப்புறம் என்டர் பண்ண பிறகு ஒரு பேக்ரவுண்ட்ல என்ன நடக்குது?
0: இப்போ ஏஐ ஆப்ல ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன்னா, முதல்ல அது என்ன பண்ணும், வாட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற அந்த ஹோல் குவெஸ்சனை புரிஞ்சுக்காது, வேர்டு பை வேர்டா தனித்தனியா பிரிக்கும். வாட் அப்படின்ற வேர்டு தனியா எடுத்துக்கும், அடுத்த வேர்டு இஸ் அப்படின்றது தனியா எடுத்துக்கும், ஆர்டிபிஷியல் நெக்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி ஒரு ஒரு வேர்டு வேர்டா பிரிச்சுக்கும். பிரிச்சுட்டு அதை எல்லாத்தையும் நம்பர்ஸா மாத்தும், ஏன்னா கம்ப்யூட்டருக்கு வேர்ட்ஸ் எல்லாம் புரியாது, நம்பர்ஸா இருந்தாதான் புரியும். நம்பர்ஸா மாத்திட்டு அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணும், நம்மளோட குவெஸ்டியனுக்கு ஆன அர்த்தத்தை புரிஞ்சுக்கும். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நியூரல் நெட்வொர்க் யூஸ் பண்ணும், ஏன்னா ஒரு ஒரு வேர்ட் பை வேர்ட் அதோட மீனிங் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம என்ன மாதிரியான கேள்வி கேட்டிருக்கிறோம் அப்படின்றதுக்கு புரிஞ்சுக்கும் முதல்ல. அதுக்கப்புறம் அது என்ன டாபிக்ல இருந்து கேட்டிருக்கோம், அரசியல் இருந்து கேட்டிருக்கோமா, ஃபினான்ஸ்ல இருந்து கேட்டிருக்கோமா, அந்த மாதிரி என்ன டாபிக்னு பாக்கும். அதுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், டீடைல்டா கொடுக்கணுமா இல்ல ஒன் வேர்ட்ல கொடுக்கணுமா அப்படின்றதையும் பாக்கும். அதுக்கு அடுத்தது அதுல ஏதாவது கோடிங் இருக்கா, கால்குலேஷன் ஏதாவது தேவைப்படுமா அப்படின்றத பாக்கும். அதுக்கு அடுத்தது என்ன லாங்குவேஜ்ல கொடுக்கணும், என்ன மாதிரி, வாட் இஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு கேட்டிருக்காங்கன்னா அப்ப அது இங்கிலீஷ்லயே கொடுக்கணும். அந்த பார்ட் வந்து எல்எல்எம், என்ன லாங்குவேஜ் அப்படின்றது எல்எல்எம் பாத்துக்கும். இந்த மாதிரி லேயர் பை லேயரா ஒவ்வொரு க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ட்ரெய்னிங் டேட்டாவை பயன்படுத்தி, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்ஸ், மேகசின்ஸ், இணையத்தில் இருக்கிற விஷயங்கள், ரிசர்ச் பேப்பர்ஸ், இந்த டேட்டாவை எல்லாத்தையும் அது பார்த்துட்டு அதுல பேட்டர்ன் என்ன மாதிரியான பேட்டர்ன் இருக்குன்னு டிசைட் பண்ணிட்டு ஒரு ஒரு வேர்டா யோசிச்சு நமக்கு பதில கொடுக்க ஆரம்பிக்கும். பதில கொடுக்கும் போது பதில மட்டும் போக்கஸ் பண்ணாம அதுல சேஃப்டியும் பார்க்கும். எப்படின்னா, அதுல ஏதாவது ஹார்ம்ஃபுல்லான ஆன்சர்ஸ் இருக்கா, ஏதாவது தப்பான கண்டென்ட் நம்ம கொடுத்துறோமா, இல்ல சேஃப் இல்லாத வேற ஏதாவது கண்டென்ட் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் செக் பண்ணி சேஃப்டி அண்ட் ஃபில்டரிங் இதையும் பார்த்துட்டு நமக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கும். ஒரு டீச்சர் கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நார்மலா ஒரு கேள்வி கேட்டாலே டீச்சர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல லிசன் பண்ணுவாங்க, என்ன மாதிரி க்வெஸ்சனை கேக்குறாங்க அந்த ஸ்டூடெண்ட்னு லிசன் பண்ணிட்டு அந்த க்வெஸ்சனுக்கான அர்த்தம் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த டீச்சர் படிச்ச நாலேஜ்ல அவங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதோ அந்த ஞாபகம் வந்த விஷயங்கள் வார்த்தைகளை சரியான வார்த்தைகளை காயின் பண்ணி அவங்க பதிலாக கொடுப்பாங்க. இந்த டீச்சர் எப்படி இந்த விஷயத்தை பண்ணுறாங்களோ அது

0: ஏன் ப்ராசஸ் தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்டயும் நம்ம ஒரு க்வெஸ்சன் கேட்கும் போது இவ்வளோ விஷயத்தையும் நுண்ணியமா கவனிச்சு நமக்கு நல்ல ஆன்சர்ஸ் கொடுக்கும்.
1: மேடம், நம்ம ஒரு ஏஐ ஆப் கிட்ட ஒரு கேள்வி கிட்ட ஒரு பதில் வருது, அந்த பதில் கரெக்டா தப்பான்னு எப்படி நம்ம செக் பண்றது?
0: இது நல்ல கேள்வி. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். எது பண்ணாலும் ஆர்டிபிஷியல், மனிதர்களை கூட நம்ம நம்புறது இல்லை, ஆனா ஏஐயை தான் நம்ம நம்புறோம். நிறைய அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம க்வெஸ்சன் கேட்கறோம், இது இந்த மாதிரி நான் ஃபினான்ஷியலா நான் இங்க வீடு வாங்கலாமா, இல்ல இந்த காலேஜ்ல சேரலாமா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ கேட்கறோம். அப்போ அது கரெக்டானதா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் கண்டிப்பா. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா 100% அது கொடுக்கற ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்காது. எப்பயுமே நம்ம அது சொல்றதை நம்பி நம்ம நம்மளோட வேலையை பார்க்க கூடாது. ஏன்னா தவறான தகவல்களையும் அது தரலாம், பழைய டேட்டாவை வச்சும் அது தரலாம், இல்லாத விஷயத்த கூட உண்மையா இருக்கிற மாதிரி அது சொல்லலாம். சரி, இதெல்லாம் எப்படி சரி பார்ப்பது அப்படின்னா நம்ம இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்ல கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதா இருக்கு அப்படின்னா யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இல்ல அபிஷியல் விஷயமா இருக்கு, இந்த டேட்ல இன்டர்வியூ இருக்கு அப்படின்னு நம்பாம அபிஷியலா அந்த கம்பெனி வெப்சைட்லயும் போயிட்டு நம்ம ஒரு முறை கிராஸ் செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்ப குறிப்பிட்ட ஒரு கல்லூரியோட அட்மிஷன் டேட் வந்து மே 20 அப்படின்னு கொடுக்கறாங்கன்னா அந்த கல்லூரியோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணணும். ஏன்னா அது கரெக்டான கிராஸ் செக் பண்ண அந்த கல்லூரி அபிஷியல் வெப்சைட்டை செக் பண்றது நல்லது. அதே மாதிரி தேதியும் லேட்டஸ்ட் தகவலா இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும். ஏன்னா டேட்டா வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற டேட்டா தான், கரண்ட் டேட்டா வந்து அது கொடுக்காது, அப்ப அது தப்பா இருக்கும். இப்ப லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ரூல்ஸ் நேத்து மாத்திருப்பாங்க, ஏதாவது கவர்மெண்ட் ரூல்ஸ், அது பழைய தகவலையும் நமக்கு கொடுக்கலாம். ஸ்டாக் மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரிசல்ட்ஸ், எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ஸ், இப்ப TNPSC, IIT, NEET அந்த மாதிரி எக்ஸாம் நோட்டிபிகேஷன்ஸும் அந்தந்த கரண்ட் சோர்சஸ்லயே நம்ம போய் வெரிஃபை பண்றது தான் சேஃப். இன்னொரு சிறந்த வழி என்ன அப்படின்னா அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸே டேட்டாவை கொடுக்கும் போது ரெஃபரன்சஸையும் அது கொடுக்கும். அப்ப நம்ம டைரக்டா அந்த ரெஃபரன்ஸ் லிங்க் கிளிக் பண்ணி அதுல போய் பார்க்கலாம். ரிசர்ச் பேப்பராகவும் அது கொடுக்கும். சம்டைம்ஸ் இந்த ரிசர்ச் பேப்பர்ல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு ரெஃபரன்ஸ் கொடுக்கும். அப்ப நம்ம அந்த லிங்க் கிளிக் பண்ணி டைரக்டா அந்த ரிசர்ச் பேப்பர்லயும் நம்ம போய் பார்க்கலாம். அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த கேள்வியா இருந்தா இந்த நோய்க்கு என்ன மருந்து சாப்பிடலாம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து சாட் ஜிபிடியோ இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸையோ நம்புறது கண்டிப்பா தப்பான விஷயம். மருத்துவம், சட்டம் இந்த மாதிரி சார்ந்த கேள்விகள் எதுவா இருந்தாலும் டாக்டர்ஸையும், சட்டம் சார்ந்த கேள்வி எதா இருந்தா வக்கீலையும் நம்ம பாக்குறது நல்லது. பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நிறைய இருக்கு. நீங்க கேட்ட மாதிரி சாஃப்ட்வேர் கோடிங் ஏஐ டெவலப் பண்றதுக்கு அப்படின்னும் போது அதுக்கும் ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. இப்ப பிகினர்ஸா இருக்காங்கன்னா கண்டிப்பா பைத்தான் தெரிஞ்சே இருக்கணும். அதுவும் பைத்தான் வந்து ஒரு பேசிக் விஷயம் தெரிஞ்சாலே சின்ன சின்ன அப்ளிகேஷன்ஸ், சின்ன சின்ன ஆப் எல்லாம் டெவலப் பண்ற அளவுக்கு பைத்தான்ல இருக்கும் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லே. அது இல்லாம அதுல என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா ஈஸியா கத்துக்கலாம். பைத்தான் ரொம்ப ஈஸி, 1 or 2 lines ஆஃப் கோடிங் தான் இருக்கும். மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மாதிரி பேஜ் பேஜா கோடு டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் பைத்தான். அதே மாதிரி நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் உருவாக்குறதுக்கு ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் டூலோ ஒரு டெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் டூலோ அந்த மாதிரி உருவாக்கணும்னா பைத்தான் நாலேஜ் இருந்தாலே போதும், நம்ம அதை வச்சு டெவலப் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது ஒரு மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இல்ல பேங்கிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும்னா கண்டிப்பா ஜாவா ப்ரோக்ராமிங் தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ரோக்ராமிங் நாலேஜை வச்சு நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். அடுத்தது ஆர் லாங்குவேஜ். இந்த ஆர் லாங்குவேஜ் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா அனாலிஸ் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. நிறைய டேட்டா இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதை எப்படி அனலைஸ் பண்றது அப்படின்றதுக்கெல்லாம் இந்த ஆர் லாங்குவேஜ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஆர் லாங்குவேஜை வச்சு நிறைய ரிசர்ச்சர்ஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்றதுக்கு, அவங்களோட ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கும் ஆர் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க. அதை விட முக்கியமா ஆர் லாங்குவேஜ்ல வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் கிராஃப்லாம் எப்படி வரையலாம், டேட்டால இருந்து கிராஃபா எப்படி கன்வெர்ட் பண்றது, இந்த விஷயம்லாம் ஆர் லாங்குவேஜ்ல இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா C++. இது ரொம்பவும் ஃபாஸ்டா வேலை செய்யற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த C++ தெரிஞ்சதுன்னா ரோபோட்டிக்ஸ் சாஃப்ட்வேரை உருவாக்கலாம், கேமிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கலாம், செல்ஃப் டிரைவிங் கார்ஸை உருவாக்கலாம். அப்போ ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒரு ஒரு விஷயத்துக்கு பயன்படுது. இது எல்லாத்துக்கும் மேல நமக்கு தெரியணும் என்ன தெரியணும்னா SQL, ஸ்ட்ரக்சர்டு க்வெரி லாங்குவேஜ். ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலே டேட்டா தரவுகள் இதை வச்சுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கத்துக்கும் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த டேட்டா எங்க

0: ஸ்டோர் ஆயிருக்கும், யார் அதை மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது எஸ்கியூஎல் தான் இந்த டேட்டாவை எல்லாம் மேனேஜ் பண்றது. டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை எப்படி ஸ்டோர் பண்ணணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றதையும் எஸ்கியூஎல் பண்ணும். நமக்கு என்ன தேவையோ அதை ஃபில்டர் பண்ணி அந்த டேட்டால இருந்து எடுத்து கொடுக்கும், அதுதான் எஸ்கியூஎல். சில ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ்லாம், சில அஃபீஷியல் வெப்சைட் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்ஸ், யூடியூப் ரெக்கமெண்டேஷன், இந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் எஸ்கியூஎல் டேட்டாபேசஸ் தான் அதிகமாக பயன்படுத்துது. ஒரு ஏஐ ஆப் உருவாக்க ஒரு லாங்குவேஜ் மட்டும் பத்தாது, பல டெக்னாலஜிஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தனித்தனியான ஃபீச்சர்ஸ் இருக்கு, தனித்தனியான அதுக்கான தனித்துவம் இருக்கு.
1: கடந்த 10 வருஷத்துல ஏஐ வந்து நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாறி இருக்கு. இன்னும் 50 வருஷத்துல ஏஐ எப்படி இருக்கும்?
0: இப்ப இருக்கிற காலகட்டத்திலேயே ஏஐ பங்கு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம நினைச்சு பாக்கிறத விட அதிகமான அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் தான் ஒவ்வொரு விஷயத்திலயும், பேங்கிங்கா இருக்கட்டும், ஒரு எஜுகேஷனா இருக்கட்டும், ஒரு பிசினஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் வந்து ஏஐ அட்வான்ஸ்டா தான் போயிட்டு இருக்கு. 2050ல எப்படி இருக்கும்? மனித வாழ்க்கையில ஆல்மோஸ்ட் எல்லா துறையிலுமே ஏஐயோட பங்கு கண்டிப்பா இருக்கும்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் நம்புறாங்க. 2050ல ஏஐ நம்ம பர்சனல் அசிஸ்டண்டாவே, நம்மளோட பிஏவாவே இருக்கும். இப்பவே நம்ம நிறைய ஆப்பை யூஸ் பண்ணி குவெஸ்டன்ஸ் கேட்டுட்டு ஒவ்வொன்றும் ஏஐ ஆப்ல கேட்டுதான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். 2050ல நம்ம குரலை புரிஞ்சுக்கும், நம்மளோட பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்றதையும் புரிஞ்சுக்கும். நம்ம எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறோம், நம்ம எப்ப சாப்பிடுறோம், எப்ப தூங்குறோம், எவ்வளவு நேரம் நடக்கிறோம், எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றோம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அது நோட் பண்ணிக்கும். நம்மளோட மீட்டிங் ஷெட்யூல் என்ன, ஒரு டெய்லி ரொட்டீன் ஷெட்யூல், ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும், ஒரு டீச்சரா இருந்தாலும், ஒரு டாக்டரா இருந்தாலும், அவங்களோட ஷெட்யூல் என்ன அப்படின்றதையும் புரிஞ்சுக்கும். ஹெல்த் செக்கையும் அதுவே வந்து கரெக்டா ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்ப இந்த டைம்க்கு மாத்திரை சாப்பிடணும், இப்ப நீங்க ரொம்ப ஓடிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் இந்த பழம் சாப்பிடணும், அந்த மாதிரி கன்சல்ட்டும் பண்ணும். ஷாப்பிங் ஆர்டரும் அதுவே பார்த்துக்கும், நமக்கு என்ன தேவைன்றது இப்பெல்லாம் நாம தான் வந்து ஆர்டர் பண்றோம் சில அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணி. ஆனா ஃபியூச்சர்ல ஏஐஏ நமக்கு என்ன தேவை, இது இதுக்கு முன்னாடி எப்போ ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, இந்த நேரம் அந்த சோப்பு பேஸ்ட் எல்லாம் காலியாயிருக்கும், இப்ப நம்ம ஆர்டர் பண்ணலான்னு அதுவாவே பார்த்து ஆர்டர் பண்ற நிலைமைலாம் வரும். மருத்துவத்துறைன்னு பார்த்தோம்னா மருத்துவர்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்படின்னா நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு டாக்டர்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துரும். அதே மாதிரி எக்ஸ்ரே, ஸ்கேனு, இந்த மாதிரி ரிப்போர்ட், இமேஜ் எல்லாம் வச்சு அதுவே அனலைஸ் பண்ணும். முக்கியமா சர்ஜரி பண்ணும்போது ரோபோட்ஸ் உதவி பண்ணும் டாக்டர்ஸ்க்கு. மெடிசன்ஸுமே அதுவே சஜஸ்ட் பண்ணும், இந்த மாதிரியான நோய்க்கு இந்த மெடிசன் இந்த அளவு எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்றதையும் பரிந்துரை செய்யும். அடுத்ததா பார்த்தோம்னா டிரைவரே இல்லாத கார்கள், டிரைவரே இல்லாத ஏஐ பஸ், டெலிவரிக்கும் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி டெலிவரி பண்றது, இதெல்லாமும் நடக்கும். கல்வித்துறைன்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட வீக் ஏரியாஸ் என்ன, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு மாதிரியான சப்ஜெக்ட் பிடிக்கும், இல்ல படிக்க முடியாத விஷயங்கள் இருக்கும், அப்ப அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் எதுல வீக்கா இருக்காங்க அப்படின்றதையும் ஐடென்டிஃபை பண்ணும். அதுவே பாடமும் டீச் பண்ணும், இந்த ஸ்டூடெண்ட்க்கு இந்த மாதிரி சொன்னாதான் புரியும் அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கு ஏத்த மாதிரி டீச் பண்ணும். அதையுமே பல மொழிகள்ல கத்துக் கொடுக்கும், யாருக்கு எது கம்ஃபர்ட்டோ அந்த மாதிரி சொல்லி கொடுக்கும். ஸ்மார்ட் சிட்டிஸ்ன்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு நல்ல ஸ்மார்ட் சிட்டிஸை உருவாக்கும். எப்படின்னா மின்சாரம், குடிநீர், இதெல்லாம் எப்படி சேமிக்கிற வகையில அழகா பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் டைரக்ட் பண்ணும். நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கும், டிராபிக் கண்ட்ரோலும் ஏஐஏ ஃபுல்லா பாத்துக்கும், அந்த மாதிரியும் வரும். முக்கியமான ஒரு இடம்னு பார்த்தோம்னா விவசாயம், அங்க வந்து ஃபார்மர்ஸ்க்கு மண் வளம் எப்படி இருக்கு, இந்த மண் வளத்துல என்ன மாதிரியான பயிர்களை பயிரிடலாம் அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணும். வானிலை கணிப்பும் அதையும் சொல்லும். கிராப் டிசீஸையும், ஒரு செடியில என்ன மாதிரி டிசீஸ் இருக்கு அப்படின்றதையும் முன்கூட்டியே ஃபார்மர்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துரும். அப்ப அவங்களுக்கு லாஸ் ஆகாம, பெரிய லாஸ் ஆகாம தடுக்கலாம். ஏஐ மூலமா புதிய வேலை வாய்ப்புகளும் நிறைய உருவாகும். ஏஐ இன்ஜினியர்ஸ், ஏஐ ட்ரெய்னர்ஸ், ரோபோட்டிக் எக்ஸ்பர்ட்ஸ், இந்த மாதிரி வேலை வாய்ப்புகளும் நிறைய உருவாகும் ஃபியூச்சர்ல. ஸோ ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது 2050 அந்த மாதிரி காலங்கள்ல மனிதனோடு சேர்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பயணம் செய்யும்.
1: மேடம், சூப்பர் இன்டெலிஜென்ஸ் என்ன?
0: மனிதர்களின் அறிவை விட மிகவும் அதிகமான திறன் கொண்ட ஏஐ தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா அதுவாவே கத்துக்கிட்டு அதுவாவே சொல்யூஷன்ஸ் கொடுக்கும்னு சொன்னோம். ஆனா சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட ஒரு படி மேல போயிட்டு மனிதர்களோட அறிவை விட அதிகமான திறன் கொண்டு இருக்கும் அப்படின்றது தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது கேட்கறதுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் இன்னும் இது நம்மளை விட சிறந்த அறிவை கொண்டு நிறைய திறன் இருக்கும் அப்படின்னா அது ஒரு சேலஞ்சிங்கா இருக்கும், அதனால ஏதாவது டேஞ்சர் இருக்கான்னு நம்ம யோசிப்போம். இந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மனிதர்களை விட வேகமா சிந்திக்கும், பெரிய பெரிய

0: பிரச்சனைகள் அதெல்லாம் சில வினாடிகளிலே தீர்க்கும். ஒரு மேக்ஸ் ப்ராப்ளமா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட் விஷயமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சில வினாடிகள்லயே அதான ஆன்சர்ஸ் கொடுக்கும். தானாவே புது புது விஷயத்த அதுவாவே கத்துக்கும், நல்ல முடிவுகள் நல்ல டெசிஷன்ஸ் எடுக்கும். இன்றைய ஏஐன்னு பார்த்தோம்னா டேட்டாவை வச்சு டேட்டால என்ன இருக்கோ அந்த விஷயத்த மட்டும்தான் சொல்லும். நாம தப்பா டேட்டா கொடுத்தாலும் அந்த தப்பான விஷயத்த தான் சொல்லும். ஆனா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மனிதனை போலவே ரீசனிங்கும் செய்யும். நம்ம தப்பான டேட்டாவே கொடுத்தாலும் அது வந்து இது தப்பா இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கும். புதிய அறிவியல் சித்தாந்தங்களையும் அது செய்யும். இப்ப டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் இவங்களை விட திறமையா அதோட பங்கையும் கொடுக்கும். மனிதர்களோட அறிவு எப்படி ஒவ்வொரு தலைமுறையிலையும் வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே வருதோ, இப்ப நம்ம தாத்தா காலத்துல இருந்த அவங்களோட செயல்களை விட நம்ம அப்பா அம்மா நிறைய விஷயம் புதுசா நிறைய பண்ணாங்க. நம்ம அப்பா அம்மாவை விட நாம இப்ப அவங்கள விட அப்டேட்டடா இருக்கோம், நிறைய புரிதல் நல்லா இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு தலைமுறையில எப்படி நம்ம மனிதர்கள் வளர்ச்சி அடைகிறோமோ அதே மாதிரிதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நல்லா வளர்ச்சி அடை அதைதான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். மிக வேகமாக பல மடங்கு மேம்படும் ஒரு ஏஐ. வரும் காலங்கள்ல சூப்பர் இன்டெலிஜென்ஸ் மனித உணர்வு, சுய சிந்தனை, உண்மையான அனுபவம், கிரியேட்டிவிட்டி இது எல்லாமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஆனா இதெல்லாம் சாத்தியமா ஆகிறது தான் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது ஒரு ஆபத்தா இருக்கிற மாதிரி தோணினாலும் மனிதர்களோட கண்ட்ரோல்ல தான் இது இருக்குன்றதால மனிதர்கள் இது எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தினா இது சேஃபா தான் இருக்கும்.
1: மேடம், ஏஐ சினிமால காட்டுறதுக்கும் ரியாலிட்டியில இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்?
0: ஏஐ பத்தி நம்ம பல படங்கள்ல பாத்திருக்கோம். அதுல ஏஐ வந்து மனிதர்களை போலவே பேசும், அதுக்கு உணர்ச்சிகள் இருக்கும், அன்பு, பாசம், கோபம் இந்த மாதிரி உணர்ச்சிகளையே வெளிப்படுத்தும், தானாவே முடிவும் எடுத்துக்கும். ஆங்கில படங்கள்ல பார்த்தோம்னா ஏஐயோட பங்கு பயங்கரமா வெளிப்படுத்தியிருப்பாங்க. தமிழ் படத்துலயும் நிறைய படங்கள்ல வெளிப்படுத்தியிருக்காங்க. நிறைய விஷயங்கள்ல அது வந்து வெளிப்படுத்தும். அது சில நேரங்கள்ல ஆபத்தாகவும் இருக்கும். அதுதான் வந்து சூப்பர் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம். திரைப்படங்களில் ஏஐ ஒரு சுய அறிவு உள்ள இயந்திரமா காட்டுவாங்க. ஆனா நிஜத்துல ஏஐ என்பது மனிதர்கள் கொடுத்த தரவுகளை மட்டுமே பயன்படுத்தி வேலை செய்யும் ஒரு டெக்னாலஜி தான். திரைப்படங்கள்ல காட்டுற ஏஐயும் நிஜ வாழ்க்கையில பாக்குற ஏஐயும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. திரைப்பட ஏஐ என்பது கற்பனையாகவும் கற்பனைக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு திரைப்படத்துல. ஆனா நிஜ வாழ்க்கையில ஏஐன்றது நமக்கு உதவும் ஒரு மெஷின், ஒரு ஜஸ்ட் ஒரு கருவிதான். மருத்துவம், கல்வி, பேங்க், விவசாயம் இந்த மாதிரி பல துறைகள்ல ஏஐ பயன்படுத்தப்பட்டு நம்ம வாழ்க்கை முறைய எளிதாக்கி வருது.
1: மருத்துவத்துறையில ஏஐயோட பயன் என்ன?
0: மருத்துவத்துறையில ஏஐ முக்கியமான பங்கு வகிக்குது. எப்படின்னா ஏஐயே வந்து நோய்களை கண்டறியுது, சரியான சிகிச்சை கொடுக்குது, நோயாளிகளை பராமரிக்குது, மருத்துவமனை மேலாண்மைய கூட ஏஐ பாத்துக்குது. ஏஐ மருத்துவர்களுக்கு நோய்களை ஃபாஸ்டா, ஈஸியா, துல்லியமா கண்டுபிடிச்சு கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கேன்சர் வருது அப்படின்னா முன்கூட்டியே கேன்சர், ஹார்ட் அட்டாக்கு, டயாபெட்டிஸ் போன்ற நோய்களை வந்து ரிப்போர்ட்ஸ், எக்ஸ்ரே ரிப்போர்ட், எம்ஆர்ஐ ஸ்கேனு இல்ல சிடி ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு ஏஐயே வந்து கணிக்குது. இந்த மாதிரி இந்த பிரச்சனை இருக்கலாம் அப்படின்றத சொல்லுது. மெடிக்கல் இமேஜஸை வச்சு, அல்ட்ரா சவுண்டு, மேமோகிராமு இந்த மாதிரி விஷயங்களை வச்சும் என்ன பிரச்சனை அப்படின்றதையும் ஏஐயே நமக்கு கொடுத்துருது. ஒவ்வொரு நோயாளியோட உடல் நிலைய தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ப சிகிச்சையையும் பரிந்துரை செய்யுது. மருத்துவர் இல்ல கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் டேட்டாவா ஆராய்ச்சி செய்து புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கவும் உதவி செய்யுது. நிறைய ஃபார்மா கம்பெனிஸ்ல ஏஐயோட பங்கு பெரிய விஷயமா இருக்கு. ரோபோ உதவியோடவும் அறுவை சிகிச்சை மருத்துவர்களுக்கு உதவி புரியும். நோயாளிகளின் உடல்நிலை தகவலை வச்சு எதிர்காலத்துல வரும் நோய்களை முன்கூட்டியே கணிக்கும். இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, ஒரு பேஷண்டோட கரண்ட் ஸ்டேட்டஸ வச்சு இவங்களுக்கு எதிர்காலத்துல என்னென்ன மாதிரி நோய்கள்லாம் வரலாம் அப்படின்றதையும் ப்ரெடிக்ட் பண்ணும். இப்ப ஸ்மார்ட் வாட்ச் அந்த மாதிரி டிவைசஸும் வந்துருச்சு. அந்த டிவைசஸ வச்சு ஒரு பர்சனோட ஹார்ட் பீட், பிளட் பிரஷர் இதெல்லாம் 24 hours கண்காணிக்கிற விஷயமும் நடக்குது. மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ், பில்லிங், டாக்டரை புக் பண்றது, அப்பாயின்மெண்ட் புக் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயத்தையும் நிர்வாகம் செய்யறதுக்கும் ஏஐ பயன்படுது. ஃபேஷியல் ரெகக்னிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை வச்சு நோயாளியோட ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கு, அவங்க மன சோர்வா இருக்காங்களா அப்படின்றதையும் கண்டுபிடிக்கும். மருத்துவத்துறை ஏஐயால் மிகவும் வேகமாக முன்னேற்றம் காண உதவுகிறது.
1: மேடம், கலைத்துறையில ஏஐயோட பயன் என்ன?
0: கலைத்துறையில ஏஐ ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. மூவி

0: ரெக்கமெண்டேஷன் பார்ப்போம். சில மூவி பார்க்குற வெப்சைட்ஸில் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம்னா அதில் அந்த மாதிரி தளங்களில் ஏஐயை பயன்படுத்தி நமக்கு பிடிச்ச திரைப்படங்களை பரிந்துரை செய்யும். இப்போ நாம வந்து ஹாரர் மூவிஸாவே ஒரு ரெண்டு மூணு மூவிஸ் பார்த்துட்டு வரோம், இல்லை காமெடி மூவிஸாவே பார்க்குறோம், இல்லை கார்ட்டூன் மூவிஸ் பார்க்குறோம் அப்படின்னா யார் என்ன மாதிரியான மூவிஸ் பார்க்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி மூவிஸாவே அந்த ரிலேட்டட் மூவிஸாவே அதுவே பரிந்துரை செய்யும். அதே மாதிரி பாட்டு கேட்கும் போதும் ஸ்பாட்டிஃபை யூடியூப் கானா அந்த மாதிரி சில நிறைய ஆப்ஸ் இருக்கு, அந்த இசை செயலிகளையும் நம்ம என்ன மாதிரியான பாட்டு கேட்குறோமோ அந்த மாதிரி பாட்டை பரிந்துரை செய்யும். திரைப்படங்கள் தயாரிக்கும் போதும் அதில் எடிட்டிங் பண்ணுறதுக்கும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன் பேக்ரவுண்ட் டிசைன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு நல்ல குவாலிட்டியான நல்ல வேகமாக வேலை செய்யக்கூடிய விஷயங்களையும் செய்யறதுக்கு இந்த ஏஐயை பயன்படுத்துகிறாங்க. வாய்ஸ் ரெகக்னிஷன் ஃபேஸ் ரெகக்னிஷன் இதுக்கும் ஏஐயை பயன்படுத்தி நடிகர்களோட குரலை கூட மாற்றுறது முகத்தை இளமையாக காட்டுறது இந்த மாதிரி விஷயத்துக்கும் பயன்படுது. விளையாட்டு துறையில வீடியோ கேம்ஸ்ல ஏஐ எதிரணியில விளையாடும் மனிதனை புத்திசாலியாக செயல்பட செய்யும். இப்ப அந்த மாதிரி செய்யறதால விளையாட்டு இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அதனால அங்கேயும் ஏஐயோட பங்கை கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் மீடியால பார்த்தோம்னா சில இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி தளங்கள்ல ஃபில்டர்ஸ் மற்றும் எஃபெக்ட்ஸை பயன்படுத்தி ஏஐ வந்து ஒரு நல்ல விஷயங்களை காட்டுது. நிறைய வாய்ஸ் அசிஸ்டன்ட்லையும் பார்த்தீங்கன்னா மனிதர்களை போலவே பேசி நமக்கு சுலபமா எல்லா விஷயத்தையும் செய்ய வைக்குது. நமக்கு தனிப்பட்ட சுவாரஸ்யமான அனுபவத்தை ஏஐ கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஃபியூச்சர்ல இன்னும் அதிகமான செயல்களையும் செய்யும்.
1: மேடம், விவசாய துறையில ஏஐயோட பயன் என்ன?
0: ஏஐ விவசாய துறையில பல வகையில உதவி செய்து விவசாயிகளுக்கு நேரம் செலவு உழைப்பு இதெல்லாம் குறைச்சு பல மடங்கு விளைச்சல் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமா பங்கு கொடுக்குது. பயிர்களை கண்காணிக்குது. எப்படி பாக்குதுன்னா ட்ரோன்ஸ் சென்சார்ஸ் இதெல்லாம் வச்சு பயிர்களின் வளர்ச்சியை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு பயிர் வந்து நோய் அல்லது சேதத்தை ஆரம்ப காலத்திலேயே கண்டுபிடிக்கும். பயிர்களை அந்த மாதிரி கண்டுபிடிச்சு விவசாயிகளுக்கு சொல்லுச்சுன்னா இன்னும் அதிகமான சேதம் நடக்காம தவிர்க்கிறதுக்கு ஃபார்மர்ஸ் என்ன நடவடிக்கை உடனடி நடவடிக்கை என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்து செஞ்சுப்பாங்க. அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நோய் மற்றும் பூச்சி தாக்குதல் கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து பிளான்ட் லீஃப் டிசீஸ் பாக்குறாங்க. பூச்சி தாக்குதல் என்ன மாதிரி பிளான்ட்டுக்கு என்ன மாதிரியான பூச்சி தாக்குதல் நடைபெறுது அது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஆராய்ச்சியும் நிறைய போயிட்டு இருக்கு இந்த ஏஐயை யூஸ் பண்ணி.
2: இதுவரை பெண்களும் செயற்கை நுண்ணறிவும் செயற்கை நுண்ணறிவு துறையில் பெண்களுக்கான வாய்ப்புகள் குறித்து கணினித்துறை துணை பேராசிரியர் முனைவர் இ கங்காதேவி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

0: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்றீங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
1: இங்க துப்புறதுல என்ன எடுப்பது?
0: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாம இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையா வச்சுக்கலாமே.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது ஒலிவில வருவது காற்றோடு கலந்திடவா. இனிய சுகமான படப்பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் கொம்பேரி மூக்கன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நேரம் 10:13. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திடவா. அடுத்த பாடல் வாணி ஜெயராம் குரலில் சிறை படத்திலிருந்து.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி. உலைக்கும் அடுத்த பாடல் இங்கேயும் ஒரு கங்கை படத்திலிருந்து. பாடலை பாடியிருப்போர் கங்கை அமரன், பி. சுசீலா.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: நேரம் 10:46. காற்றோடு கலந்திடவ நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிப்பது SP பாலசுப்ரமணியம் ஷோபா குழுவினர் பாடியது படம் அம்பிகை நேரில் வந்தாள்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் இரவு 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.4 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 3.4 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 30.6 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 2.5 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 81%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 40.7 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 3.4 டிகிரி கூடுதல். குறைந்த அளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ், இது இயல்புக்கு 3.9 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 57%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு வெப்பநிலை 30 டிகிரி

வானிலை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை, இதில் நாளும் அறிவோம். பாரம்பரிய கலை குடக்கூத்து எழுதி வழங்கியவர் முனைவர் எம் கஸ்தூரி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் ச செந்தில் ஆண்டவன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு யோகா பயிற்சியாளர் பத்மாவதி அமுதன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள், இதன் 10 இடம்பெறும். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம், நம்பர் பிளேட் இல்லா வாகனங்களுக்கு ஒரு செக், குன்றில் குமார் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:02 to 8:45 திரைகாணம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம், தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநர் கோயம்புத்தூர் இ அறவாழி அவர்கள். காலை 9 அரங்கிசை, சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஜி ஆர்த்தி அவர்களின் பாட்டு, பி ஞானதேவ் அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை, அதைத் தொடர்ந்து மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் டிஜி யாத்ரா திட்டம், விமான நிலையங்களில் பயன்படுத்தப்படும் முக அடையாள தொழில்நுட்ப செயலி குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம், நிற்காமல் ஓடுகிறேன், இதில் பன்முகத் திறமையாளரான பத்திர எழுத்தாளர் யு ஜெயசுதா அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், வெள்ளி போல் பளபளக்கும் பாதரசம் பற்றிய தகவல்கள். அதைத் தொடர்ந்து உங்களுக்காக மன ஆரோக்கியமே, பெண்களின் மனநலனுக்காக ஆலோசனைகள் வழங்குபவர் மனநல ஆலோசகர் அம்பிகா பொன் ரதன் அவர்கள். இரண்டு 2:40 விளையாட்டு அரங்கம், விளையாட்டு போட்டி வர்ணனையாளர் ஆர் பட்டாபிராமன் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை, 5:30 திரைகாணம். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி, இதன் 5 இடம்பெறும். காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள், திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் ம ஐஸ்வர்யா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, ஆர் பார்த்தசாரதி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், கே பி ஹரிஹரன் அவர்கள் கட்டம். இரவு 10:45 காற்றோடு கலந்திரவா. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.